0: என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மன்னிக்கப்படாத தீங்கு காலப்போக்கில் குணமடையவே முடியாது. ஆழமாக உங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட ஞாபகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் தானாக சுகம் பெறும் செயலன்று. அவை இருதயத்தின் ஆழத்தில் தங்கியிருந்து வளரும். பின்பு அதனின் விஷத்தன்மை நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அனைகரும், தேவ கிருபையினால் மறுவரப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொள்பவர்களும், கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்களுடனும் பழைய காலத்து பகைமையுடனும் இருப்பதினால் மன்னிக்க முடியாத சுபாவத்துடன் இன்னுமே இருக்கிறார்கள். அநேகர் இந்த மாதிரியான சூழ்நிலையை கையாள தெரியாதவர்களாகவும், அதை குறித்து சிந்திக்கும்போது தங்களுக்கு அதிக வேதனை உண்டாகும் என்று எண்ணுகிறவர்களாகவும், இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். அநியாயமாக நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எளிதான செயலல்ல என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் இரண்டு விதமாக கையாடியிருக்கலாம். ஒன்று, துஷ்டனை கண்டால் தூரப்போ என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்களை விட்டு விலகி நிற்கிறவர்களாக காணப்படலாம். அல்லது தீங்கு ஏற்படுத்திய நபருக்கு தக்க பதிலடி கொடுக்க வாய்ப்பு ஏதும் கிடைக்குமா என்று காத்திருக்கலாம். எதுவாயினும் நீங்களும் நானும் கசப்பான அனுபவங்களை சற்று பின்னிட்டு பார்க்கும்போது அவை வேதனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதயத்தில் இருக்கும் வன்மத்தின் வலியை போக்க மருந்து எதுவும் கிடையாது. இது உங்கள் உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். வேறு யாரும் அதை வந்து எடுத்து போட முடியாது. நீங்களாகவே தான் அதை செய்ய வேண்டும். கடந்த கால புண்பட்ட அனுபவங்களிலிருந்து நீங்கள் குணமடையாவிட்டால் நீங்கள் என்றுமே மெய்யான விடுதலையோடு வாழ முடியாது. ஒருவேளை நீங்கள் இவ்வாறான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். சற்று கவனித்து கேளுங்கள். ஆயத்தமான தீர்வுகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உண்மையாகவே இந்த தீர்வுகள் எனக்கு தேவை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நான் சொல்லும் வழிமுறைகளை நிச்சயம் குறிப்பெடுப்பீர்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் கேட்டவற்றை மறக்காமல் வைத்திருப்பீர்கள். நான் சொல்லும் குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்தால் அது நலமான ஒரு செயலாகும். அப்பொழுது மட்டுமே அவற்றை உங்கள் நடைமுறை வாழ்வில் அப்பியாசப்படுத்த முடியும். இந்த வார்த்தைகளோடு நியாயமின்றி நமக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். அதுவே இன்றைய செய்தியின் தலைப்பாகும். எபேசியர் 4 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2 பார்க்கப் போகிறோம். ஒரு வசனம் நாம் மன்னிக்காத பட்சத்தில் நம்மிடம் காணப்படும் நடவடிக்கைகளையும், மற்றொரு வசனம் நாம் மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும்போது நம் வாழ்வில் இடம்பெறும் குணநலன்களையும் எடுத்து கூறுகிறது. எபேசியர் 4:31 32 வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே 31 வேண்டுமென்றே தெரிந்தே விருப்பத்தோட பிறரை புண்படுத்தும் செயலை குறித்து கூறுகிறது. நாம் சற்று கவனித்து பார்த்தால் நாம் எல்லாருமே புண்படுத்தப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் புண்படத்தான் போகிறோம். என் அன்பு நண்பனே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்விலே புண்படுத்தப்படாமல் யாரையும் நேசிக்க முடியாது. நீங்கள் யாரிடமும் அன்பு செலுத்தாமல் அக்கறை காட்டாமல் இருக்கும்போது புண்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் நாம் ஒருவரை முழு இருதயத்தோடு நேசிக்கும் போதுதான் புண்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நம் வாழ்வின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நிச்சயம் மனதளவிலே காயமடைந்துதான் போகிறோம். அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆகவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி எவ்விதம் புண்படுவதை தவிர்க்கலாம் என்பதல்ல, அதை எவ்விதம் கையாளலாம் என்பதுதான். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இடம்பெற்றிருக்கும் பல காரியங்களை நிதானமாக கவனித்தால் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாயிருக்கும். அவற்றின் மூலம் நம் வாழ்வை சற்று சோதித்து பார்ப்போம். எபேசியர் 4:31 மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த வசனத்தின்படி நியாயமின்றி இழைக்கப்பட்ட தவறானது ஒருவருடைய வாழ்விலே மன்னிக்காத சுபாவத்தை பிறப்பிக்கிறது. யாராவது ஒருவர் புண்படும்போது அவர்கள் கசப்புத்தன்மையோடும் கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் கூக்குரலுடனும் துர்க்குணத்துடனும் காணப்படுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வார்கள். இதுவே மன்னிக்காத சுபாவத்தை கொண்டிருக்கும் மனிதனிடம் காணப்படும் துர்ச்செயல்கள். இதற்கு எதிரடியான செயல் என்ன என்பதை 32 வசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயத்திலே கசப்பு தன்மையோடு இருக்கிறதை உணர்கிறீர்களா? யார் மேலாவது கோபம் இருக்கிறதா? எதிர்த்து நிற்கும் சுபாவம் உங்களிடம் காணப்படுகிறதா? யாரையாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்கான சமயத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் புண்பட்டது போல மற்றவர்களையும் புண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களிடம் நிச்சயமாகவே மன்னிக்காத தன்மைதான் இருக்கிறது. நீங்கள் பகைமை உணர்வோடு இருந்தால் நான் கூறப்போகும் 3 பண்புகள் உங்களிடம் இருக்கத்தான் செய்யும். இந்த பண்புகளை முன்னிறுத்தி நீங்களே உங்களை யார் என நிதானித்து பாருங்கள். முதலாவதாக, நீங்கள் ஒருவரை வெறுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை காயப்படுத்தியதை உங்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. இரண்டாவதாக, நீங்கள் ஒருவரை பகைப்பீர்கள் என்றால் அவர்கள் நலமுடன் இருப்பதை விரும்பாமல் அவதூறான காரியங்களை அவர்களை குறித்து பேசுவீர்கள். அவர்கள் நல்வாழ்வை உங்களால் ஜீரணிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்கள் நலமுடன் இருப்பதை ஏற்க செய்யாது. மூன்றாவதாக, நீங்கள் யாரையாவது அதிகமாக வெறுப்பீர்கள் என்றால் அந்த வெறுப்பு மேலும் பகையைத்தான் வளர்க்கும். உங்களின் இந்த செயல் நீங்கள் யாரை பகைக்கிறீர்களோ அவர்களிடமும் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் எவ்விதம் துன்பப்பட்டீர்களோ அவ்வண்ணமே அவர்களும் துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தலையை தொங்கவிட வேண்டும் என்று எண்ணுவீர்கள். உங்கள் வாழ்விலே மனதளவில் ஏற்பட்ட காயத்தை அது தானாக மறைந்துவிடும் என்று சொல்வதினால் மறைந்து விடாது. அது சரியான முறையிலே சரி செய்யாவிட்டால் நிச்சயம் அது விரோதமாகவே வளரும். அதனால் காயப்பட்டவர்கள் நான் புண்பட்டதை மறக்கவே முடியாது, என்னை புண்படுத்தினவர்கள் நன்றாக இருப்பதை நான் பார்க்கவே கூடாது, என்னை போன்று அவர்களும் துன்பப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த விதமான மனப்பான்மை அழிவுக்கு ஏதுவானதாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நம் விசுவாசத்திற்கும் இது ஒவ்வாத காரியம். இந்த விதமான மனப்பான்மை உங்கள் சரீரம் முழுவதையும் விஷமாக மாற்றும். வாழ்வின் எந்த பக்கமும் விஷத்தன்மையே தெரியும். பகைக்கு மேல் பகைதான் வளர்ந்து செல்லும். விரோதம் அல்லது பகைமை 2 வகைப்படும். ஒன்று நம்மை புண்படுத்தியவரை விட்டு ஒதுங்கிச் செல்லும் விரோதம், மற்றொன்று துணிந்து எதிர்த்து நின்று பதிலடி கொடுக்க வகை தேடும் விரோதம். ஒதுங்கிச் செல்லும் விரோதத்தோடு இருப்பவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை பார்த்தால் அவர்கள் பக்கமே தங்கள் முகத்தை திருப்ப மாட்டார்கள். ஆனால் துணிவுடன் எதிர்த்து நின்று விரோதிக்க எண்ணுபவர்கள் தக்க நேரத்திலே பதிலடி கொடுக்க காத்திருப்பார்கள். எந்த வகையிலே பழித்தீர்க்கலாம் என்று வழி தேடி கொண்டிருப்பார்கள். மேலும் தாங்கள் புண்பற்ற மாதிரியே மிகவும் அவலட்சணமாக மற்றவர்களும் புண்பட வேண்டும் என்ற மனநிலையோடு அதற்கான சமயத்தை வாஞ்சித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களிடம் நீங்கள் யாரையாவது பகைத்ததுண்டா என்று நான் கேட்டால் உடனடியாக நீங்கள் எனக்கு யார் மேலும் பகையே கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் அடிமனதை தொட்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்க சொன்னால் உலகத்தில் வாழும் எல்லாரைப் போலவும் நீங்களும் ஆமென்றுதான் சொல்வீர்கள். காரணம், நீங்களும் மற்றவர்கள் புண்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் நலமுடன் வாழக்கூடாது என்றும் என்றாவது உங்கள் மனதில் நினைத்திருப்பீர்கள். அன்பானவர்களே, நாம் மன்னிக்க முடியாத தன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களை நாம் சற்று பார்ப்போமா? முதலாவதாக, நாம் என்னை காயப்படுத்திய முறையில் காயப்படுத்தாமல் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களை நான் மன்னித்திருக்க முடியும் என்ற காரணத்தை கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஒருவருடைய பெருமை குணத்தை காண்பிக்கிறது. ஆனால் நன்கு கவனிங்கள், பிறர் உங்களுக்கு செய்த தீமையை காரணம் காட்டி மன்னிக்க முடியாத தன்மையை நான் பெற்றுவிட்டேன் என்று நியாயப்படுத்தி கூறவே முடியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் இருக்கும் மன்னிக்க முடியாத தன்மைக்கு பிறரை காரணம் காட்ட முடியாது. சிறிய அளவில் நமக்கு ஏற்படும் மனத்தாங்கல்கள் வளர்ந்து விரோதமாகவும் பகையாகவும் மாறி மன்னிக்க முடியாத நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடுகிறது. ஆகவே இந்த தன்மையை நாமாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அதனாலே நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னியாது இருக்கிறோம். நம்மிடத்தில் காணப்படும் மன்னிக்காத தன்மையும் விரோதமும் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. நமக்கு எதிராக செய்யப்படும் செயல்களை சரியானபடி கையாளவிட்டால் நாமவே தான் மன்னிக்காத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மிகவும் அநியாயமாகவும் அநீதியாகவும் எந்த ஒரு உண்மை இல்லாத போதும் நமக்கு தீங்கு செய்யப்படும் போது அதை நாம் தவறாக கையாளுவோம் என்றால் நிச்சயம் நாமவே நம்மில் மன்னிக்க முடியாத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் பொதுவாக நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி தப்பித்துக் கொள்ள நினைக்கிறோம். தேவனிடம் வந்து, தேவனே, அவர் மட்டும் என்னுடன் அவ்விதம் நடந்திருக்காவிட்டால் நிச்சயம் நான் அவர்களை விரோதித்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறோம். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனிடம் வந்து பிறரை காரணம் காட்டி என்ன சொன்னாலும் நம்மிடமுள்ள மன்னிக்காத தன்மையை அவர் நியாயப்படுத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று தேவனிடம் வந்து, தேவனே, என் முக்கால பாவத்தையும் அதனால் கிடைக்க வேண்டிய தண்டனையையும் சிலுவையில் ஏற்று விடுவித்தருளும் என்று கூறுகிறோம். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் இரட்சகராக மாறிவிட்டார். இனிமேல் பழிவாங்கும் குணம் உங்களிடத்தில் குடியிருப்பதற்கு நியாயமே இல்லை. ஆகவே யாரையும் விரோதிக்கவும் கூடாது, மன்னிக்காமல் இருக்கவும் கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை முற்றிலுமாக மன்னித்திருக்க நாம் மற்றவர்களை மன்னியாமல் இருப்பதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? அதற்கு வழியே இல்லை. நாம் மன்னிக்காமல் இருப்பதற்கு எந்த சாக்குப்போக்கு சொன்னாலும் அது தேவனிடத்தில் ஈடுபடாது. நம் பகைமைக்கான விளக்கங்களோ புண்பட்ட போது நாம் கடந்து சென்ற நிலைமைகளோ தேவனை சற்றுமே அசைக்காது. நாம் நம் வேதனைகளை சொல்லி தேவனிடம் புலம்பும் போது அவர் நம்மை நோக்கி, என் மகனே, மகளே, நீ உன்னையே பார்த்து கசந்து கொள்ளாமல் சிலுவையில் தொங்கின என் மைந்தன் இயேசுவை பார் என்றுதான் சொல்லுவார். கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட போதும், விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட போதும், சிரசினில் முள்மூடி சூட்டப்பட்ட போதும், அதனால் இரத்தமானது தலையிலிருந்து கண்கள் வழியாகவும் கன்னத்தின் வழியாகவும் சரீரத்தின் வழியாகவும் சிலுவை மரம் முழுவதும் வடிந்ததே, அதுவும் நமக்காகத்தானே அவர் அந்த பாடுகளை பட்டார். அப்படி இருக்க யார் தேவனிடம் வந்து, தேவனே, நான் மன்னிக்க முடியாத தன்மையோடு இருக்க எனக்கு உரிமை உண்டு என்று சொல்ல முடியும்? நான் யாரையும் மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்லிக்கொள்ளும் உரிமையை சிலுவையானது இழக்கச் செய்கிறது. சிலுவை இருக்க நாம் எப்படி அந்த உரிமையை பெற முடியும்? தகப்பனாகிய தேவனே, நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மன்னிக்க முடியாது என்று சொல்ல முடியும்? நாம் யாரையும் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே எரித்து விடுகிறோம். மன்னிக்காத தன்மை தீயைப் போல நம்மையும் நம் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்துக் கொண்டே இருக்கும். இதனால் ஏற்பட போகும் பக்க விளைவுகள் ஏராளம். அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என சிலர் கூறுவது உண்டு. இது பெருமையான வார்த்தையாகும். நம் வாழ்வில் பெருமை வருகிறதற்கான அறிகுறி தென்பட்டால் உடனே சிலுவையின் தியாக செயலை நம் கண்முன் கொண்டு வருவோம். ஆகவே ஒருவர் வாழ்வில் இருக்கும் பெருமையே மன்னிக்காத குணத்தை பெற்றிருப்பதற்கான முதல் காரணமாகும். இரண்டாவது காரணம் சுயநலம். அவர்கள்தான் தவறு செய்தார்கள், அதனால் அவர்களே தங்களை திருத்திக் கொள்ளட்டும், என்னிடத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை என சொல்வதுதான் சுயநலம். இந்த பண்பு மற்றவர்களே சரிபார்க்குமே தவிர நம்மையே சரி செய்து பார்க்க அனுமதிக்காது. இதனால் மற்றவர்களை குறித்த எரிச்சல் எரிந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது காரணம் அறியாமை. புண்படுதலை நாம் வளரச் செய்யும் போது பகைமையும் மன்னிக்காத சுபாவத்தையும் ஏற்படுத்தும் என்பதை சில மக்கள் அறியாதிருக்கின்றனர். இப்படிப்பட்ட அறியாமையினாலே அநேக மக்கள் பகைமையை சரிப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் கஷ்டத்துக்குள் ஆளாகின்றனர். இதுவரை நாம் மன்னிக்க முடியாத சுபாவம் நம்மிடம் இருப்பதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து அதனால் ஏற்படும் பின்விளைவுகள்தான் என்ன என்பதை சற்று அறிந்து கொள்வோம். உங்களிடம் மன்னிக்காத தன்மை இருந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டுத்தான் வாழ்வீர்கள். யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் தங்களையே விரோதத்திற்குள்ளும் கோபத்திற்குள்ளும் சிறைப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே மூர்க்கத்தை அடக்கி வைக்கின்றனர். அவர்களது மனது பழைய காலத்து தீமைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்து உணர்ச்சி பூர்வமான புண்பட்ட அனுபவங்கள் இன்னுமே அவர்களை சுற்றிலும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். மன்னிக்காத தன்மை உங்களை அதிகமாக வாட்டி வதைத்து தனிமை உணர்வை ஏற்படுத்தும். இந்த விதமான பண்பானது நீங்கள் மற்ற மக்களோடு தொடர்பு கொள்வதையும் பிறரை நேசிப்பதையும் நீங்கள் பிறரால் நேசிக்கப்படுவதையும் மட்டுப்படுத்திவிடும். ஆகவே நீங்கள் புண்படும்போது அதை மன்னிக்க முடியாத சுபாவமாக வளர்த்துவிடக்கூடாது. இதைக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியானால் உணர்ச்சிகளால் அடிமைப்படுத்தப்படுவதே மன்னிக்க முடியாத குணத்தினால் நேரிடும் முதல் பின்விளைவு. இரண்டாவது பின்விளைவாக, நம்மிடம் மன்னிக்காத தன்மை இருக்குமானால் நாம் மற்றவர்களுடன் சரியான உறவிலே இருக்க மாட்டோம். இந்த மன்னிக்காத சுபாவத்தை நிச்சயம் உங்களுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அது நிச்சயம் அன்றாட உறவுகளிலே வெளிப்பட்டு அநேகருடைய வாழ்விலே காயத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்விலே நீங்கள் அநேகரை சந்திக்க வேண்டுமே. அப்படி இருக்க நீங்கள் எப்படி மன்னிக்காத தன்மையுடன் வாழ்ந்து வருகிறீர்கள்? மூன்றாவதாக, நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை தேவனுடன் உள்ள உறவை பாதிக்கிறது. மன்னிக்காத தன்மையையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் நம் மனதிலே வைத்துக் கொண்டு, தேவனே, நான் செய்த பாவங்களை எனக்கு தயவு கூர்ந்து மன்னித்தரலும் என்று தேவனிடம் எப்படி கேட்க முடியும்? பழைய விரோத செயல்கள் இன்னுமே உங்கள் மனதிலே தங்கி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று எப்படி சொல்ல முடியும்? என்னிடம் பகை உணர்வே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆயினும் உங்கள் உள் மனதில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருக்கும் பழங்காலத்து பகைகள் இயேசு கிறிஸ்துவுடன் சரியான உறவு வைக்க உங்களை நிச்சயம் அனுமதிக்காது. மற்றவர்கள் மேல் பகை உணர்வோடு இருக்கும் நீங்கள் எவ்விதம் தேவனின் பாசத்தை அனுபவிக்க முடியும்? பகை உணர்வோடு நீங்கள் தவறாது வேதம் வாசித்தாலும் எப்படிப்பட்ட ஜபம் பண்ணினாலும் எத்தனை விதமான செய்திகளை கேட்டாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. முதலாவது, பகையை உங்கள் உள்ளத்திலிருந்து பறக்கடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் உணர்ச்சிகளும் பிறருடன் இருக்கும் உங்கள் உறவும் தேவனுடன் உள்ள அன்பும் பாதிப்படையும். நான்காவதாக, நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை நம் உடல் நலத்தை முடக்கிவிடும். நம் வாழ்வில் உள்ள கசப்பான உணர்வு, விரோதம், காழ்ப்புணர்ச்சி ஆகியவை நம்மை உலகிலே சரியாக நடமாட விடாது. அதனால் பலவிதமான நோய்களினால் அவதிப்பெறுவோம். நாம் பகை உணர்வை வளர்ப்பதினால் நம்முடைய நரம்பு மண்டலம் அதிகமாக பலவீனப்படும். கோபத்தையும் விரோதத்தையும் கசப்புத்தன்மையும் குற்ற உணர்வையும் சுமப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை. பகையை உங்கள் வாழ்விலே மறைத்து வைத்து வாழ்வீர்கள் என்றால் எரிமலையைப் போல ஒருநாள் வெடித்து சிதற வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்கள் சரீரத்தில் சுகவீனத்தை ஏற்படுத்தும். உங்கள் கோபம் நிச்சயம் ஒருநாள் வெளிப்பட்டே தீரும். இந்த வன்மத்தினால் உங்கள் உடல்நலம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த நோயை எந்த ஒரு மருத்துவராலும் கண்டறிய முடியாது. உங்கள் மனபாரம் உண்மையாகவே உங்கள் உடலின் மற்ற பகுதியின் நலத்தை சிதைத்துவிடும். நாம் பொதுவாக நம் சரீரத்தை அதிகமாக பேணி காப்பது உண்டு, ஆனால் மனதிற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மை என்னவென்றால் நம் மனதே நம் சரீரத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. இவ்விதமாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படியானால் நம் மனதில் வைக்கும் கோப வைராக்கியமானது நம் சரீரத்தை அதிகமாக பலவீனப்படுத்தும். தேவன் உங்கள் வாழ்வில் இடைபட நீங்கள் அனுமதித்தால் நிச்சயம் உங்கள் சரீர பலவீனம் மாறிப்போகும். அப்படியிருந்தும் தேவனை தங்கள் வாழ்வில் செயல்பட அநேகர் அனுமதிக்காமல் வேதனையோடு தான் இருக்கின்றனர்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள் இன்னும் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதோ, அவை யாவும் சரி செய்யப்பட்டு தீர்வு காண முடியும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் பிறரை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது மட்டுமே. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்து மன்னிக்கும் படலத்தை துவக்குங்கள். கிறிஸ்தவ அன்பை நம் நண்பர்களுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் காண்பிக்க துரிதப்படும் நாம் ஏனோ பிறர் செய்த தப்பிதங்களை மன்னிக்க காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 6:32-36 வரை இயேசு கூறியதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்க.

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது. நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, அவருடைய கிருபையை நாம் உணரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, மங்கி எரிகிற திரி அணையாத தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை எரிய செய்கிறவரே, எங்க தீபத்தை அணையாதவரே, இம்மட்டுமாய் காத்த நேசரே, ஓ ரபனசியந்தரா, சிருஷ்டிப்பின் தேவனே, உருவாக்குகிறவரே, ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கத்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஓ எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிறவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம், எங்களை பாதுகாக்கிறவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், சஞ்சலங்களுக்கும், தவிப்புகளுக்கும் எங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்க வல்லமை உள்ள கரம் எங்கள் மேல் நீட்டப்படுவதாக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க வல்லமை உள்ள கரம், எங்களை தூக்கி எடுக்கிற கரம், சிருஷ்டிப்பின் கரம், உருவாக்குகிற கரம், எல்லாவற்றையும் செய்து முடிக்க உதவி செய்கிற உங்க வல்லமையின் கரம் எங்கள் மேல் இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. We love you Jesus. எல்லார சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன். அவரில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாய் முடியும், நன்மைக்கேதுவாய் முடியும். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை. அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை.

ஸ்துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, இந்த மாலை வேளையில எங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க, ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா, எண்ணங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்க நித்திய வழியில் எங்களை நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்மை உருவாக்கின் ஆண்டவர், அவருடைய கைகளிலே தான் நாம் இருக்கிறோம். மீண்டுமாய் ஒருவேளை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருந்தால், உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்க உண்மை உள்ளவர். உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், வார்த்தையினால் உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உருவாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை எந்த காரியம் எனக்கு தெரியாது, நீங்க எதுல உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட அந்த அனுபவத்தை கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் குயவன், நம் களிமண். ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்க

போது ஆண்டவர் நம் வாழ்க்கையை சீரமைக்க அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், வியாதி பலவீனங்கள் இருந்தாலும், சரீர அவயங்கள் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், ஆண்டவரால் மீண்டுமாய் உருவாக்க ஜீவனை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நீங்க ஒன்னே ஒன்னதான் ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த மாலை வேளை நாம் விசுவாசித்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

ஹல்லேலூயா. மரண பயங்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையில நீக்குகிறார். ஒருவேளை வியாதியை குறித்து மரணத்தின் பாதையில, மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாதையை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ரீமா ஷிகா பரானஹா, எங்கள் வீடுகளிலே, ஓ நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமானுடைய கூடாரங்கள், ஓ கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சத்தம், ஆனந்த பாடலின் சத்தம், துதியின் சத்தம், ஒருவேளை உங்கள் வீட்டுல இதுவரைக்கும் அழுகையின் சத்தம் துணித்து கொண்டிருந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை துதியின் சத்தமாய் மாற்றப் போகிறார். நீ துயரப்பட்ட நாட்கள், நீ கஷ்டத்தின் நடுவில் நடந்த நாட்கள் கர்த்தர் ஓய பண்ணுகிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார்.

ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் அவர் சிறந்தவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதரும் மரம் போலானவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர். கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, என் நேசர் என்னுடையவர், என்னுடையவர், எனக்குரியவர், நான் அவருடையவன். எத்தனை பேரால சொல்ல முடியும், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, என் இதயத்தின் ராஜா நீர்தான் ஆண்டவரே. ஆமென். இந்த வரிகளெல்லாம் நாம் உணர்ந்து பாடலாம், இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடலாம், அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாடுங்க. ஏதோ பாடலாம் இல்லாம இந்த வரிகளை நாம் புரிந்து கொண்டு உண்மையாய் உள்ளத்திலிருந்து நாம் பாடும்போது ஆண்டவருடைய நேச அன்பு நமக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.

அவரே ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர், கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிறவர். உன்னதமானவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஓ ரபனாஷந்தரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? எந்தெந்த காரியத்துல விடுதலை வேணுமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் நாமத்தை விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாஞ்சையாயிருக்கணும். அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவன் நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஓ ரமணசந்தரா,

போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். இந்த மாலை வேளையில நம் எழும்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம், ஆண்டவருக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உன் பாதமே எங்களுக்கு தஞ்சம், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம், நித்திய வழி ஜீவ வார்த்தை, வாழ்வு தருகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, உம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அன்று பவுல் கர்த்தரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும் ஆண்டவரே, நீங்க செய்யும், இந்த முள் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த முள் எனக்கு வேண்டாம். பவுல் மூன்று முறை ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இனி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, உங்க கிருபை போதும் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபையே. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஓ ரபசந்தரா, சீனாய் மலையில இயேசு கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்ட போது, தம் நாமத்தை கூறின போது, நான் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர் என்று சொன்னாரே. கிருபை நிறைந்த ஆண்டவர் அவர். இந்த கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற உங்க கிருபை,

0: கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும். நீ கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors.

a conqueror. We are more than a conqueror. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவருக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம், அடைக்கலம். விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம், அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வாதம்.

இது சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கும் வரப்போறதில்லை. தொடர்ந்து நடத்த போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசம், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. ஆவித வாழ்க்கையில திடீர் ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சீயோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா. உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 51:11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில் புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

சோதோம் ராஜா வருகிறார். சோதோம் ராஜா வந்து பொருளெல்லாம் எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை

கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்வடைகிறவர்கள்.

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறானே, அழிவில்லாத ஆத்மாதான். அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கே நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுறக்கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலம்.

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்டிடத்துலேருந்து இன்னைக்கு தொடர் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறைய பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிரார்னா தரிசனக்காரர் ஆயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மட்டத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழேயே சப்டைட்டில் என்னையா இருக்கும்,
1: Glorifying God through praise.
0: இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்னுடைய காரியம். நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாட பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறார். ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடிப்படை. உலகத்தே ஒரு கலக்கம் செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ். அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர், அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார். நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல, 26 வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா
1: இல்லீங்களே
0: கேட்டுக்கிறோமா, ஒரு வேலை இருக்கான்னு தெரியல,
1: கத்தரிக்கலையே.
0: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்டை திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, கூண்டு திறந்து வச்சாலும் இந்த சூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும் அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க. இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
1: பயணிக்க முடியாது,
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க, சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
1: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிட

0: கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா, நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம்னாங்க. பரவாயில்ல, இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு, ஐயா சென்னையில எங்கேயா உங்க கிளச உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மேரிசல்ல ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
1: இல்லை
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
1: இல்லை. அல்லேலூயா.
0: அப்ப எப்ப ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்ப ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேர பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப்ப, ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளோ ஈஸியாக சபை என்ன செய்ய மாட்டாங்க, இங்கிருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு
1: கொடுத்துருக்கிறாரு.
0: இந்த விஷனில் போறப்ப நாலா காலா வட்டத்தில் எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க, காரியங்களும் டிராவல் ஆக டிராவல் ஆக சரியாகும். அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும்
1: இருக்கணும்.
0: அவங்க தான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க
0: இருப்பாங்க. ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா,
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 இருந்து, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்தில் நம்மை

0: கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். Fan club. The viewers. அதில்ல
1: the like, அதில்ல
0: ஆசுர உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரிப்பான ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறாரு.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறித்த தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட
1: ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன். அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கிறேன். அதான் என்னுடைய அந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செய்து இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா சுத்தில் இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து ரெண்டு மூணு நாள் என்ன நடக்க போகுது பாரு. ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன். என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல.
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு,
1: உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்க தான் ஹெட் குவார்டர்.
1: எஸ்.
0: அவங்க தான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல. எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல கேள்விகள் இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்.
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல ஒன்னு சாமுவேல் 10 அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26 வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்.
0: தேவன் தந்த
1: ஏவுதல்,
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்ல. சவுல் வந்து இதுல என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்ல.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனசு இருக்கு, கீழையாத்தில் இருந்த யாபேசின் மனசு இருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12 வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரிய கத்தர் என்ன செய்கிறார், அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்,
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மளை மாவட்ட செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டாங்க,
0: மன்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே.
1: ஐயோ,
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செய்யிருக்குன்னா
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்.
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்துதான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை. கோலியாத்த ஆவிது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார், பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும் தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு,
0: ஜானத்தனுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 Samuel 23 தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
0: தீவிர ஆதரவாளர்,
1: ஆதரவாளர்.
0: அவர் பாருங்க, அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
1: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு,
1: சாரி அவர் முடிஞ்சு. அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா, எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யாரு என்னன்னா
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல, உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்,
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
1: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல,
0: ஏண்டா லாசர் உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு என்ன ஓடிடுவா, நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல, வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல, ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
1: எஸ்,
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெறப்போறேன்.
1: எஸ், இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன் நான், வெற்றிய,
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல
0: இல்ல, அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா அது தெரியல, 2001-2 இல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது, என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. அப்ப ஜேஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு, டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தைய கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசெப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய ஜெயின் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
1: அப்பதான் தம்பி 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமார ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத, நீ பாட்டில் அமைதியா இரு, உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்களில் நான் போய் விடுவிடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா பரதாமா இல்லையா என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில் போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க இல்லை. பர்சனலாக ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்லை இல்லை நீங்கள் இந்த விஷனில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமாக பேசினதுனால தான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல தான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டாக செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல, ஆனால் ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சார்னா இருக்க வச்சார், இப்போ எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா புரியுது அப்படின்னு லேட்டராக வந்து அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க அப்போ சிலர் 7:38 படி சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் அங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: நாங்க கேசட்ல மட்டும்,
0: கேசட்டும் இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே
0: இவனே
1: இவனே
0: இவனே. என்ன செய்யறன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். இப்பவும் சர்ச்சில் ஒரு முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க,
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அவங்க நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்லை. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு. ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோள் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானுடைய சுவிசேஷம் 12வது அதிகாரம், எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். முந்திக்கிட்டான்.
0: மற்ற சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்?
1: முந்திக்கிட்டான்.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற ஹி டிசர்வ்ஸ், இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர்.
1: எஸ்
0: அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவ செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவ அதை செய்யல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்னார், இவள் செய்த இந்த செயல், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுது இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்
1: சொல்லப்படும்.
0: அமேசிங்ல.
1: ஆமென்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசரு என்ன செஞ்சிட்டாருன்னா எழுப்பிட்டார் எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
1: தான். ஹல்லேலூயா.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, காசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
1: தரித்திரருங்க.
0: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க மாட்டான். ஆனா அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்,
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. நான் அதை தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தருத்தரர் தருத்தரர் தருத்தரர்னு சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுக்கிட்டு பத்து ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க கருத்துறதுக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா
1: தாராளமா
0: செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: எஸ்
0: என்னையா இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயாள இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: எஸ். நாங்கள் சென்னைக்கு போனோம். அங்கே வைஸ் நெட்டில் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமாக நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் வித்தியாசமாக செஞ்சாங்க. எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்கள் எங்கள் சபை மக்களும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனால் இந்த சபையிலேருந்து 200 ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாராக இருந்தால் கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும். அந்த ஊருக்கு போயிருந்தான் பாஸ்டர், எல்லாரும் உங்களை குறிச்சுதான் என்ன
1: செய்யறாங்க
0: பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா
1: இருக்கு.
0: நம்பாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள். அப்போ இவங்க வந்து நம்மளை ஏத்துக்கிறோம்னா கத்தர் நம்மளை என்ன செய்யணும்,
1: பயன்படுத்தணும். அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவி என்ன நினைப்பு விட்டுறாரு. நான் சொல்றேன், சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊரில் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாளில் வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ ஒரு சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும், சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுடவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: 7 மணிக்கு ஏறுறோம்.
0: 7 மணிக்கு ஏறுறோம். அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்ன உடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு. அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போன்னா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால், நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும்? அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டேன். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்போல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
0: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
1: இல்லை.
0: எனக்கு மைண்டு வந்து அப்படியே குடைய ஆரம்பிக்குது. என்னடா நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்ன வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
1: விசாரிக்கவே இல்லையே.
0: சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6:30, 6:30, 7:00, 7:30, 8:00. அதுக்கப்புறம் நான் சூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம், பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கே தங்கியிருக்கீங்க? எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்,
0: ஊரில் தான் தங்கியிருக்கிறோம் அப்படியா? ஊரில் என்ன, எங்கே தங்கியிருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில். அந்த தெருவில்லையா அப்படின்னா, ஆமாம் அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு, எத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. எத்தனை நம்பர் வீடுன்னா, அந்த வீட்டுக்கு எடுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்,
0: அவர் ஃபோனில் அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு.
1: ஹாய் பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடித்தோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன
1: செய்யறோம்?
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: அன்போடு வரவேற்று நம்மளை விசாரிச்சுப்பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க.
1: அவர் வர என்னன்னா இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ இந்த கசப்பு வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவ என்ன செய்யறோம்னா இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாம அப்படி என்ன எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைண்ணா
1: கேட்கல எங்கள் ஊர்.
0: அதோட சரியா மீட்டிங்க்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாம நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். அவர் கேட்குறாரு, இவர் ஆராதிப்பாரா பாடுவார் அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டெலாம் என்ன செய்வார்னா பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையா மாட்டிக்கிட்டோம், அதனால ஒழுக்கமா போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம மட்டும் என்ன செஞ்சிருவோம்,
1: வந்துடுவோம்
0: ஊரு பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்கள் போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்போ நான் சொன்னேன், ஜூடா நீங்கள் கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வேர்டுக்கு என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் நம்ம வர்ஷிப்போடு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா என்ன, ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜ நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்கே வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: புல்பீட்ல போட்டார்,
0: ஆஸ்டரமாக உருட்டி எடுத்துட்டார். ஆண்டர் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா.
1: எஸ்
0: அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
1: சொல்லிச்சு,
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நாங்கள் செஷன்லாம் முடிச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்குற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்போதான் அந்த பாஸ்டரமா சொன்னாங்க, காலையில எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தப்ப நீங்கள் இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்கள்
1: இப்படி இல்லையே,
0: அப்போ நாங்கள் இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்கள்.
1: அதுக்கு பாஸ்டமாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா என்ன,
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க.
1: எஸ்
0: இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுருந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்
0: சிலரை தான் கத்தர் தர்றார் விஷனுக்காக.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆபீதோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆபீதோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒன்னு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி. ரிலேபிளான ஆட்களே இல்ல இந்த 400 பேரும், யாரும் இல்ல,
1: நம்பத்தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதாம் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீதுக்கு உண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல, கடனாய் போச்சு, சிக்கலாய் போச்சு, அதான் ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான், இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்,
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவிதுக்குல பாத்துக்கிட்டாரு, தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னு
1: தெரியும்டா,
0: தெரியும்டா, ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறார்னா
1: கொடுத்திருக்கிறார்,
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
1: உருவாக்கிட்டாரு,
0: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த 4 பேரை வச்சிருக்கிறேன். தந்தையர்கள் சொல்லுவாங்க, அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற 6 பேரு எனக்கு தெரியாதுரா, யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த 4 பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன் ஆண்டவர்ட்ட. அந்த 4 பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறாருனா நம்மள ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா. நம்மள
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரளுகிற ஒரு படைய நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க.
1: அல்லேலூயா.
0: அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார்.
1: ஆமென்.
0: அதை டச் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்.
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்லா லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன். எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
1: பிரதர் இது பத்தாதே.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
1: இது பத்தாதே. பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னென்ன வேணுமே?
2: வேணுமே.
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னென்ன
2: வேணுமே?
1: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது? ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா
1: புரியும்.
0: மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகுறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது.
1: இப்பதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க
1: என்னன்னா செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்.
1: அல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார். குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம்.
1: இன்னைக்கு
0: செய்தியினுடைய கரு என்னன்னா உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்ல, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்க புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடையிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

யோசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் என்றெல்லாம் பேதுரு யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான், யோபு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 10 வசனம். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். அதுக்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அறிவுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சமா இருக்கிறது. யோபுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம், அந்த மனைவி இடத்துல சொல்றான், என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுற, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்கிறான். இதெல்லாம் ஜனங்க இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு 2 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம், ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவன் வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபியை பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றி ஏற்பட்ட எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்கணும். நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். நன்மையை பெறுகிறான், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையும் மற்றும் தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சேன்னா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம். எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார்? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அடிச்சாருன்னா நீ என்ன ஆகு தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒரு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நான் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மனந்திர மாட்டானா என்று. காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மனந்திருப்பியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல, நாளைக்காவது நீ மனந்திருப்பு, இன்னொரு நாள் தர்ற உனக்கு. நாளைக்கும் மனந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல, அடுத்த நாளாவது மனந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மனந்திரும்புதல உண்டாக்குகிறதாம். The goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறாரு? அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரனா கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையை சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை எந்த மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார்,
இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இந்த வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலேயும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா, கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவை இப்படி பண்ணிட்டீரு, நீர் மோசமானவர், நீர் நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். டேக்ஸ் பைபிள்ல 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒழிய கர்த்தரை பெரிய குற்றம் சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன். அந்த விதத்துல தான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான். அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக்கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம். அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாச திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 1 திருப்போம், 17 வசனம். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும், நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள். தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க, இதுக்கும் ஆமேன் போடுவாங்க, அதுக்கும் ஆமன் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 நாம் வாசிக்கிறோம், 7 வசனத்திலாம் வாசிக்கிறோம் எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா. அதனால கர்த்தரை வெறுக்கல அவன், கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல. கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்போம் பாருங்க. நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம் என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர், அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார்.
அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறாரு அப்படியும் செய்யறாரு. இவங்க வந்து கர்த்தர் மேல கோபம் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார் நல்ல கிறிஸ்தவர்கள் உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பாருங்க, பெந்தகோஸ்த சபையில தான் வியாதி இருந்து குணமாகிறது பெரிய கம்பு சூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தகோஸ்த சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் பட்ட தத்துவம் ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம். இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டாருன்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர் தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சோமா கத்தத்தை எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிற இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே சோமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோமாகு இருக்கீங்களா? எல்லாம் நல்லாதான் ஆமே சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர். அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டர்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்து எல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மள ஏதாவது கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்து எல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் ஆகணும், என்னென்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லாரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரியத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழியில கர்த்தர் வைத்திருக்கிற சில வழிகளை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழியில வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா யாத்திரம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க, அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன், இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாடு போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா, இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மையும் செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார் சொல்லி இல்ல. அவரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒன்னும் விளக்கம் தரல, பேதுரு ஃபேக்ட் சொல்றார். என்ன செய்தார் இயேசு, நன்மை செய்தார். நன்மையை மாதிரிதான் செய்யற, யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாதையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள்.
பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன். இவன் சும்மா சொல்றேன், அவர்களும் சுத்தமாக்குகிறார்கள். தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம்தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம். யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5 14 வசனம் 15 வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேணும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசிகிட்ட என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும்? 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது. அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா? 13 வசனம் சொல்றது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சோம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேர போன் பண்ணினு முதல்ல ஜெபம் பண்ண கடவன். 13 பார்த்த பிறகுதான் 14 வரணும். 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நிறைய பேர் 14 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. இல்ல, 13 வாரிசு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏன் ஜெபம் பண்ண கடவன்? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா? மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பரில் ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன? எண்ணெய் சோகம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனால்தான் எண்ணெய் பூசி சொல்ற. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் சோகமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்பரும் சோகமாக்குறது இல்ல. என்ன சோகமாக்குறது? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது. பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது? விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன? அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர்? ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல. அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன். ஊழியக்காரரை கூப்பிடு. ஏன் அவர் வரணும்? அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க. அவர் வந்தா சோகமாயிடும். அவர் கை வச்சாலே சோகமாயிடும். அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது, கிடையாது. உங்களுடைய விசுவாசம் உங்களை சோமாக்குகிறது. விசுவாசம் தான் சோமாக்குகிறது. அவர் வந்து ஜெபம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சோகமாகுது. என்ன சுகமாக்கல? ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா? காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசித்து சுகமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்றது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றார். என்ன சொல்ற? சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு? நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குதுல, இதை போடும் போது நீ சுகமாவேன். விசுவாசி நீ சுகமாவேன். என்ன போடுறது சுகமாக மாட்டேன், நான் சொல்றேன். எண்ணெய் பூசுவார்கள், நீ சுகமாவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எண்ணெய் போடும் போது ஸ்தோத்திரம், சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி சுகமாவேன். எவ்வளவு கர்த்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்றேன் ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார். எண்ணெயை பூசுமா? அந்த ஊழியக்காரரை பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பாரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்குது? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும்? நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம்
பிணியாளியை வியாதிப்படுக்கையில் எழுப்பும் சொல்லி இருக்குது. ஆகவே அதை விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அதை விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு பாருங்க. அது ஏன் பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிறார். எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எண்ணெய் பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா அங்கதான்? கர்த்தருக்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம் தான். நீங்க சுகமாகணும்ன்றதுதான் முக்கியம் கர்த்தருக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்ற, சரிப்பா உன்னால் முடியலையா கூப்பிடு, வரட்டும் அவரு. அவர் வந்து எண்ணெயை பூசும் போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கர்த்தர் சொல்லியிருக்காரு எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமாக. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார், மீட்டிங் நடத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சுத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்ய, ரயில் லைன் பெருசா நிக்கும், அவர் பாட்டுக்கு எண்ணெயை பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜெபம் பண்ணுவார். ஒரு நாலு பேருக்கு சுகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூட்டிடுது, சரி இங்க போனா ஏதோ நடக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, எண்ணெய பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி, சின்ன பாருங்க ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜெபம் பண்ணுவாரு, போறப்ப அப்படியே எண்ணெய் வாங்கிட்டு. இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெய் கிடைக்க மாட்டேன்னு சில நேரத்துல, ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, அது தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லி இருக்குது, அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு பேருக்கு முன்னாலே எண்ணெய்னு போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கர்த்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கர்த்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார், அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க, யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க, வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க, சரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதுக்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் அங்கே 15 வசனம். நீதிமான் 16 வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தம் அடைவதற்கு தடை ஏன் என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன் இருக்கலாம், அந்த குற்றங்கள் குறைகள் போக்கப்பட வேண்டும், அது ஒருவேளை அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கலாம். ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஏதோ என்கிட்ட வல்லம இருக்குது நீ சுகமாயிடு வேண்டும் அப்படி வரல, அவங்க வந்து அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது தடை இருந்தா, அந்த குற்றங்கள் குறைகள் வாழ்க்கையில் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு அவனுக்கு உதவி, சில காரியங்களை சொல்லி இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ களைந்து எரிய வேணும், தூக்கி எரிய வேணும், நீ இந்த பாவத்தை எல்லாம் அனுமதிக்க கூடாது, இந்த குற்றங்கள் குறைகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது, நீ சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு போதித்து அவனை சுகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே, குற்றம் செய்துட்டாலே, நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலேயே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா, குற்றம் செய்தியா, சுகமாக முடியலையா, ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும், அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும், கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ உடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிறகு சொல்லியிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான, ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம், ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
தேவன் சுகமளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால், சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்குதான். நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும், ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெய் பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்துக்கு திருப்போம், 12 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 12 வசனம். இன்னொரு மெத்தட், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 12 வசனம். அவன் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வியாதியஸ்தர் மேல் போட்டார்களாம். வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும், கர்த்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சுகமாட்டோம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோபு 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக. அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், போக முடியல. அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், அவர் வர முடியல. எப்படி அசோகமாகிறது, அவருக்கு உதவி தேவை, ஏதாவது ஒண்ணு அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாளையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான், கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டான். எனக்கு தெரியும் சிலர்லாம் அந்த இதை வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்ட வந்ததுங்க வச்சு ஜபம் வச்சு சுகமாச்சுன்னு சொன்னா நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சுகமானீங்களே, கர்த்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சுகமான நீ அப்படின்னு சொல்ல, கர்த்தர் அதுக்குதான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சுகமாகுது, உனக்கு ஒண்ணு வேற எதுவும் சுகமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்ட கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது தான் கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல. வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறாங்க, எப்படியாவது சுகமாட்ட மனுஷன், விசுவாசமே இல்லாதவன் கூட அவனுக்கு உதவ முடியாது. ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சாராம். இதுல அபிஷேகம் இருக்கு போல், இத 10 பேர் உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் பிடிச்சிக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனா அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்களாம். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார் ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்,
சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது. எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும், அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தால் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேணும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேணும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியாவது சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேணும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு. ஏதாவது ஒன்ன பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா. அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு என்று செலவழித்து ஒரு சோமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுத்தமாவே சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சுத்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சுத்தமானாள் என்று. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில் உட்கார்ந்துட்டு ஒரே மார்க்கெட் பிளேஸ், ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம். இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்ல, அவர் பாவம் அவசரத்துல போறாரு. நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம். நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் தொடும்படி உத்தரவாக வேண்டும். ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க, நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதி உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ. சுகமாகணுமா? சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன்னு சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவன் தெரிய வேணுமா? இங்க பாருங்க, இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாகு. இப்படிதான் சுகமானமா? சுகமாயிக்கும். தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா? வந்து தொடு, சுகமாகு. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார், நீ சுகமாகு. சிலருக்கு விசுவாசம் பார்த்து அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சுத்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:11. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லும், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். எப்படியாகலும் நான் சுஸ்தமாக வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். 11:29 எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது.
கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்ய சோகமாகட்டும். ரெண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப். சரி நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சோகமாயிக்க. சரி வந்துட்ட, ஓரத்தையாவது தொட்டு சோகமாறன்ற, சரி தொட்டு சோகமாக. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் சோகமாக வேணுமா, சோகமானு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தர் இடத்துல தீமையை நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமன். கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேண்டாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல. சில நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரண சபைகளில் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்க பரிமாறப்படுகிறது. அது சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இது செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க, அப்படி மோட்சம் கம்யூனியன் எடுத்து எந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போவோமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு வைக்கல. மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம், அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார் வா, உனக்கு இது ஒரு மெத்தட். நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அது வா. இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும், அதுதான் வாசம் 29 வசனத்தில், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரமாய், அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லை எல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது? பாருங்க கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இப்ப கடகடன அப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மடக்கு குடிச்சிட்டு கடகடன போயிட்டே இருக்க வேண்டியது, முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க. பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே அதே அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது. இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதை பெற்று இதில் இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. என்னத்தை நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கு அல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும்.

எப்படி கிரியை செய்யறதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து, அதுல இருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும், கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சுகமாக்காம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பா, ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உடைய பாவங்களை கழுவுகிற ரத்தம், உடைய பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கு, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு இருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானி தெரிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க, சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல, சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போது வாறுநாள் அவர்கள் அடித்தாரலாம், 39 அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 முறை சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதையை பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இதை அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாருலாம், 20 ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 19 இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி, ஏன்னா 20 ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்ட சாட்டமான போர் சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் அடிக்க சொல்றது, 20 அடி நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறான், அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்கும். கொடூரமான ஒரு சம்பவம் அது, அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிட்டு, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது, இயேசுடைய சரீரம் பிட்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிட்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிட்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாய் இருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாயிருக்கிறார், தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம். இங்கே இந்த பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். அந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமம் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறியாடுகள்

வெளிநாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அது இந்த மாதம் 14 தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நீதி இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவாய் இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்திராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறதில்ல, தரையில போடுறதில்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறதில்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல, இது மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அது மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேறப்பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அது எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்கே ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினியாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்கினி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள், அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரை சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறதுக்கு உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், அது செய்யும் போது நிதானிக்கிறவனா செய். நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிப்பட்டவர்களா இருக்கா, அநேகர் செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார். உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது, நிதானித்து பார்த்து அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகையால்தான் இயேசு சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், இதுதான் இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து இங்க கம்யூனியன்ல பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு, அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். ஐந்தாவது, மார்க் 16 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம்.
ஒவ்வொரு மெத்தடா பார்த்து கொண்டே போனால் கத்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமா இது விளங்கும். 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவாக யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடியும் ஆக முடியாதுன்னு இல்ல, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கத்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா. கத்த சொல்ல சரி விசுவாசிக்குன்னு இதை கொடுத்துருக்க, பரவாயில்ல நீயும் சுகமாயிக்கும், கைகளை வைக்கிறது மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கையில வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கையில வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்து சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண, அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக. அப்ப கையில வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப கையில வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கைய வைக்கட்டும், கைய வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சுகமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கைய வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கைய வச்சா சுகமாகனு சொல்லி இருக்குது. கைய வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிகவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிகவர் என்று சொன்னால், மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றார் 3 நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டணங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்கம்பாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான சோமாயிடுச்சுன்னு அர்த்தம், சில நேரத்துல சரியா கேக்குனா. அது சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க, இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, 3வது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, 4வது நாள் எப்படி, நல்லா ஆயிடுச்சுங்க. அதுதான் ரிகவர். ரிகவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து, ஒரு நாள் எடுத்தவொடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, 2வது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, 3வது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிகவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து 3 நாள் சாப்பிட்டா அப்படி சுகமாகும்னு விசுவாசிக்கிறோமோ, அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி, அது கையை வச்சாச்சு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோன்னு போன வீட்டுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த மருந்துக்காக ஸ்தோத்திரம், என்ன சோமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சோமா இருக்கும், 2வது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், 3வது நாள் இன்னும் நல்லா, 4வது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிகவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சோமாகணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார்.
அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர், எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகம் இல்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது. கர்த்தர் அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னவன அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டு தனி ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் 5:6 யோவான் 14 யோவான் 14, இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க. யோவான் 14:13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃப், பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும். எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து பிற்கப்பட்ட சரீரத்தை போட்டு சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சோமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். 6 யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையாம். ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்கே வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரிடத்தில் போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சு வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லல. நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்தில், அவர் நம்ம பிரச்சனை இல்ல, அவரிடத்தில் நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா 18 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரியை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்தில். ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளைவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமாய் கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றார், இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளே என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கத்தா இருக்கிறது. பிசாஸ் அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாதனாலே என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணு, ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஜனங்களுக்கு. ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது சொல்றார், பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, இப்படிதான் ஜெபம் சொல்றார். இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசுகிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் மை பாடி, டேக் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஆஃப் மை பாடி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் பொருளாதாரத்தை குறித்து சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்கவனும். பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணா கையை வைக்காத, எடுத்து போடு கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன்னு என்று சொன்னால், இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோ பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, டிமாண்ட் ஃப்ரம் தி டெவில் டு டேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப், கையை எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு, என்னுடைய பொருளாதாரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு, என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை,
கையை எடுத்து போடு. என்னுடைய மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய எது என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது. கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க. எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன். டிமாண்ட். அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க, சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்தில் வாசிக்கிறேன். நிர்மூடர், அதாவது மூடர்கள், தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுங்க. மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான் அது. பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். போஜன பதார்த்தங்களை ஆரோசிக்கிறார்கள். மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. They are at the gates of death. மறிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க. வசனத்தை அனுப்பி சுஸ்தமாக்குகிறது. இந்த லெவலுக்கு தான் விசுவாசி வளரணும். கையை வச்சு ஜெபிச்சுக்கலாம், ஓகே, தப்பே கிடையாது, ஜெபிச்சுங்க, அதுதான் முடியுமா, செஞ்சுக்கங்க, நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன், பண்ணிக்கலாம். சரி, என்னைய பூசி ஜெபம் அதுவும் பண்ணிக்கலாம். ரெடி, நானும் ரெடி. நீங்க சோமாகிறதுக்கு நானும் ரெடி, கர்த்தரும் ரெடி. என்ன பூச சொல்றீங்களா? பூசி ஜெபம் பண்றேன். இல்ல, கைக்குட்டை ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, நான் வச்சுக்கிறேன். சரி, கைக்குட்டையே அது கொடுக்குறேன். நான் கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல. ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நான். அதுல உங்களுக்கு நம்பிக்கையா? நீங்க சுகமாறது உங்களுக்கு என்ன தேவை? இல்ல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டிருக்கு, போக தொட்டுங்க. அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு தீர்ப்போம் 4வது அதிகாரம். 4வது அதிகாரம் 22வது வசனம், 21வது வசனம், 20ல இருந்து. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவி கொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவி கொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கடைசியா ஏசாயா 55வது அதிகாரம். இந்த வார்த்தையை பற்றி ஏசாயா 55வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள்.
மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ அது போல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் பாருங்க, வசனத்தை பேசும்போது அதை கேட்கும் போது அது இருதயத்தில் வைக்கும் போது அது ஒரு வேலையை செய்யாம விடாது. அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியா விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியா விரும்புகிறேன், விடுதலையாகும்படியா விரும்புகிறேன். நான் விரும்புறதை செய்யறதுக்காக வார்த்தை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்த தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலக கூடாது, இருதயத்தை விட்டு விலக கூடாது, வை உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல, நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல, உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன்.

எல்லாம் முடிந்தது என்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் உம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும்.

நீரே மகிழ்ச்சிக்கு பார்த்தீர்கள், நீரே கனத்திற்கு பார்த்தீர்கள், என் உயர்வுக்கு காரணராகிய நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகணும் ஆண்டவரே.

ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.

0: அப்போஸ்தலர் 9:36 42 வரைக்கும்.
1: யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுராவிடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில்
0: விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்பா பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவர் ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா. அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ணத்தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி, தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனா அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரை ஆச்சரியப்பட்டு, சரி, நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு நம்ம கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா, உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றான். அருமையானவர்களே, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமா, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து, திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் சந்தோஷமடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாக இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்ந்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா! அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா! இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆயிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் உங்களுடைய சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டார். நற்கிரியை செய்கிறீங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் மகிமைப்படும். வாசிமா, இவ்விதமா மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவ செத்து போனா அடக்கம் பண்ணுறதுக்கு குளிப்பாட்டி வச்சுருக்காங்க, மேலறையில் கொண்டு வந்து பாடியை வச்சுருக்காங்க. இவர் வந்து போகிறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருந்து கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கண்ணு திறந்துட்டு உட்கார்ந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா! எனக்கு ஆவியானவர் பேசின என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற வாசமா.
1: நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
0: ஒரு புதிய மனுஷனா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நாங்கள் அப்படி பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமாம், பயங்கர குழியில் கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடலில் வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வில், உணர்ச்சியில், எண்ணத்தில், நடையில், அனுதினமும் நற்கிரியில் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்,
0: சகலவித
1: நற்கிரியைகளிலும்,
0: சகலவித நற்கிரியைகளை
1: பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்,
0: சகல நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா! கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். ஹல்லேலூயா! அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவில்லை, மரண அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மறித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார்,

0: பாத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரி. இயேசுவை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறார். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்துல தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளையும் சொல்ற, ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாய் இருக்க என்கிட்ட நீ பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? நீ என்ன எல்லாரும் கள்ள தூக்கி எறிவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்ற, நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓருகிற ஊற்றாய் இருக்கும். ஊருக்குள்ள ஓடி தனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்றா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியிலே செய்கிற ஆண்டவர், ஆண்டவர் எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனா உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவுமா? அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலேயே செய்தா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தா. ராமுழுதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்படலையே. அவன் அலசிக்கிட்டே இருக்க அவனுக்கு யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரன் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில ஓட்ட விழுந்துட்டான் அவன். கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்திருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான். அந்த முயற்சி ஓயாம எடுக்கான். ஒரு முறை கடல்ல அவன் அமிழ்ந்தே போனான். டக்குன்னு தூக்குனாரு கையை உயர்த்தி. ஒரு தட அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாம பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவா இருக்க, அப்பமும் கடல்ல விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாக செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார். புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவியை பார்க்கிறோமோ. அழகா சொல்றார், அமைதியா சொல்றார், பயப்படாதே நான் தான் சொல்றார். கையை உயர்த்தி. எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்க நற்கிரியை செய்றீங்களா? நீங்க நற்கிரிகளை செய்றீங்களா? ஆமா, இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போறேன். நற்கிரிகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியை.
0: கவனிங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து எழுதுறாரு, சகல விதமான நற்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். தீத்து என்ற அந்த சீசனுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரிகளை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இரண்டாவது வசனத்துல ஆன்சர் இருக்கு, கீழே வாசிமா.
1: ஒருவனையும் தூஷியாமலும்.
0: அதுதான் நற்கிரியில. நம் பூமியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல ஒருவனை நான் குற்றப்படுத்த கூடாது.
1: சண்டை பண்ணாமல்,
0: நாம் சண்டையே போடக்கூடாது.
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியில்னா என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டும். எல்லா மனுஷருக்கும். அமெரிக்கா தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். போராமை கொண்ட

0: ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கம் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருன்னார். உடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படலை. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாளா உங்களுக்கு உழைக்குதா? பிஞ்சா, நான் தச்சு கொடுக்கறேன், ஆயத்தம் அதுதான். கைய உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, எல்லாம் ஒரு அலேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆயத்தம் தீமைக்கு நன்மை செய்கிறதுதான் ஆயத்தம். உலகமெல்லாம் தீமையை செய்கிறாங்க. மூணு குணம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். 100 ரூபா மொய் செஞ்சா 100 ரூபா சேரும். 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா சேரும். 1000 ரூபா மொய் செஞ்சா என்னமோ, போ கல்யாணத்தில் 1000 ரூபா செஞ்சு இவன் வந்து 500 ரூபா செஞ்சுட்டு போயிட்டானே, உடனே அது ஒரு குற்றம் ஆகிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம். ஆனா மனிதர்கள் எவ்வளவோ நன்மை செய்யறாங்க பிசாசுக்கு, ஆனா பிசாசு தீமை செய்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே அடி அடிச்சு போடுது, அவனை சாகடிச்சிருது. நன்மை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் தீமை செய்கிறான். ஆனா இயேசு என்ன தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த ரத்தம் தான் நமக்குள்ள ஓடணும். மறுதளித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார், பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அந்த குணம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நற்கிரியில் செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீர்த்தி எழுதின புஸ்தகம் 2:14 வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதில் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனால் அந்த பக்தியில் கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்து தான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக்கொள்கிறாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 நீங்கள் வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்கே இருக்கிறதான பாபிலோனின் ராஜா நேபுகாத்து நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமில் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபித் ஞானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுங்க. நம்ம ஊரில் அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க. ஐயா, ராஜா சொன்னாரு, 1:8 உடனே தானியேல் சொல்றாரு, ராஜபோஜனத்தில் நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10 வருஷம் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாரதை பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15 வருஷத்துல, ஐயா 10 நாள் பொறுக்கட்டியா, நாங்க யாருன்னு காட்டுறோம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, 15 வசனத்தை வாசிமா. நேரம் ஆயிட்டு.
1: சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்க,
0: எல்லா வாலிபர்களை பார்க்க,
1: அவர்கள் முகம் களை உள்ளதாயும்,
0: எல்லாம் கை தட்டுங்க பாப்போம், கை தட்டுங்க. ஆமா, ராஜபோஜனத்தை புசிக்கிறவர்களை விட தானியேலுடைய முகம் களை உள்ளதாய் இருந்தது. அதை தட்டி விட்டார். 10 வசனம் வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி,
0: தானியேலை நோக்கி,
1: உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்றாரு, இல்ல நீங்க போறீங்க, ஒரு 10 நாள் போறீங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நாங்க காட்டுவோங்கிறார். கையை உயர்த்தி அது போல 15வது வசனத்துல ராஜபோஜனத்தை சாப்பிடறதை விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, உங்க முகம் தேவ பிரசன்னத்தோடு களையா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்துல கண்ணு இல்ல, உங்க முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமா இருக்கும் போது. அருமையானவர்களே, காஷ்மீர் என்கிற தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்க நீங்க யூடியூப்ல பாருங்க, முயல் மாதிரி நிறைய வெள்ள வெள்ளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எர்மோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி, அது பனிக்குள்ள வாசம் செய்கிறது, பனிக்குள்ள தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விளையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தினாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழியை விட்டு போனவுன்னா அசுத்தத்தை அதில் போட்டிருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடிட்டு திரும்ப வரும்பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா, அப்படி வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்க நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாருனா, நம்ம எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வைராக்கியம் நற்கிரியிலே செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக,
0: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக,
1: நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
0: நான் தான் என்றார்.
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக,
1: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
0: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
1: என்னை தேடுகிறது உண்டானால்,
0: என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தானே உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரியை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நற்கிரியிலே செய்யும்போது நாம் கீழ்ப்படி, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்க என் முகத்தை பாருங்க, கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு? ஏமா நீங்கள் மேலே போய் பாருங்க, அவர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாருமே. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வசன வாசிமா வாசித்துட்டு நம்ம எல்லாரும்,
1: அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்,
0: கிரியைகளினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள்,
1: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்,
0: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
1: கீழ்ப்படியாதவர்களும்,
0: கீழ்ப்படியாதவர்களும்
1: எந்த நற்கிரியையும்,
0: எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்யவே முடியாது. வாய்ட்டு சொல்லுங்க, சொல்லுங்க ஒருவருக்கு ஒருவர், தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது. உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது, நான் சொல்றேன். ஆமா, துர்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மிச்சடைந்தான். இதுதான் சபையின் எழுப்புதலின் ஆட்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யார்கிட்ட வந்து? ஆபிரகாம் கிட்ட வந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவில் இருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை. ஆனா வேதம் சொல்ல அவன் கீழ்ப்படித்ததுனாலே, ஆதியாகவும் புஸ்தகம் 26:4 கொத்து கொத்தாய் அவனு ஆசீர்வதித்தார். வாசி மாட்டாக்குன்னு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டபடினால், ஐயோ என்ன ஆசீர்வாதம். அவன் ஆரம்பத்துல கை அளவு கூட இடம் இல்லை. வேதம் சொல்கிறது பார்க்கிற இடத்தை கொடுத்தாராம். அவன் ஆஸ்தி வைக்கிறதுக்கு பூமி கொள்ளலையாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 அந்த வசனம் சொல்லுது, அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம். அழைக்கும் பொழுது இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை. கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்னா நீ விட்டு விட்டேப்பா, ஆகையினாலே பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தம். கைகளை உயர்த்து, கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க, இந்த கீழ்ப்படிதல்ல தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தமான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிற கை உயர்த்துங்க. இந்த செய்தி எனக்கு நான் ஏகோபித்து பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1 அதிகாலை 5:00, 2 காலை 7:00, 3 காலை 9:00, 4 மாலை 6:30 நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1 ஆராதனையில் காலை 6:00, 2 ஆராதனையில் காலை 8:00, 3 ஆராதனையில் காலை 10:00 நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1 அதிகாலை 5:00 காலை 10:00 நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10:00 நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10:00 நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7:00 நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜப கூடுகை மாலை 7:00 நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜப கூடுகை மாலை 5:00 ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10:00 முதல் 2:00 வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்து கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள். நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆர்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நானும் இன்னமும் இந்த மிஷினரி சீரீஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து அதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்த ஒரு சீரீஸாக நம்ம மிஷினரி சீரீஸ் எல்லாம் வாழ்ந்து முடித்த மிஷினரிஸ் அகஸ்டின் ஜெவகுமார் அங்கிளை தவிர மீதி எல்லாம் வாழ்ந்து முடித்த மிஷினரிஸை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களுக்கு சாட்சியாக இப்போ எங்கள் மத்தியில் வாழ்கிறவங்களோட வாழ்க்கையை ஒரு டெஸ்டிமனியாக ஒரு சாட்சியாக ஒரு சீரீஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். நீங்கள் முன்னாடியே பிந்துவும் ரீட்டா சிஸ்டரோட டெஸ்டிமனியை கேட்டீங்க. இன்னைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற ஜான் பிரதரோட டெஸ்டிமனியை நம்ம கேட்க போகிறோம். ஸ்தோத்ரம் ஜான் பிரதர். ஸோ உங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். எங்கே நீங்கள் பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
1: என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தது. சின்ன வயசுலேருந்து சென்னையில் தான் என்னோட பூர்வீகம்னு சொல்லி சொல்லலாம். வளர்ந்தது ஸ்கூலிங்ஸ் சர்ச் போனது எல்லாமே வந்து சென்னையில் தான். கிறிஸ்டியன் ஃபேமிலி, அம்மா அப்பா வந்து டிவோட் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு ஒரு அக்கா இருக்கா. ஸோ ஆஸ் அ நாலு பேர் உள்ள ஃபேமிலி வந்து கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ் அந்த வேல்யூ சிஸ்டமில் வந்து நல்லா வேரூன்றி வளர்ந்து வந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கா, ஒய்ஃப் பேர் ஜீவா ஃபெல்ஷியா, என்னுடைய மகள் பேர் வந்து ஜமீமா. ஸோ கடவுளுடைய கிருபையில் ஒரு ஹாப்பி ஃபேமிலி.
0: ஓகே. ஸோ கிறிஸ்துவ பண்பாடில் பிறந்து வளர்ந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்த நீங்கள் கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் இயேசு தான் என்னோடய கடவுள், அவருக்காக வாழ போகிறேன்னு நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு?
1: ஆண்டவரை வந்து என் வாழ்க்கையில் என்னோடய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய சர்ச் சென்ட் பால்ஸ் சர்ச் சுலை இலைக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் போயிட்டு இருந்தது. சண்டே ஸ்கூல் வந்து இட் டாட் மீ ஆண்டவர் யார், அவருக்கும் நமக்கும் என்ன எப்படி உறவு இருக்கணும் அப்படின்ற காரியங்களை வந்து ஆஸ் அ சைல்டு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து சண்டே ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. டீன் கேம்ப்ஸ் பெரிய பிள்ளையாயிட்டு இன்னும் அந்த டீன்ஸில் என்டர் ஆகும்போது சர்ச்சிலேருந்து இந்த கேம்ப்ஸ் வந்து ரெகுலராக ஒரு ஒரு வருஷமும் போயிட்டு வருவோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து ஆண்டவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எப்படி நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை வந்து மீட்டெடுத்தார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை வந்து உணர வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஐ வாஸ் 16, அதாவது 16-17 வயசில் இருக்கும்போது ஒரு கேம்பில் வந்து ஆண்டவருக்கு வந்து நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். எப்படி இப்படிப்பட்ட ஒரு பாவிக்காக ஆண்டவர் வந்து மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து திருப்பியும் உயிரோடு எழுந்து இப்போ வந்து ஆண்டவரோட வீட்டில் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்.
0: சரி. அப்போ சண்டே ஸ்கூல் ஊழியமாச்சும் சரி, இளைஞரோட ஊழியமாச்சும் சரி, அது இன்னும் பவர்ஃபுல்லான ஊழியர்னு உங்கள் வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு யூத் கேம்ப்ல வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உங்களோட கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி இருந்துச்சு? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து நடந்துச்சு?
1: அதாவது இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் 17 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து எல்லாம் என்ன சொல்கிறது, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ ஒரு அந்த வாலிப வயசில், அந்த வாலிப வயசில் எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே, அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சர். ஸோ என்ன வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே கிடச்சிது. ஸோ நார்மலான ஒரு லைஃபு, இன்னும் ஒரு அந்த இனிஷியலாக வந்து ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் வந்து நான் முதல்ல நிற்பேன். அதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் எதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை, இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருந்துச்சுன்னா முதல்ல நான் போய் ஆண்டவரை அன்பு ருசி பார்த்ததுனால ஆண்டவர் எனக்கு வந்து இப்படி உதவி செஞ்சுருக்காங்க, நான் ஆண்டவருக்கு மொத்தம் உதவி செய்யணும் அப்படின்ற அந்த உதவி ஆஸ்பெக்டில் தான் வந்து நிறைய காரியங்களை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷனில் வந்து 2001 அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு உடல் நிலை சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் 2001 அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் வந்து 20 இயர்ஸ் ஓல்ட், அப்போ வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் என்னை சுந்தர ரட்சகராக இருந்தாருன்ற ஒரே ஒரு அந்த ரீசன்னால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபேஸை வந்து என்னால் கடந்து வர முடிஞ்சுது. ஸோ அக்காவுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்ன வேணும், அதாவது எங்களை வந்து நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியலி சரி, உலக காரியங்களை குறித்து நான் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். பட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து இட் டோட்டலி டர்ன்ட் லைஃப் ஃபார் அஸ். ஏதாவது எங்கள் எல்லாருக்குமே, மூணு பேருக்குமே வந்து எப்படி நாங்கள் வந்து இந்த உலகத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஆனால் அந்த காரியங்களிலும் ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவராக இருந்தார். ஸோ ஹீ வாஸ் அ ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ்ன்ற மாதிரி எனக்கு சொந்த ஒரு தகப்பனாக இருந்து நிறைய காரியங்களில் வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க. அக்கா கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் 2009 வந்து எனக்கு கல்யாணம் நடக்க கிருபை தந்தாங்க. ஸோ அது போக 4 வருஷம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பிள்ளை இல்லை. ஸோ அதுக்கும் வந்து ஆண்டவர் வந்து கிருபையாக வந்து 4 வருஷம் கழித்து ஜெமிமான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி கொடுத்தாங்க. இட் வாஸ் மிராக்குலஸ்லி டன். லைக் நான் அது வந்து அந்த காரியங்களை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி வியந்திக்க, லைக் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து காரியங்களை வந்து நடத்துனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஆண்டவர் வந்து இன் குட் புக்ஸ் நான் சொல்லுவேன், நல்ல ஒரு பிள்ளையாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சி நானும் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு தொடர்ந்து வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. பட் என்னன்னா, ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருந்தார் அப்படின்றது முழுசாக நான் வந்து அப்போ உணர்ந்துக்கலன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவர் வந்து எனக்கு அந்த சர்விங் ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து மற்றவங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்யணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கணும், பிஹைண்ட் த சீன்ஸ், லைக் இன்னும் முன்னாடி நான் எதுவும் வந்து ஆண்டவரை பற்றி பெருசாக நான் எதுவும் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு ஹெல்ப், யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் முதலாக போய் நான் செஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி காரியங்களில் வந்து நான் ரொம்ப ஈடுபட்டிருந்தேன். ஸோ ஒரு வாலண்டியராக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கேம்ப் நடக்குது, ஒரு ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்களில் வந்து முதலாளாக போய் நான் வாலண்டியராக இருப்பேன். என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி காரியங்களில் தான் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டவரோட என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே, நான் ரெகுலராக ப்ரே பண்ணிவிடுவேன். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன காரியங்கள் கேட்கிட்டாலும் எனக்கு உடனே கிடைக்கலனா கூட சில சமயங்களில் வந்து எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது உண்டு, ஆமான்னு சொல்லி பதில் கிடைச்சது உண்டு, வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் வெயிட் பண்ண காரியங்களும் உண்டு, இல்லைன்னு சொல்லி பதில் கிடைச்ச சிச்சுவேஷனும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்படி தான் என்னுடைய சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தது.
0: ரொம்ப அருமை பிரதர். நம்மளும் நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்கோம். உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜான் பிரதர் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். ஒரு அன்கண்டிஷனல் சர்விங் அப்படின்னா நீங்கள் பிரதர்கிட்ட அங்கே இருந்து பார்க்கலாம். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மீதி பேருக்கு உதவி செய்வார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஜெமைமா வந்து ஒரு மிராக்கிள் சைல்டு, அதை நம்ம இன்னொரு ஒரு சாட்சியில் அங்கேருந்து சிஸ்டர்கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. இப்போ டிப்ரெஷன்ற வார்த்தையை நம்ம நிறைய அங்கேருந்து கேட்குறோம். அவ்வளோ சின்ன வயசில் தன்னோட தகப்பனை இழந்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போதும் யோவான் 14:27 பார்க்குற மாதிரி உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லை, கர்த்தர் தரக்கூடிய சமாதானத்தின் மூலமாக அந்த குடும்பம் தன்னோட வாழ்க்கையை திருப்பி கட்டி இப்போ ஒரு நல்ல இடத்துல அங்கே இருந்திருக்காங்க. அது வெறும் கர்த்தரால் தான் முடியும். மூணு விஷயங்களை நம்ம அவரோட வாழ்க்கையில் அங்கேருந்து பார்க்குறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்ன ஏதாவது சேஞ்ச் இருக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும், மாற்றம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போன அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பாதையில் நல்லா இருந்துச்சு, எப்படி உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் நடத்தினாருன்னு. ஸோ இந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் கர்த்தரோட சித்தம் என்னன்னு தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்க, அவரோட சித்தம் இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியலன்னா, இப்போ 2016 உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு?
1: 2016 வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு த்ரூ அவுட்டாக கொண்டு போக முடியல. அந்த ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆண்டவர் வந்து வாஸ் வெரி கிளியர்லி டெலிங் மீ இது வந்து இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பாயிண்டில் வந்து யூகேக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக நான் ஒய்ஃப் மக மூணு பேரும் யூகேக்கு 2016 வந்தோம். 2016 வந்து அதுக்கப்புறம் ஒரு 7-8 வந்து இங்கே வாழ்கிறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு நல்ல சபையில் வந்து நாங்கள் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கிருபை பாராட்டினாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்தியாவில் இருக்கும்போது நம்ம யூகேக்கு இப்படி வர்றதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஜேர்னி நம்ம இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தாலும் வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் தான் சொல்ல முடியும். இது வந்து மனுஷங்களால் முடியாது. நடந்த காரியங்கள்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி காட்ஸ் கிரேஸ், காடோருடைய சுத்த கிருபையினால் யூகேக்கு வர்றதுக்கு கிருபை பாராட்டினாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாட்சியாக இங்கே இருக்கிறதுக்கும் வந்து ஆண்டவருடைய சுத்த கிருபை தான் அது.
0: சரி. ஸோ நிறைய பேர், அதுவும் இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து யூகேக்கு நம்ம வரோன்னா பணம் சம்பாதிக்க வரோம், எதுக்காக வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு ஒருத்தரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தார், உங்களை எதுக்கு கொண்டு வந்தாருன்ற ஒரு காரணத்தை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2016 வந்த நீங்கள் 2023 கடந்த வருஷம் வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக இருந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சாட்சி அதை பற்றி தான் அங்கேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிங்க, 2023 என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில்?
1: 2023 செப்டம்பர் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். என்னுடைய லைஃப்பில் வந்து காட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் எனக்கு வந்து ஐ ஹேட் டியூரிங் தட் டைம். ஸோ என்னன்னா, செப்டம்பரில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இங்கே யூகேயில் வந்து நம்ம என்ஹெச்எஸில் வந்து ஏஎன்டி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. எனக்கு என்னென்னா, தொண்டையில் வந்து ஒரு தைரோகிளாசல் டக்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை, சின்ன பை ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கிறது, பிறப்பில் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது என்னென்னா, அவங்க வளரும்போது டீன் ஏஜஸில் வந்து அது டிசால்வ் ஆகி அதை வந்து இல்லாமல் போயிடும். 1 in 10 10 ஒருத்தங்களுக்கு வந்து அது டிசால்வ் ஆகாமல் அது தங்கிடும், அந்த சாக் வந்து அப்படியே இருக்கும். அது என்ன, எனக்கு அந்த சாக் வந்து அப்படியே இருந்தது. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம், 2007 ஃபஸ்ட்டு வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போதே ஒரு தடவை எனக்கு தொண்டையில் வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. இன்ஃபெக்ஷன் வந்ததுனால இது வந்து வீங்கிடும், அந்த இடத்துல அந்த சாக்குள்ளே ஃப்ளூயிட், அந்த இன்ஃபெக்ட் ஆன ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகி அது வீங்க ஆரம்பிச்சிடும். வீங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது தொண்டையிலேருந்து கீழே போகிற நர்வ்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணும், அதனால் கழுத்து திருப்ப முடியாது, கை தூக்க முடியாது, இந்த மாதிரி பயங்கர சிவியராக போயிடும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை இருந்துச்சு. அப்போது இந்தியாவிலே ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நார்மல் தான், நீங்கள் மாத்திரை எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை முடிச்சது. அப்புறம் யூகேக்கு வந்ததுக்கப்புறம் 2017 ஒரு தடவை இதே மாதிரி வந்தது. அப்போது ஏஎன்டிக்கு போய் அட்மிட் ஆகி அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு இதை ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்தாங்க, அதில் இருந்த என்ன ஃப்ளூவிட் இருக்குது அப்படின்றத வந்து எடுத்து அவங்களும் செக் பண்ணாங்க. இது ஏற்கனவே வந்திருக்குன்னு ஒரு தடவை சொன்ன அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க பார்த்துட்டு இப்போதைக்கு ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், இது வந்து ஒரு பயப்படக்கூடிய காரியம் இல்லை, நம்ம திருப்பி வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 2000
0: அதெல்லாம் இல்லை,
1: கேன்சர் அப்படிலாம் இல்லை, இது வந்து ஒரு சின்ன இதுதான் இருக்குது, நார்மல் கட்டி மாதிரி தான் இருக்குது, அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 23 ஏப்ரல் அந்த டைமில் வந்து திருப்பி இன்னொரு தடவை இன்ஃபெக்ட் ஆச்சு. இன்ஃபெக்ட் ஆகும்போது 3வது தடவை இன்ஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அப்பவும் இதே மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து ஐவியில் தான் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது எச்சி விழுங்குறதோ சரி தலையை திருப்புறதோ சரி கை தூக்குறதோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ அது அப்படி நடந்ததுனால அப்புறம் அங்கே பார்த்த ஏன்டி ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொன்னார்னா, அந்த ஒரு சின்ன சாக் தான் அது, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிறையா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம், இது ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு நாள் ப்ரொசீஜர் தான் அது. நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து உங்களை நைட்டுக்குள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் இதை குறித்து யோசித்து பார்த்தோம் என்னன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நேரத்தை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது. காலையில் டே ப்ரொசீஜர் தான், ஓபியிலேயே 4 hours முடிச்சிருவாங்கன்னு சொல்லி டாக்டரும் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுனால பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். யூஸ்வலாக வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் NHS-ல பண்ணணும்னா. இது வந்து செப்டம்பரே எங்களுக்கு வந்து டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா ஆண்டவர் வந்து சரி இந்த டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் வந்து 14th இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட்
0: பண்ணுறீங்க.
1: ஆமாம்,
0: இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய கஷ்டம்
1: அப்படின்னு சொல்லி
0: மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சி சர்ஜரி நடக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் கிடச்சி எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அண்ணா ப்ரே பண்ணுங்கள் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போது, ஆனால் இது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் அப்படின்னு. ஸோ நாங்களும் சரி சாதாரண ஆப்ரேஷன் ப்ரே பண்ணலான்னு ப்ரே பண்ணோம். ஸோ செப்டம்பர் 14th ஆப்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க.
1: நானும் ஆப்ரேஷன் நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே 7 மணிக்கு ஆப்ரேஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். யாரும் கூட வர முடியாது. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஃபோன் இருந்தது, நான் ஃபெல்ஷாவோட நான் பேசிகிட்டு இருந்தேன் என்ன எது, நான் உள்ளுக்குல வந்துட்டேன், அவங்க எல்லா டெஸ்ட்டு மற்றது எல்லாமே எடுப்பாங்க. எடுத்துகிட்டு காலையிலேயே வந்து அந்த அனஸ்தீசியஸ்ட்டு வந்து வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அன்னைக்கு காலையில் பாடி கண்டிஷன் ஹார்ட் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எல்லாம் குட் டு கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நார்மலாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. காலையில் 7 மணிக்கு நடக்க வேண்டியது, பட் என்னென்னா இன்னொரு எமர்ஜென்சின்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் கொஞ்சம் லேட் ஆகும், ஆஃப்டர்நூன் போல் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் போல் பண்ணாலும் ஒரு 2-3 hours முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு 2-2:30 தான் ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் நார்மலாக முடிஞ்சுது. முடிஞ்சு வெளியில் நான் ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு. 6:30 மேலே ஆனதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி உங்களை அனுப்பிடுவோம் பட் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய ஸ்டாஃப்லாம் கிளம்பிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தூங்கிடுங்க, எங்கே தூங்கிட்டு உங்களுக்கு ரூம் தரோம், நாளைக்கு காலையில் உங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னதுனால கேட்டுட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யூஸ்வலாக 2 டாக்டர் தான் வந்து பார்ப்பாங்க. என்ன 3 டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எவ்ரி திங் லுக்ஸ் டு பி நார்மல், ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்குது, அதனால் நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் முடித்து ஒரு 11:30 தான் அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் வெயிட் பண்ணி அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்து நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எப்படியும் ஒரு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. பட் நார்மலாக இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா பெயின் கில்லர்ஸ் இருந்தது, பெயின் கில்லர்ஸ் இருந்ததுனால ஒன்றும் பெருசாக அப்போ வலி தெரியலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 2-3 days வந்து பெயின் இருக்கும், இப்போ அந்த பெயின் கில்லர்ஸ் வந்து வலி உங்களுக்கு வந்து இப்போ மறக்க வச்சுருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகும்போது திருப்பியும் பெயின் வரும், பட் நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு.
0: ஸோ இது வந்து ஒரு சனிக்கிழமை,
1: இது வந்து வியாழக்கிழமை முடிச்சு வெள்ளிக்கிழமை நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வரேன்.
0: வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க.
1: ஆமாம்,
0: செப்டம்பர் 15th. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உறவினர்கள் இல்லை சொந்த மனைவியை கூட உள்ள விட மாட்டாங்க.
1: நீங்கள்
0: தனியாக போய் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து வந்துட்டீங்க.
1: ஸோ
0: வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
1: வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் ஒரு ஈவினிங் 8-9 போல் வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெயின் கில்லர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெயின் கில்லர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் டோஸ் போட்டேன், போட்டதுக்கப்புறமும் பெயின் வந்து குறையவே இல்லை. எச்சு முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப காஃப் வர ஆரம்பிச்சிது. காஃப் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளியில் வந்து பிளட்டு அந்த ஸ்பாட் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இப்படி பிளட்டும் வருது, இருமலும் வந்துகிட்டே இருக்குது, நைட்டு தூங்கவே முடியல, படுத்தனா ரொம்ப இருமல் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நான் நைட்டு ஃபுல்லாக அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டே தூங்குறேன். உட்காந்துட்டே தூங்குறேன். ஒரு ப்ராபப்ளி ஹாஃப் அன் ஹவர் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த இரும்பல் வந்துடும், சளி வந்துடும். ஸோ போய் நான் துப்பி பார்த்துட்டு சளியில் தான் வருது, அது ஸ்டாப் ஆகுதான்றத பார்க்குறதுக்காகவே நான் நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு. பட் காலையில் ஆக ஆக ரொம்ப பெயின் அக்ரிவேட் ஆகிடுச்சு. எவ்வளோ பெயின் கில்லர்ஸ் போட்டாலும் அந்த எஃபெக்ட் வந்து தெரியவே இல்லை. ஸோ பெயின் கில்லர் போட்டும் வலி குறையலை அப்படின்ன உடனே நான் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டேன், நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு என்னவோ சரின்னு தெரியலை, நம்ம கிளம்பி போகலாம், திருப்பி ஏஎன்டிக்கே போகலாம், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் வந்து காலையில் டெம்பரேச்சரும் கொஞ்சம் கூடிடுச்சு, 101 மேலே போக ஆரம்பிச்சிருச்சு டெம்பரேச்சரும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க வந்து உடனே நம்ம கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஏஎன்டிக்கு உள்ளே போகும்போது ஒய்ஃபும் கூட வராங்க, கூட போய் நாங்கள் ஒரு மத்தியானம், இதாவது இது சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 1 போல் போகிறோம். 11:30-12 போகிறோம். 1 போய் அவங்ககிட்ட பேசுகிறோம், இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டெம்பரேச்சர்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு தே ரியலைஸ் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா தே சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே உட்காருங்க, உங்களை யாராவது பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு க்ளோஸ் டு 4 வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏஎன்டியில். அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு உடனே அவங்க என்ன சொன்னாங்க, டெம்பரேச்சர் இருக்குது, அதனால் உடனே பிளட் டெஸ்ட் எடுப்போம், பிளட் எடுத்து பார்த்துட்டு நமக்கு உறவு ஐடியா கிடைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து இம்மிடியட்டாக ஒரு 1 வெயிட் பண்ண சொன்னாங்க. உடனே ரிசல்ட் வந்துருச்சு, இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃபெக்ஷன் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம என்ன நடக்குது அடுத்தது பார்க்கலாம், ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது, பிளட்டும் வருதுன்னு சொல்கிறீங்க, அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், யாரையாவது வர சொல்கிறோம் ஏஎன்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது சனிக்கிழமை சாயங்காலம் அப்படின்றதுனால டாக்டர்ஸ் அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 7:30 போல் தான் ஒரு டாக்டர் ஒருத்தர், அதுவும் ஒரு ஜூனியர் டாக்டர் ஒருத்தர் தான் வந்து எண்டோஸ்கோப்பி மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே கேமரா விட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்க்க வந்தார். அவராலேயும் ஒன்றும் பெருசாக டயக்னோஸ் பண்ண முடியல, பார்த்துட்டு வீங்கி இருக்குது நிறையா. ஸோ அதனால் வந்து உங்களை ஓவர் நைட் நாங்கள் வச்சுக்கிறோம், வச்சுக்கிட்டு ஒரு சிடி ஸ்கேன் இல்லாட்டி எடுத்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. அதனால் சீனியர் டாக்டர்ஸ் நாளை காலையில் வருவாங்க, நம்ம யார்ட்டையாவது பேஜ் பண்ணி வர சொல்கிறோம், இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் வந்திருக்காங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அட்மிஷனுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்வைல் ஐவியில் வந்து பெயின் கில்லர்ஸ் ஏறிட்டுருக்கு. அது போக இன்னும் மாத்திரையாகவும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க, ஏன்னா நான் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்களுக்கு தெரியுது, என்னால் எச்சு ஒழுங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஒரு நாளாக சாப்பிடவும் இல்லை. ஸோ அதனால் ஐவியில் வந்து கொஞ்சம் ஜென்ரல் ஃப்ளூட்ஸும் கொஞ்சம் கொடுத்துடலாம், ஸோ அதனால் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் அந்த டைமில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ஃப் இதுக்கப்புறம் இருக்க முடியாது, ஸோ ஒய்ஃப் நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, ஏதாவதுன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு 10 போல் ஒய்ஃப் கிளம்புறாங்க, நான் வந்து உள்ளுக்குள்ளே போய் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டாக்டர்ஸ் வந்து அப்போ உள்ள அட்மிஷன் உள்ள டாக்டர்ஸ் வந்து எங்கே பெட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பெட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஓவர் நைட் இந்த மாதிரி எமர்ஜென்சி அட்மிஷன்னா. யூஸ்வலாக வந்து காரிடோரில் இது பண்ணி விட்ருவாங்க, வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு பெட்டு ஒன்று அன்றைக்கி அப்போ தான் வேக்கண்ட் ஆச்சு. பட் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, ரிக்கவரியான திருப்பி வந்திருக்கேன் அப்படின்றதுனால அந்த பெட்டு எனக்கு வந்து சர்ஜிக்கல் அசஸ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்டு கிடச்சிது. ஸோ நைட்டு ஒரு 12 போல் பெட்டில் அட்மிட் ஆகிறேன்.
0: ஆனால் உங்கள் ஃபெலிஷா சிஸ்டருக்கு 10 அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஒரு 10 முழுசாக பிரதர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நாங்கள்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம், வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்ன நடக்குதுன்னு போட்டாங்க. ஸோ சபையாக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம், ஜெபம் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம். ஆனால் ஃபெலிஷா சிஸ்டர் வந்ததுக்கப்புறம் பிரதருக்கு என்ன நடக்குதுன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ 10 மேலே என்ன நடந்துச்சுன்னு பிரதருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை தான் நம்ம இனிமேட்டு கேட்க போகிறோம். ஸோ 10 மேலே என்ன நடந்துச்சு சனிக்கிழமை 10 மேலே?
1: ஸோ இதான் அரௌண்ட் 12 எனக்கு பெட்டு கொடுத்துட்டாங்க. பெட்டு கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ஜூனியர் டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கு, ஐவியில் பெயின் மெடிக்கேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இது போக உங்களுக்கு நாங்கள் வந்து மார்ஃபின் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் அதையும் கேளுங்க நர்ஸ் கிட்ட, அவங்க வந்து கொடுத்துருவாங்க. மார்ஃபின் வந்து ஐவியில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நிஜமாக பெயின் தெரியக்கூடாது, அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து நம்பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் டாக்டர் கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் 12:00 போய் அட்மிட் ஆன உடனே பெயின் எனக்கு சப்சைட் ஆகவே இல்லை. நான் திருப்பி அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு பெயின் முடியல, காஃப் வந்துகிட்டே இருக்குது, ப்ளட்டும் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நர்சஸ்க்கு வந்து ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க மார்ஃபின். ஸோ மார்ஃபின் கொடுத்துட்டாங்க. அரௌண்ட் 12:30 போல் மார்ஃபின் கொடுத்துட்டாங்க. மார்ஃபின் கொடுத்துட்டு ஒரு சொன்னாங்கன்னு ஒரு 1 hour நீங்கள் தூங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் நாளை காலையில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எழுப்பி நம்ம சிடி ஸ்கேன் எடுக்க போகிறோமா இல்லாட்டி என்ன பண்ண போகிறோன்றது வந்து சீனியர் டாக்டர்ஸ் வந்தோடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நர்சஸ் வந்து அவங்க மற்ற பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த காரியங்களை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப உள்ளே வரல. நான் அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன பே மாதிரி தான் இருந்தது. அந்த பேயில் நான் படுத்துட்ருக்கேன், காஃப் நிற்கவே இல்லை, காஃப் வந்து வந்துகிட்டே இருக்குது. நான் அந்த கிட்னி ட்ரே கொடுத்துட்டாங்க கையில், அது கையில் வச்சுக்கோங்க, காஃபில் இதிலே ஸ்பிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃப் வந்து சளி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரத்தம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஸோ இது நடந்துகிட்டே இருக்குது. அரவுண்டு 3:00 போல் வந்து ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் நாட் ரைட் என்ட்டு. ஏன்னா நான் வாயிலிருந்து துப்புறேன், வெறும் ரத்தம் மட்டும்தான் வருது, சளி இல்லை அண்ட் காஃப் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி இருக்குது, இது நம்ம இது வரைக்கும் இந்த நடந்து ஆப்ரேஷன் நடந்ததுலேருந்து இந்த மாதிரி இல்லையே, சளி இருந்தது எச்சோடு சேர்ந்து கொஞ்சம் ரத்தம் வந்துட்ருக்கோம், இப்போ நான் துப்புனா வெறும் ரத்தம் மட்டும் வருது, ஸோ இன்னும் கொஞ்சம் மோசமாகிடுச்சின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் நர்ஸை யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்க்குறேன், யாருமே இல்லை அந்த பக்கத்தில். ஏன்னா எல்லாம் அரௌண்ட் 3:00 அவங்க பிரேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாஃப்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்டர், ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவங்க உட்காந்துருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அவங்க பேசுறது எனக்கு கேட்குது, ஆனால் நான் வந்து இரும்பிட்டு இருக்கேன்றதுனால அவங்க பேஷண்ட் இரும்புறாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த 3:00 போல் லிட்ரலி என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து தொண்டையில் ஏதோ உள்ளுக்குள்ளே ரப்ச்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் டு வாமிட் பிளட், நான் வந்து ஃபுல் பிளட்டாக வாந்தி எடுக்கிறேன். அந்த கிட்னி ட்ரே நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிட்னி ட்ரே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்த கிட்னி ட்ரே இருக்கணும். ஸோ நான் படுத்து இருந்தது, நான் எந்திரிச்சு உட்காந்து பக்கத்தில் சைடில் கொஞ்சம் இன்னும் 2 கிட்னி ட்ரே வச்சுருந்தாங்க. இன்னொரு கிட்னி ட்ரேயை எடுத்துகிட்டு என்னுடைய ஐவி ஏறிட்டுருக்குது, டியூப்பில் ஏறிட்டுருக்குது. ஸோ அதையும் பிடிச்சிட்டு நான் ரத்தம் அப்படியே வாயிலேருந்து கொட்டிகிட்டே இருக்குது. நான் நடந்து வெளியில் போகிறேன், போய் யாராவது கூப்பிடணும், ஏன்னா நர்ஸஸ் இப்போ ஸ்டாப் பண்ணும், பிளட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போகிறேன். நான் வெளியில் போகிற சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரூமில் விட்டு வெளியில் வந்துட்டேன், காரிடாரில் அந்த காரிடாரில் நின்றுட்டுருக்கேன். அவங்க சத்தத்தை கேட்டு யாரோ ஒரு நர்ஸ் ஃபஸ்ட்டை எட்டி பார்த்தாங்க. அவங்க அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க வந்து பேனிக் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வந்து என்னோடய தோலை பிடிச்சிட்டு அவங்க கை நடுங்குது எனக்கு தெரியுது. அண்ட் அந்த பாயிண்டில் வந்து அந்த பிளட் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, காஃபும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னா தெறிக்க ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும். அதாவது நமக்கு வந்து திரும்புகிற இடத்துல ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நான் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து நிஜமாகவே நான் பயந்துட்டேன். ஒரு பாயிண்ட் ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் என்ன நடக்க போகுது, இது நம்ம வந்து தெரியுது நேச்சுரலாக இது கிடையாது, ஏதோ சீரியஸாக பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து உணர்ந்துட்டேன். ஏன்னா என் தொண்டைக்குள்ளேருந்து எனக்கு வேறு ஒன்றுமே தெரில, மூச்சு கொஞ்சம் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆகுது, வாய்க்குள்ள வந்து ஃபுல்லாகவே பிளட்டோடைய டேஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோமெண்டில் பயம் அப்படி சூழ்ந்துட்டு இருந்து அந்த ஒரு சிச்சுவேஷனில் எங்கேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னு சொல்லி தெரியல. எனக்கு வந்து Psalms 23:4, ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், ஃபார் யூ ஆர் வித் மீ, யுவர் ராட் அண்ட் யுவர் ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து இட் ஃபில்ட் மை ஹெட். ஸோ எனக்கு வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து ஐ நியூ தட் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் தட் சிச்சுவேஷன். ஸோ இத்தனை வருஷம் நான் ஆண்டவர் கூட நடந்தது, ஆண்டவர் வந்து எத்தனையோ சிச்சுவேஷனில் வந்து ஹீ ஹாஸ் என்ன சொல்கிறது சூப்பர் நேச்சுரலாக வந்து நம்மளை வந்து காரியங்கள்லேருந்து வெளியில் வந்து நம்ம கூட்டு வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்படியும் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் இருக்கும். பட் இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு ஷுவராக தெரியும் இது வந்து ஹியூமன்லி நாட் பாசிபிள். இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம சொந்த ஞானத்தை நான் வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லாட்டி அப்படி நான் யோசிச்சிருந்தேன், ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைக்குள்ளே போயிருந்தேன்னா நான் ஆண்டவரை வந்து சார்ந்திருப்பேனான்னு சொல்லி தெரில. பட் ஆண்டவர் வந்து கிருபையாக அந்த காரியங்களை வந்து ஞாபகப்படுத்தி அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்து நான் அந்த வார்த்தையை வந்து தக்க வச்சு நான் பிடிச்சிக்கிட்டதுனால என் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட எனக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஏசி என் கூட இருக்கிறாரு, அவர் இந்த சிச்சுவேஷனை வந்து பார்த்துக்கொள்வார், எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவங்களால வந்து ஆன்டிசிபேட் பண்ண முடியல, எப்படி இவன் இப்படி இருக்கிறானு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அவங்க பேனிக் ஆகிட்டாங்க, அவங்க அதுக்குள்ளே எல்லா நர்சஸையும் கூப்பிட்டாங்க. ஸோ ஏஎன்டியில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, மெட்கால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெட்கால்னால் தெர் இஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம் வித் சம்படி, எனிபடி ஹூஸ் ஃப்ரீ, எந்த டாக்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அந்த மெட்கால்ன்றதை வந்து அவங்க கால் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் அவைலபிளாக இருந்தாங்களோ அந்த டாக்டர்ஸ் வில் கம் டு மீ, என்ன பார்க்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரை பண்ணுறது. ஸோ இந்த மெட்கால் இஷ்யூ பண்ணி ஒரு ப்ராபப்ளி 3 to 4 minutes வந்து ரெண்டு டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, பேனிக் ஆகுறாங்க, ஏன்னா பிளட்டு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டாக்டர்ஸும் தே ட்ரை டு புட் மீ பேக் ஆன் த பெட், பெட்டில் வந்து என்னை திருப்பி படுக்க வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து அப்படி நிற்குது,
0: ஒரு கையில் ரத்தம் நிறைந்த தட்டு, இன்னொரு கையில் உங்கள் ஐவி ஏறுற ஒரு டியூப்பு, உங்களை சுற்றி நர்சஸ் ஒரு 3 doctors அங்கேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் சங்கீத 23:4 மூலமாக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், 9 கோலும் 9 தடியும் என்னை தேற்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு தேற்றுதலையும் அங்கேருந்து தந்தார். அது வெறும் கர்த்தரோட வார்த்தையில தான் முடியும். ஸோ ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க, உங்கள் ரத்தத்தை கையில் பிடிச்சிருக்கீங்க. ஸோ ஆச்சரியமாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
1: ஸோ கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டில் வந்து டாக்டர்ஸ் வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து அவங்க நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 liters பிளட்டு வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 kidney trays ஃபுல்லாக பிளட்ஸ் வந்து அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே அங்கே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஆப்ரேஷனுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டு போகும்போது டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, என்னன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல, ஆனால் ஏதோ ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அந்த ஆப்ரேஷனால தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, நாங்கள் திருப்பியும் உங்களை ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது என்னன்னு சொல்லி பார்க்க முடியும், அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கன்சர்ன் கொடுக்கணும், ஓரல் கன்சர்ன், இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்றத என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எனக்கு அது கேட்குது, நான் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணா, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் வந்து சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் பெட்டில் படுத்துட்ருக்கேன், அவங்க என் மேலே இப்படி உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்க போகுது, ஏன்னா என்னால் இரும்பி இரும்பி உடம்பு மேலே வருது, அவங்க வந்து கீழே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த கிட்னி ட்ரையை பிடிச்சிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே பிளட் ஆகிடும், அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதை க்ளீன் பண்ணி பண்ண முடியுன்ற காரியங்கள் தெரியாததுனால. ஸோ அந்த நேரத்தில் நான் அவங்கக்கிட்ட கடைசியாக அதை சொல்கிறேன், சொல்லிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரியல, பட் அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ எனக்கு அந்த டாக்டர்கிட்ட பேசின அந்த கடைசி காரியங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, ஆண்டவர் என்னை வந்து பாதுகாத்துட்ருக்காரு, அவர் அந்த சிச்சுவேஷனில் கண்ட்ரோல்டு, அந்த சிச்சுவேஷனை அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு அப்படின்றத மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் வந்து எங்கே எது செஞ்சாலும் என் நன்மைக்காக தான் செய்ய போகிறாரு, அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, இந்த வார்த்தை மூலமாக ஒருவேளை நான் திருப்பியும் வந்து இந்த உலகத்துக்கு வரலாம், அப்படி இல்லைனாலும் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட என்னை கூட்டு போக போகிறாரு அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு தான் அந்த காரியங்களை வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னது. சொல்லி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது. அப்புறம்
0: இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு
1: விடிய காலையில்
0: 5 இருக்கும்,
1: ஒரு 3:30 to 4
0: இருக்கும். ஸோ பிரதர் வந்து இப்போ சமாதானத்தில் போயிட்டாருன்றாரு. டாக்டர் டாக்டர் வந்து அவங்க மனைவி ஃபெலிஷா சிஸ்டருக்கு காலையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீரியஸாக இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறோம், என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, அநேகமாக தொண்டையில் வந்து ஓட்டை போட வேண்டியதாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறாங்க. ஸோ காலையில் சிஸ்டர் எல்லாருக்கும் சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணுங்க, என்ன என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு பதறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பதறி போயிட்டோம். ஏன்னா பிரதர் இப்போ சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி தான் தெரியும், 10:00 காலையில் 3 மணி வரைக்கும் இவ்வளோ நடந்திருக்குன்னு. ஸோ 10 மணிக்கு நல்லா இருந்தவர் திடீர்னு ஒரு ஆப்ரேஷன், சீரியஸான ஆப்ரேஷனுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஸோ ஆப்ரேஷன் அப்போ ட்ராக்கியோட்டோமி,
1: ட்ராக்கியோஸ்டோமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க,
0: ஒரு தொண்டையில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக மூச்சு விடுறதுக்கு கிருபை தந்தார். ஆனால் அது ஒரு அற்புதமான காரியம் இல்லை, அந்த ட்ராக்கியோஸ்டோமி. அது சொல்லுங்களேன்,
1: அந்த ட்ராக்கியோஸ்டோமி என்னன்னா, இப்போ வாய்க்குள்ளேருந்து ரத்தம் வெளியில் வர ஆரம்பிச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு விடுற அந்த குழாயையும் வந்து அந்த பிளட் வந்து கிளாட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இம்மிடியட்டாக தே ஹாவ் டு டேக் எ டெசிஷன், ஏதாவது என்னுடைய மூச்சு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி, நான் மூச்சு கண்டினியூஸாக விட்டுட்டு இருந்தால் தான் என்னோடய பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போகும். அப்படி ஆக்சிஜன் போகலை அப்படின்னா மூளை செல்கள் வந்து இட் ஸ்டார்ட் டு டை, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சு இறந்து போச்சுன்னா அப்புறம் வந்து என்ன டேமேஜ் நடக்கும், பெர்மனன்ட் டேமேஜஸ் ஆகிடும் அது,
0: கோமாக்கும் போகும்.
1: ஆமாம், போவோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவங்க இம்மிடியட்டாக தொண்டையில் ஓட்டை போட்டு என்னுடைய மூச்சுக்கு வந்து அவங்க ஒரு வழி செய்யணும். அவங்களுக்கு அது செய்ய முடியல, ஏன்னா நான் இரும்பிட்டு இருக்கேன், நான் அன்கான்சியஸ் ஆனதுக்கப்புறமும் நான் இரும்புறேன்னா ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அவங்க டாக்டர் வந்து என்கிட்ட பின்னாடி சொன்னது. ஸோ அந்த ஓட்டை போடுறது வந்து ஒரு முஸ்லீம் டாக்டர், அவர் பேர் வந்து அப்துல்லா. ஸோ அப்துல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஓட்டையை வந்து கரெக்டாக போடணும், அவங்களால போட முடியல. ஸோ ஹீ இஸ் பேனிக்கிங், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ரத்தமாக இருக்கு, அதை அவர் கிளியர் அது பண்ணிவிட்டு, ஆனால் ஒன் ஷாட் தான். அவங்க தப்பாக போட்டுட்டாங்கன்னா அந்த இது வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பியர்ஸ் பண்ண முடியாது, அவங்க பியர்ஸ் பண்ணுற ஒரு டைம் கரெக்டாக பியர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவர் என்ன சொன்னார், என்கிட்ட நான் கண் முழித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து என்னால் வந்து அந்த காரியத்தை செய்ய முடியல. நான் என்ன நினச்சேன், மேலே ஒரு ஆண்டவர் இருந்தார்னா, ஒரு கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவர் இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், நான் வந்து கண்ணை கூட பார்க்காம பியர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட, நான் அடுத்த கண்ணு திறந்து பார்த்த போது ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இதை அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. அவர் நான் சொல்லும் போது ஆண்டவர் வந்து எனக்கு கிருபையாக அந்த காரியத்தை வந்து என்னோடய இயேசு சாமி தான் செய்ய வச்சார் உங்களை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து எனக்கு கிருபை பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், ஒரு முஸ்லீம் டாக்டர் இந்த மாதிரி வந்து நபில் குரேஷின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து சீக்கிங் அல்லாஹ் ஃபைண்டிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அந்த புக்கில் சொல்லப்பட்ட இயேசு சுவாமி தான் எனக்கு வந்து இந்த ஒரு மிராக்களை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து அந்த பெட்டில் வந்து நான் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு கிருபை பாராட்டினார். ஸோ என்னோடய வாழ்க்கையை வந்து அந்த காரியம் வந்து அப்படியே மாற்றி போட்டுச்சு. இந்த நேச்சுரல் நான் வந்து அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, நான் அன்கான்ஷியஸாக இருந்த அந்த ஒரு சமயத்தில் வந்து நான் சொன்னேன், ஐ வாஸ் இன் அ வெரி பீஸ்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆக்சுவலாக நான் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சிச்சு அந்த அன்கான்ஷியஸாக இருந்த அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறத நான் உணர முடிஞ்சுது. எனக்காக சகோதரர்கள் சகோதரிகள் வந்து செய்த ஜபங்கள் என்னால் கேட்க முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்காக ஒரு கூட்டம் மக்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க, என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், இந்த காரியங்கள்லாம் வந்து ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரியங்களெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஸோ தட் வாஸ் ஏதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த காரியத்துலேருந்து நான் வெளியில் வந்த உடனே இந்த முதல் காரியம் நான் செஞ்சது வந்து யாருக்கிட்டையாவது நான் சொல்லணும், என்ன நடந்துச்சு, எப்படி வந்து இந்த அன்கான்ஷியஸ் பீரியட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு நான் கண்ணு திறந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்னை சுற்றி மானிட்டர்ஸ் இந்த ஐவி இது எல்லாமே இருக்குது, ஒரு ரூமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு இம்மிடியட்டாக வந்து தெரியணும், இந்த மாதிரி நான் கண்ணை திறந்துட்டேன், இதை வந்து நான் யார்ட்டையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்து தெரிஞ்ச முகம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நான் பக்கத்தில் இருக்க அந்த நர்ஸ் கிட்டே வந்து சொல்கிறேன், ஐ வாண்ட் டு டாக் டு மை ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃபை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லி, அவங்க வந்து இந்த நர்ஸ் வந்து நமக்கு சர்ச்சில் தெரிஞ்ச ஒரு பிள்ளையோடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த நர்ஸ் உடனே அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃப்க்கு உடனே ஃபோன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அங்கே டைம் கிடச்சிது. அப்போ முதல்ல நான் சொன்னது இதுதான், ஆண்டவர் கூட இருந்தேன், ஆண்டவர் வந்து என் கூட இருந்தார், ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் எனக்கு செய்தார், ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வாழ்க்கையை திருப்பியும் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக என்னோடய ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்து என்னால் முடிஞ்சுது.
0: பிரதர் சந்தோஷமாக சொல்கிறாருன்னாரு, அவர் அப்போ என்ன நிலைமையில் இருந்தாருன்னு ஃபோட்டோ பார்ப்பீங்க நீங்கள். ஸோ அந்த நிலைமையில் ஒரு எப்படி மோசையோட ஃபேஸ் வந்து பிரகாசமாக இருந்துச்சு.

0: சங்கீதம் 23-24 பார்த்த மாதிரி உண்மையாகவே கர்த்தர் வந்து பிரதர் கூட அப்போ இருந்தார். ஸோ கான்ஷியஸ்னஸ் வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லை திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னு
1: நினைக்கிறேன். கான்ஷியஸ்னஸ் வர்றதுக்கு வந்து திங்கக்கிழமை சாயங்காலம் தான் வந்து நான் கான்ஷியஸில் அந்த அதுவுமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இந்த நர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக கான்ஷியஸாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்சர்வேஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பேசக்கூடாது, நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா என்ன டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி எங்களால் அசஸ் பண்ண முடியாது, அதனால் உங்களை நான் திருப்பியும் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திருப்பியும் செட்டேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு சின்ன கேப்பில் சொல்ல முடிஞ்சிச்சு.
0: ஸோ அதுக்கப்புறம் அந்த திங்கக்கிழமை கான்சியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் நீங்கள் அந்த டேஞ்சர் ஜோனை விட்டு வெளியில் வரல?
1: இல்லை அது எனக்கு தெரியாது, நான் வரலன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நர்ஸ் சொன்னாங்க,
0: நீங்கள் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அதை இன்ஃபெக்ஷன் குறையணும், அதை இன்ஃபெக்ஷன் எவ்வளோ சீக்கிரமாக குறையுதோ அவ்வளோ சீக்கிரமாக தான் பிரதர் வந்து ரிக்கவர் ஆக முடியும், எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது, இனிமேட்டு கடவுள் விட்ட கதி அப்படி நீ எல்லாம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பிரதர் திங்கக்கிழமைக்கு அப்புறம்?
1: அதுதான் சார், அந்த ரெண்டு நாள் வந்து வென்டிலேட்டரில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் கிருபையினால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குறைஞ்சதுக்கப்புறம் என்னால் வந்து நார்மலாக கொஞ்சம் பேச முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தொண்டையில் வந்து அந்த மூச்சுக்கு அந்த பைப் போட்டிருந்ததுனால நார்மலாக என்னால் பேச முடியாது. அவங்க வந்து ஒரு கஃப் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க, அதை வந்து அவங்க இன்ஃப்ளேட் பண்ணானா என்னால் பேச முடியும், அதை டீஃப்ளேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பலூன் மாதிரி அதை ஊதிட்டாங்கன்னா என்னால் பேச முடியும், அது
0: கிட்டே
1: பேச முடியாது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ அப்போ டாக்டர் நான் கேட்டு ஏதாவது காரியங்கள் வேணும்னா அதை நான் அந்த நர்சஸை பண்ண சொல்லி நான் பேசுகிறதுக்கு எனக்கு இது பண்ண முடிஞ்சிச்சு. இந்த காரியங்களில் வந்து உடம்பு வந்து ஆக்சுவலாக நிறையா என்ன சொல்கிறது வைட்டல்ஸ் எல்லாம் வந்து இதாகிடுச்சு, வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு டைமில் வந்து ஒரு 2 days வந்து கிட்டத்தட்ட 8-9 kilos வந்து நான் குறைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது.
0: எவ்வளோ எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க பிரதர் இது ஆப்ரேஷனுக்கு அப்புறம்?
1: இந்த ஆப்ரேஷன் நாள் அட்மிட் ஆனதுலேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 days, ஒரு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ரிக்கவரி டைம் வந்து 30 days அப்படி. பட் டாக்டர்ஸ் வந்து பார்த்து அவங்க வந்து வியர்க்கத்தக்க, இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் யாரும் ரிக்கவர் ஆனதில்லை அப்படின்றத வந்து சொல்லி என்னை அனுப்புகிற அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அந்த நாட்களில் நாங்கள் இருந்த நாட்களில் வந்து என்னை முதல்ல வந்து பிடிச்சாங்க ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த நர்ஸை திருப்பியும் பார்க்குறதுக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த நர்ஸ்கிட்டையும் போய் நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்களான்னு அவங்க என்கிட்ட கேட்கவும் ஆண்டவர் வந்து இயேசு சுவாமி வந்து எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை திருப்பியும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்ககிட்ட தைரியமாக சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஸோ இந்த காரியங்களெல்லாம் வந்து செய்கிறதுக்கு அந்த 30 days என்ன அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அங்கே வச்சுருந்தார் அப்படின்றத வந்து நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஸோ அங்கே இருக்கிற எல்லா நர்ஸ் டாக்டருக்கெல்லாம் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக இருந்திருக்கீங்க. ஸோ நம்ம இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்காருன்னு உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த அவரோட சித்தம் கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு, அந்த கிளாரிட்டி இருக்கா?
1: ஆமாம், அதாவது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆண்டவருக்காக வந்து சேவை செய்யணும், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும், சர்விங் தான் வந்து என்னுடைய பர்பஸ் அப்படின்னு நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். பட் ஆனால் இந்த காரியத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சமாரிய ஸ்திரீயோடைய வாழ்க்கையை வந்து முன்னாடி நிறுத்தினார். எப்படி வந்து ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் சமாரிய ஸ்திரீக்கு வந்து அந்த வெல்லுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்படி நடந்த உடனே அவள் என்ன பண்ணா ஆண்டவர் யாருன்னு உணர்ந்ததுக்கப்புறம் அவளுக்குள்ளே வந்து ஒரு ஆனந்தம், ஒரு ஜாய், அது வந்து ஷி குடன் கண்ட்ரோல், அவளால் வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியல. அவள் என்ன பண்ணா உடனே ஓடி போய் யார் யாரெல்லாம் பார்க்குறாளோ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவளால் சொல்ல முடிஞ்சுது. ஸோ அந்த காரியத்தை வந்து எனக்கு வந்து ஆண்டவர் நிறுத்தினார். ஸோ என்னுடைய பர்பஸ் வந்து ஆண்டவர் யார், ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணார் அப்படின்ற காரியத்தை வந்து நான் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டும் சொல்லணும் அப்படின்றத வந்து தெளிவாக ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தினார். சமரசிரியோட வாழ்க்கையில் நம்ம அந்த பேசேஜை முடித்து பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து அவகிட்டே திருப்பி சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால நாங்கள் வந்து ஆண்டவர் விசுவாசிக்கலை, எங்களுக்கே அதை வந்து உணர கிருபை பாராட்டினார். அதாவது நான் சொல்கிற காரியங்கள், நான் என்னுடைய சாட்சி, நான் வந்து ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வார்த்தை வந்து அதை என்ன செய்யணுமோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து

0: செய்யும், ஆண்டவரை யாருன்னு உணர்த்தும் அப்படின்ற ஒரு விசுவாசம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு, நீ வந்து உனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத மட்டும் நீ சொல்லு, மற்ற காரியங்களை நான் செய்து கொள்வேன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நான் வந்து விசுவாசித்து பின்பற்றேன் அப்படின்ற ஒரு தைரியம் இப்போ எனக்கு இருக்குது.
1: ஸோ ரொம்ப அற்புதமான சாட்சி, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் போன அந்த கஷ்டத்தை நாங்களும் உணர்ந்தோம், ஜெபிச்சோம், அது மூலமாகங்கிறது போன. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் உங்கள் சாட்சியை வந்து சொன்னதுக்கு. இந்த சம்பவத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: மக்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து நான் போகும்போது என்னுடைய புரிதலுக்கு வந்து நான் உயிரோடு வெளியே வந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு அந்த மரணத்தை குறித்த பயத்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுட்டாரு. ஸோ மரணம் வந்து நான் அன்றைக்கி நான் அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வரல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஆயிருந்தாலும் நான் வந்து ஆண்டவரோடு இருப்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் எனக்கு வந்து தெளிவாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த ஆண்டவரை வந்து நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நோக்கம். ஸோ இந்த நோக்கத்தை வந்து நான் உயிருள்ள நாள் வரைக்கும் செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை தருவார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன்.
1: பிரதரோட சாட்சியை கேட்டீங்க, உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கா? ஸோ பிரதர் வந்து கடைசியாக சுகம் பெற்று வந்தாருன்றது இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. சில பேருக்கு சுகம் கிடைக்கலாம், சில பேருக்கு சுகம் கிடைக்காம போகலாம், ஆனால் நித்தியத்துக்கும் கர்த்தரோட இருப்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் ஊடாக நடந்து செல்லும் போது பிரதர் இருந்தார். அந்த ஒரு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வீடியோ காலில் பேசும்போது இன்னும் வென்டிலேட்டரில் தான் இருந்தார் பிரதர். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, அண்ணா நான் இப்போ நான் இதை விட்டு வெளியில் வருவேனா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இறந்து போனாலும் போகலாம், என்னோடய மனைவிக்கு என்ன நடக்கும், பிள்ளைக்கு என்ன நடக்கும்ன்ற பயம் எனக்கு இல்லைண்ணா, ஏன்னா கர்த்தர் இருக்காரு, அவர் அவங்கள பார்த்துப்பார், நான் நித்தியத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேடா அப்படின்னு அங்கேருந்து அவர் சொன்னார். அது ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அந்த அற்புதத்தோட நித்தியத்தின் நிச்சயம் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய சாட்சி. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கான்னு அங்கிருந்து பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம்னு பவுல் அங்கிருந்து சொல்றாரு, உங்களால அது சொல்ல முடியுமா? அதுதான் இந்த சாட்சியின் மூல மெசேஜா அங்கிருந்து இருக்கும்னு நம்புறோம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஒரு விதவிதமான பாதையில் நீர் கடந்து கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். அதே மாதிரி ஜான் பிரதர், எங்கேயோ இருந்த பிரதரை இங்கே யூகேக்கு கொண்டு வந்து கடந்த வருடம் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவரை நடத்தி சென்றீங்க ஆண்டவரே. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்காக அவர் எவ்வளோ சாட்சியாக இருக்கிறார், எத்தனை பேருக்கு உங்களை பற்றி சொல்கிறார் ஆண்டவரே. அவரோட சாட்சி வந்து என்ன கர்த்தர் சுகப்படுத்தினாருன்னு இல்லை ஆண்டவரே, தட் வாஸ் ஜஸ்ட் அன் அவுட்கம். அவரோட சாட்சி சுகப்படுத்தினாலும் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், நித்தியத்தின் நிச்சயம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அங்கேருந்து அவர் சொன்னார். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போது சங்கீதம் 23:4 சொல்ல மாதிரி கர்த்தர் என் கூட இருக்காரு உங்களால சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம் இல்லை நம்மளோட சாட்சி, கஷ்டத்தின் ஊடாக கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்றதே சாட்சி. இந்த டெஸ்டிமனி மூலமாக எங்களுக்கு கருத்து தந்ததுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதன் மூலமாக நிறைய மக்களோட வாழ்க்கை உண்மை நோக்கி மாறும் என்று நம்புறோம் ஆண்டவரே, அதற்காக உண்மை துதிக்கிறோம். பிரதரையும் அவரோட ஃபேமிலியும் ஆசீர்வதித்து இன்னும் உம்முடைய ஊழியத்துக்கு அவங்களை பல்மடங்காக உபயோகப்படுத்தி அருளும் ஆண்டவரே. இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15-18 அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் 15-18 இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாக இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் வந்து கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவன் உள்ள தேவன். உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜபம் பண்ணா அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேதவசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே.

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான்.

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம், உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலேலூயா.

ஜீசஸ், வி வர்ஷிப் தி லார்ட். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக் கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீரூற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அது வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், உங்களை நான் வர்த்தக பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்தக பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி, முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 23:37 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவில்லை? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்லுகிறார். எருசலேமிலே அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொறித்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பறந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தை திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவி கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவி கொண்டு போய்விடும். தூரம் போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன் பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்ற இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்ன நடந்து விட போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹலேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹலேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நாம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாள் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவுள் என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவர் என்ன சொல்றார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்றாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனா சரியாயிடும், அவ்வளவுதான். அது அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்யறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாயே ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அதுவரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொடிச்சு போட்டுருவாங்களோ, பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது, அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரையே அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணம் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், ஆனால் நீ என்ன செய்யணும், அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமம்தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலம் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தையும் நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 2வது வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒண்ணு, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனத பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அசதியா இருக்கலாம். சிலர் அசதியா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நல்லா பேசுவாரு, ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியா இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் தூரம் போவாங்க, அப்படியே தூரம் போவாங்க, அப்படி தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நீ வரும்பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்தரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.

0: இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் அடியேனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீர் நீர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் படுகிற வேதனை, பாடுகள், துன்பங்களை நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீர். தனிமையில் விடுகிற கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அரவணைக்க முடியாத ஜெபிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும் முடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது விடுதலை பெறும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, எப்படிப்பட்ட பாவக்கட்டுகள் இருந்தாலும் அந்த பாவக்கட்டுகளில் இருந்து உன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிக்க முடியா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான நஷ்டங்கள் மாறி லாபங்கள் உண்டாக முடியா ஜெபிக்கிறேன். தரித்திரங்கள் நீங்கி செழிப்பு உண்டாக முடியா ஜெபிக்கிறேன். விசேஷமாக வியாதியா இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது சுகப்படுத்தும். எந்த வியாதியினால் அவர்கள் வேதனை படுகிறார்களோ அந்த வேதனையிலிருந்து இப்பொழுது விட்டுவிக்க முடியா ஜெபிக்கிறேன். வேதனை நீங்க சுகமாயிரு என்று 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து நீர் சொன்னவுடன் அப்படியே நடந்தது போல இப்பொழுது ஆண்டவரே, வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமாயிருக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, பண கஷ்டத்தினால் வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில ஒரு அதிசயத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கடனை அடைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நன்றாக படித்து வளர கிருபை தருமடியா ஜெபிக்கிறேன். சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சபையை கட்டளையிடுவீராக. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் சமாதானமும் சுகமும் செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது அடியனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக. அபிஷேகையும் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியா அபிஷேகத்தை தர முடியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமா ஒப்புக் கொடுக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சொன்னீரே. அடியனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர கிருபி தருமடியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆகி சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தில் ஆழ்த்திருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

0: பெற்று முடித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
1: You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah.
0: பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே,

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life.

வைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவனின் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: testify in the coming week. வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
1: நம்பிக்கைதான் வாழ்க்கை, வேதமும் அதுதான் சொல்லுது, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புதா இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம் தேவன்.

போகும் பாதையெல்லாம் காரில் சூழ்ந்திருக்கு. எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், சில நேரங்கள தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க, நடக்கும் என்று

அநேக நேரங்களில் எல்லா பக்கத்திலிருந்தும் நாம் நெருக்கப்படுகிறோம். வியாதி, வறுமை, குடும்பத்தில் குழப்பம், ஊழியத்தில் நிந்தனை, வேலை ஸ்தலத்தில் அழுத்தம், நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைந்தாலும் அவர் நம்மோடே இருப்பதனால நாம் நொறுங்கி போவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை.

எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்ப எழ முடியாத முன்னேற முடியாத சூழ்நிலைகளில் அவர் தோளில் நம்மை சுமப்பார். கடும் புயல் அடித்தாலும் அநேகர் நம்மை தடுத்தாலும் அவர் தயவால் நம்மை கரை சேர்ப்பார்.

அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது ஆண்டவர் உரைத்ததற்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றுதான். அநேக வாக்கு தத்தங்கள் நம்மை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என்ன ஆச்சு, நடக்குமா என்று சந்தேகம் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் எதை துவக்கினாரோ அதை முடிப்பார்.

எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும். நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல. சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை.

நீ கடந்து வந்த பாதைகளில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார்.

அழுதது போதும். உலக பிரகாரமான தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் போது

நாமே அவரும் இழந்தார் பிடித்து காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மை சேதமில்லாமல் பாதுகாத்தவர், கண்ணின் கருவழியைப் போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அன்பு தெய்வத்தை பார்த்து

அப்பா, நாங்க கலங்கி நிற்கும் வேளையில் எங்களை கைவிடாமல் காக்கும் பரம தகப்பனே, நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா. எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவை எல்லாமே பனி போல உருகிவிடுமே. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்க தெய்வம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா. ராஜாவே, நாங்க விழித்திருக்கும் போது எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புத அதிசயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்களே விழிப்பாயிராமல் இருந்த நேரத்தில் எங்களை காத்த தருணங்கள் எத்தனை எத்தனை அப்பா. உங்க அன்பு மாறாதது. உள்ளங்கையில் எங்களை பொறித்து இதுவரைக்கும் நடத்துகிறீரே. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்யுங்க. எங்களை காத்த தெய்வம், எங்களை காக்கிற அப்பா, எங்களை காக்கிற அப்பா, எங்களோடு இருக்கிற அப்பா, இருந்து நடத்துகிறவர், போதிக்கிறவர், எங்க மீது கரிசனையா இருக்கிறவர், தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதால் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதில் இருக்கிற 14 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படித்து அதன் பின்பாக தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி கொண்டாட போகிறோம். ஐசாயா சாப்டர் 54:14 சேர்ந்து படிக்கலாமா? திருப்பிட்டீங்களா பைபிள? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. In righteousness you shall be established, you shall be far from oppression, for you shall not fear and from terror, for it shall not come near you. ஹல்லேலூயா. எவ்வளவு பலன் தரக்கூடிய வசனம் பாருங்களேன். நீதியினால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை அவரே நமக்கு தருகிறார். கொடுமைக்கு உங்களையும் என்னையும் தூரமாக்குகிறார். பயமில்லாத ஒரு வாழ்வு, திகிலுக்கு தூரமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் அனுகிரகம் செய்கிறாரே, அது உன்னை அணுகுவதில்லை. ஒரு நாளும் வாதை கூடாரத்தை அணுகாமல், பொல்லாப்பு உறைவிடம் நெருங்காமல், திகில் பயம் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்களை என்னையும் மீட்பதற்காகவே கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தாரே. பயமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜெயத்தை உங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரிச்சர்ட் உம்ரான் வாழ்க்கையில் எத்தனையோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கொடுமையின் பாதை. ஒரு நாள் அவரை ஜெயிலில் அப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. போன உடனே சரியான ஆட்டி, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்றதால் சரியான ஆட்டி வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாராம், இன்றைக்கி என்ன நாள், என்ன டேட்டு அப்படின்னு கேட்ட உடனே February 29 அப்படின்றாங்களாம். அப்போ சொன்னாராம், ஏ ஆண்டவர் லீப் ஆண்டுக்கும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். 366 பயப்படாதேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. மொத்தமே 365 தான் ஒரு வருஷத்துக்கு. லீப் இயரையும் சேர்த்து 366 பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நாளுக்கும் பயப்படாதேன்னு சொல்லிட்டார் அப்படின்னோடனே எல்லாம் அந்த காவலர்கள் எல்லாம் பார்த்து சிரித்து,
ரொம்ப அடித்ததுனால புத்தி இவனுக்கு பேதலிச்சு போயிருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மீது வைராக்கியமாக இருந்ததுனால எந்த சிறைச்சாலையில் அடைத்தார்களோ ரிச்சர்ட் உம்ரான், அதே சிறைச்சாலையில் ஆண்டவர் பல ஆண்டுகள் கழித்து பைபிளை அடுக்கி வச்சு அவர் எந்தெந்த இடத்துலலாம் ஜபித்தாரோ அந்த இடத்துலேருந்து மகத்தான கிரியைகளை தேவன் செய்தார். அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் கொடுமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பாவை பார்த்து, மலைகள் விலகினாலும் பர்வ

இந்த இன்ப சமூகத்தில் ஒரு ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஸ்டெஃபிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு விபத்தில் அவங்களுக்கு தலையில் ஒரு மண்டையில் காயம் ஏற்பட்டு 15 தையல் போடப்பட்டு இன்னைக்கு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக அழைத்து செல்லவிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்த அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். ராஜாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிற தெய்வம், இனிமேலும் நடத்துவீர். இந்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் சுகம், வல்லமையால் சுகம், தழும்பால் சுகம், தயவால் சுகத்தை தந்து ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களாக அப்பா நீர் விளங்க செய்ய போகிற ஈவுக்காக நன்றி அப்பா. டாக்டர்ஸ் கண்கள தய கிடைக்க செய்ய போகிற தயவுக்காக 1000 கோடி நன்றிகள். இதுவரைக்கும் எங்க ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த உமக்கு 1000 கோடி நன்றிகள்.

ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து மகிமை அடைய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு அப்பா.

0: Jesus, Jesus, Jesus. Thank you, Father.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் நம்மளை நடத்துகிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஸோ இந்த நாட்களில் நமக்குள்ள கர்த்தரோடு நாம் இசைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்தோம். அப்படி இசைந்திருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெரியவருடைய அசைவுகளை குறித்தோம். நாம் நேற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஜீசஸுடைய மெனுசனுடைய வெற்றி ரகசியமே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது தான்.
2: எஸ்,
1: அருமையாக அதை டிக்ளேர் பண்ணுற ஆண்டவர் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஒரே இருதயமும் ஒரே சிந்தனையும். பாப்பனுடைய சிந்தனை தான் என்னுடைய சிந்தனை, பிதாவுடைய இருதயம் தான் என்னுடைய
2: இருதயம்.
1: அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னஸ். ஆமென்,
2: ஆமென்.
1: தேவனோடும் நமக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஒரு மனம்தான் சத்ருவால எதிர்த்து நிற்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலை அது. அதனால தான் தேவனோடு நாம ஒருமனப்பட்டு அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறத அவன் என்ன செய்யறது இல்லை, விரும்புறதே
2: இல்லை,
1: விரும்புறதில்லை. ஸோ இந்த காரியங்களை குறித்து நேற்று நாம் தியானித்தோம். அதில் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறப்போ அங்கே தான் என்ன வருது, ஆத்திரம் வருது. ஆனால் பாத்திரம் நிறைவாக இருக்கிறப்போ அங்கே ஸ்தோத்திரம் வருது. சீமை தூஷித்த பொழுது தாவிதுக்குள்ள எந்த ஆத்திரமும் வரலைன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருந்துச்சு.
2: ஆமென்.
1: ஆனால் அபிஷாய் அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா அவனுக்குள்ள அந்தளவு நிறைவு
2: இல்லை.
1: இல்லை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரை நம்முடைய லைஃப்பில் டிரைவர் சீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஸோ இன்றைக்கி நாம் அந்த கர்த்தரோட அந்த இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தில் நேற்று விட்ட இடத்துல இருந்து நான் மறுபடியுமாக தொடரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் தேங்க்யூப்பா. அந்த 16வது அதிகாரத்தில் சீமையை தூஷிக்கிறான். கொடிய தூஷணங்களால் என்ன செய்கிறான்,
2: தூஷிக்கிறான்.
1: ஆனால் தாவீது பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆத்திரம் என்ன செய்யலை, வரலை. அந்த சாப்டர் வந்து 2 சாமுவேல் 16 நாம் வாசித்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் சீபா அவனோட கேரக்டரு என்னன்னு தெரியுது. மேய்போசத்தை பார்த்து கொள்ளும்படி

0: அதனால் நியமிக்கப்பட்ட சவுல் வீட்டு வேலைக்காரன் சிபா. அவன் அவனோட ட்ரூ கலர் என்னங்கிறத என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். இந்த பக்கம் பார்த்தா சீமை, அவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறான், எழும்புறான். அந்த பக்கம் பார்த்தா அப்சலோம் கூட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சாயுது. அப்போ ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர் அண்ட் கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
1: எஸ்,
0: சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய குணத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வெளிப்படுகிற குணம்தான் அந்த மனுஷன் யாருங்கிறத வெளிப்படுத்துது.
1: எஸ்,
0: சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். சூழ்நிலை உன் குணத்தை வெளிப்படுத்துது. அப்போ குணம் எதை வெளிப்படுத்துது, கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
1: எஸ்,
0: உண்மையான
1: அந்த
0: நீயை நமக்கு அடையாளம் காட்டுவது நம்முடைய குணம்.
1: ஆமென்.
0: நம்முடைய குணத்தை நமக்கு அடையாளம் காட்டுவது சூழ்நிலை. ஓகே.
1: எஸ்,
0: இத மனசுல வச்சு இந்த 2 சாமுவேல் 16 அந்த அப்சலோம் நிமித்தமா தாவீதுக்கு உண்டான அந்த நெருக்கடியில யாராருடைய குணாதிசயம் எப்படிலாம் வெளிப்பட்டது, பர்சிலானா யாரு, ஈத்தாய், இந்த மாதிரி அற்புதமான அகிதோப்பில் எப்படி என்ன செஞ்சான்,
1: அப்சலோம் பக்கம்
0: சாஞ்சான், இந்த மாதிரி நிறைய பேருடைய உண்மையான கேரக்டர் அந்த சூழ்நிலையில தான் என்ன செஞ்சு
1: வெளிப்பட்டது.
0: அந்த குணம்தான் யார் யாரு என்னென்ன மாதிரியான வெரைட்டி தன்னை சுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத தாவீது கண்டுகொள்ள உதவியா இருந்தது. ஆமென்.
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க, சூழ்நிலை எந்த மனுஷனையும் குள்ளையும் அவனுடைய குணத்தை உருவாக்குவதில்லை, அந்த சூழ்நிலை அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. சூழ்நிலை யாருடைய குணத்தை என்ன செய்கிறது இல்லை, உருவாக்குறது இல்லை, ஆனால் சூழ்நிலையில் தான் கேரக்டரே வெளியே வருது.
1: எஸ்,
0: பேதுரு நினச்சிக்கிட்டு இருந்த பேதுரு பேதுரு அல்ல, அந்த மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே அந்த கேரக்டர் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. பேதுரு அதிர்ந்து போன, இது இப்படி ஒரு குணம் எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு இதுவரைக்கும்
1: தெரியாமலே
0: போச்சு. சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வர்றதே எதுக்குன்னா, இப்படி ஒரு புத்தி உனக்கு இருக்குன்றத நமக்கு சொல்றதுக்காக.
1: ஆமென்.
0: ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்க, நீ உன்னைய
1: காண்பித்து கொண்டிருக்க
0: நினைச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் உண்மையிலேயே நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற நீ இல்லைங்கிறத உனக்கு சொல்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு,
1: வந்திருக்குன்னு.
0: நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த சூழ்நிலை நாம் யாருங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருது.
1: எஸ்,
0: ஒரு விஷயம், ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல குணம் நற்குணம் இல்லையேன்னு சொல்லி நினைச்சு நாம யாரும் கவலைப்படவே கூடாது. இனிப்பா இருக்குல்ல இந்த செய்தி உங்களுக்கு. நமக்கு ஒரு நற்குணம், எனக்கு ஒரு நல்ல குணம் இல்லையே அப்படிங்கிறத நினைச்சு நாம யாரும் கவலையே படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எந்த மனுஷன்ட்டையும் நல்ல குணம் இல்லை.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. எந்த மனுஷன்ட்டையும்
1: நல்ல குணம் இல்லவே இல்லை.
0: ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் சில வசனங்களை, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து எழுதுறாரு பாருங்க. 10 வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ காரியங்களை எடுத்து, ரோமர் 3வது அதிகாரத்தில் 10
1: அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை,
0: ஒருவனாகிலும் இல்லை,
1: உணர்வுள்ளவன் இல்லை,
0: இல்லை,
1: தேவனை தேடுகிறவன் இல்லை,
0: இல்லை,
1: எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை,
0: ஒருவனாகிலும்
1: இல்லை,
0: அவர்கள் தொண்டை
1: திறக்கப்பட்ட பிரேத குழி,
0: தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள்,
1: அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது,
0: அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது,
1: அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே.
0: அப்ப மனுஷன் யாருக்குள்ளையும் ஏன் இந்த காரியம் இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு இருக்குன்னா, அவனுக்கு தெய்வ பயம் இல்லைங்கிறதுனால. ஏன் இத்தனை இல்லை? அவனுக்கு தெய்வ பயம்
1: இல்லை
0: இல்லை என்பதால் இத்தனை இல்லை. அப்ப தெய்வ பயம் இருந்திருந்தா இந்த இல்லை
1: இல்லை
0: என் வாழ்க்கையில இல்லை,
1: இந்த இல்லை இல்லை
0: இந்த இல்லை என் வாழ்க்கையில்
1: இல்லை
0: இல்லை. அப்ப இந்த எல்லா காரியமும் இந்த இதுல இருக்கிற நல்ல காரியம் ஏன் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, எனக்குள்ள தெய்வ பயம்
1: இல்லை
0: இல்லை.
1: ஆறு இல்லைன்னு போட்டிருக்கு.
0: இந்த ஆறு இல்லைக்கு எங்க இருந்துரா வருது அப்படின்னு பார்த்தா, தெய்வ பயம் இல்லைன்னா இந்த எல்லா இல்லையும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்.
1: எஸ்,
0: இப்ப இந்த எல்லா இல்லையும் அடிச்சு ஒழிச்சு கட்டணும்னா நமக்கு என்ன பயம் வரணும்?
1: தெய்வ பயம்.
0: தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு, அதுல நம்ம நிலை கொண்டு இருக்கிற பொழுதுதான் இதை நாம ஒழிச்சு கட்ட முடியும்.
1: ஆமென்.
0: இப்ப நற்குணம் என்பது நாம தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் அது. ஆவியின் கனிங்கிறது கர்த்தரோட இசைந்து இருக்கிற மனுஷன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென்.
1: ஆமென்.
0: அப்படி ஒரே ஆவியா இருக்கிறப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே ஆவியின் கனி.
1: எஸ்.
0: அப்ப நற்குணம் என்பது நாம அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகி அவரோடு இசைந்திருக்கிற அந்த நிலைமையில நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு தெய்வீக கிரியைகள். ஆமேன்.
1: ஆமேன்.
0: எந்த அளவு நாம் அவரோட இந்த நாளில் இசைந்திருக்கிறோமோ அந்த அளவு தான் நீங்களும் நானும் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். அப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசில் வருது. அப்போ உலகத்துல எல்லாம் சில மனுஷங்கள்கிட்ட பார்க்குறோம், அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் என்ன செய்கிறான்
1: இருக்கிறாங்க
0: இருக்கிறாங்க. இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. தங்களுடைய மனச்சாட்சியின்படி வாழ்கிற நல்லவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. எதன்படி?
1: மனசாட்சியின்படி.
0: இந்த மனசாட்சியின்படி வாழ்ற நல்லவனுடைய நிலைமை என்னன்னா, அவன் நல்லவனுக்கு தான் நல்லவன். ஓகே. அப்ப கெட்டவனுக்கு?
1: கெட்டவன்
0: கெட்டவன். ரோமர்ல பவுல் அருமையா எழுதிட்டார், 2:15 ரோமர் 2 நேரம் திருப்புங்க.
1: அவர்களுடைய மனசாட்சியும்
0: 14 வாசிப்போம்.
1: அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள்.
0: தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் சொல்றது மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னா என்னது? சன்மார்க்கன் அப்படி சொல்லலாம். ஓகே. மேலே 13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்னா ரிலிஜியனிஸ்ட், அவங்க மதவாதிகள். மேலே மதவாதிகளை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு 14 இந்த மாரலிஸ்ட் இவன்லாம் யாரு? சன்மார்க்கன். இவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா தன்னுடைய ஸ்வாவத்தின்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது? 15
1: அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதினாலும்,
0: குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும்,
1: நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள்.
0: சோ மாரலிஸ்ட்லாம் யாரு? சன்மார்க்கன்லாம் யாரு? தன்னுடைய மனசாட்சியின்படி.
1: எஸ்.
0: அவன் மனசில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவன் தனக்கு தெரிஞ்ச அளவு அவன் மனசு அவனை குறித்து அவனிடத்துல கொடுக்கிற சாட்சிக்கு ஏற்றபடி அவன் ஒழுக்கமாக வாழ்கிறான்.
1: எஸ்,
0: ஓகே, இது ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்துவுக்குல வர்றப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி கொஞ்சம் ஹையாக மாறுது அப்படின்னா, இங்கே நம்முடைய மனசு கொடுக்கிற சாட்சியின்படி மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிற சாட்சி ஒன்று உண்டு. ஆமென்,
1: ஆமென்.
0: முன்னாடி நம்மெல்லாம் ஒழுக்க சீலர்களாக நம்மளால் முடிஞ்ச அளவு வாழ்ந்தோம் பாருங்க. அப்பெல்லாம் நமக்குள்ளே காணப்பட்டது என்னது? மனச்சாட்சி. நம்முடைய வழக்க சொல்லலே எப்படி இருக்குன்னா, இங்கே பாரு, என் மனசை தொட்டு சொல்கிறேன், என் மனச்சாட்சி இப்படி நான் நடந்துக்கிட்டேன், என் மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் எந்த ஒரு செயலை என்ன
1: செய்யலை.
0: அப்போ எதுக்கு எடுத்தாலும் நாம் எந்த சாட்சியை கூப்பிடுவோம்?
1: மனசாட்சி.
0: என் மனசாட்சியின்படி என் மனசறிய. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த மனசாட்சியோட இன்னொரு சாட்சி வந்து இணைஞ்சிருச்சு. அது என்னது? அந்த மனசில் முன்னாடி மனசாட்சி இருந்துச்சு, இப்போது அந்த மனசாட்சியோட சேர்ந்து தேவனும் சாட்சி கொடுக்குற.
1: ஆமென்.
0: இப்போ மனசுக்குள்ள ரெண்டு சாட்சி வந்துருச்சு. ஒரு சாட்சி என்னுடையது, இன்னொரு சாட்சி
1: தேவனுடையது.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரோமர் 8:16 பவுல் சொல்றார் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட
1: சாட்சி கொடுக்கிறார்,
0: சாட்சி கொடுக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: நம்மளோட சேர்ந்து இன்னொரு
1: சாட்சி.
0: என் மனசாட்சி மட்டும் இல்லப்பா, தேவனும் அதை குறித்து என்ன செய்கிறாரு?
1: சாட்சி கொடுக்கிறாருப்பா.
0: பவுல் கூட தன்னுடைய நிருபங்களில் மறுபடியும் அதை வலியுறுத்துவார். தேவனே சாட்சி, நான் ஆராய்த்து வருகிறேன்.
1: தேவனே சாட்சி,
0: தேவனே சாட்சி.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ முன்னாடி நமக்கு வெறுமனை மனசாட்சி, நமக்கு தெரிஞ்ச அளவு உண்மையாக இருந்தோம், நமக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமாக இருந்தோம். ஓகே, இந்த மனசாட்சியின்படி வாழ்றவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருப்பான், அதுக்கு மேல ஒழுக்கமா இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிறப்பதான் அந்த தேவனுடைய ஸ்டாண்டர்ட்,
1: ஆமென்,
0: தேவனுடைய தரம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நெறிமுறைகள், இது எல்லாமே என்னுடைய மனசுல அந்த சத்தம் கேட்குது. ஆமென். என் மனசாட்சியில இன்னொரு சாட்சி, அது தேவன் கொடுக்கிற சாட்சி, தேவ ஆவியானவர் கொடுக்கிற
1: சாட்சி.
0: இந்த சாட்சி வர்றப்பதான் துன்பப்படுத்திட்டானா, அவனுக்காக ஜெபம் பண்ணு போ.
1: எஸ்,
0: உன்னை கன்னத்தில் அரைஞ்சிட்டானா, மறுகன்னத்தையும் திருப்பி காட்டு போ. 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்றானா,
1: 2 மைல் தூரம் அவனோடு நடந்து போ.
0: தூசிக்கிறானா,
1: ஆசீர்வதி,
0: ஆசீர்வதி. உன்னை நேசிக்கிறவனே நீ நேசிச்சா நீ விசேஷமா செய்யறது என்னப்பா?
1: ஆயக்காரனும் அப்படித்தானப்பா செய்யறாங்க.
0: இதெல்லாம் என்ன, யாரோட சாட்சி? இது என் மனசாட்சி இல்லை. என் மனசாட்சிக்கு இப்படி எல்லாம் சாட்சி கொடுக்க என் மனசுக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மனசுல கேட்கிற இந்த சாட்சி தேவன் கொடுக்கிற
1: சாட்சி.
0: எனக்கு என்டூரிங் வேர்ட் கமெண்ட்ரி நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அருமையா ஒரு வேர்ட் நான் வாசிச்சேன். We wouldn't know what a pure life was without God telling us. ஆண்டவர் நமக்கு சொல்லலைன்னா சுத்தமான வாழ்க்கை என்னங்கிறது நமக்கே என்ன செய்யாது,
1: தெரிஞ்சிருக்காது.
0: Certainly some aspects of a pure life are revealed in human conscience and known widely among humanity. Unmaiyile manushanudaiya manachaatchile sila sutthamana vaalkaiyinudaiya kaaryangal velippaduthapadudhu, adu paravala nammudaiya manukulathile kaanapadudhu. Manachaatchile velippaduthapadugira அந்த சுத்தமான காரியங்களினுடைய அடிப்படையில் சுத்தமாக வாழ்கிற அந்த அனுபவம் மனுக்குலத்தில் பரவலாக என்ன செய்யுது, காணப்படுது. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எட் ஆனாலும் there are other aspects of the pure life that we learn only from the word of God. இவ்வளவு காரியம் அனுகூலத்தில் மனச்சாட்சியின்படி வாழ்கிற சுத்தமான அனுபவங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் இந்த சுத்தமான வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிற பொழுது மாத்திரமே நம்மளால் அறிய முடியும்.
1: எஸ்
0: வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி வேற, வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி
1: வேற
0: வேற. நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல சொல்ல போனா இது வேற
1: லெவல்
0: லெவல். ஒரு மனுஷனுடைய மனசுல தேவன் சாட்சி கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை அவன் மனசு கேட்கிற பொழுது அவன் வேற லெவலுக்கு போயிடுறான். இந்த இறை வார்த்தை நிமித்தம் குத்தப்பட்ட இருதயத்துல கடுகளவுக்கு கூட உலக காரியங்களோட சமரசமே இல்லை.
1: ஆமென்.
0: கன்விக்ஷன் நமக்கு இல்லாததுனாலதான் நம்ம லைஃப்ல நிறைய காம்ப்ரமைஸ். ஹோலி கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன், ஆவியானவரால் வார்த்தையால் குத்தப்படுகிற இருதயத்தில் வார்த்தை குத்துகிற அந்த அனுபவம் இல்லாததுனால தான் உலகத்தோட நமக்கு இவ்வளவு சமரசம். வசனத்தினால் குத்தப்படுகிற அனுபவம், அந்த தெய்வீக பரிசுத்த உணர்த்தப்படுகிற அனுபவம், எது சரி எது தவறு என்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு உன்னத நிலை, அதுதான் கன்விக்ஷன் சொல்றோம். இட்ஸ் நாட் கண்டம்னேஷன். The Lord, our God, is a gentle God. He doesn't want to condemn us, but He wants to convict us.
1: Hallelujah.
0: Holy Ghost வர்றாருனாலே அங்கே என்ன இருக்கும்? Condemnation இருக்காது, conviction இருக்கும்.
1: Hallelujah.
0: So, அந்த conviction எந்தல வருதோ, conviction means நமக்குள்ள எது சரி எது தவறு என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு நிலைமை, வசனத்தை கேட்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் குத்தப்படுகிற ஒரு அனுபவம், குற்றப்படுத்தல குத்துகிற அனுபவம். வசனம் என்ன? குற்றப்படுத்தல. டேய் நீ பாவி, நீ நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன நான் சபிக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லலை. என்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிற பொழுது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம்.
1: ஆமென்.
0: பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முதலாவது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து இனி வருகிற நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டிச்சு
1: உணர்த்துவார்.
0: குற்றப்படுத்துவார் இல்லை, கண்டிச்சு
1: உணர்த்துவார்.
0: கண்டிச்சு உணர்த்துறதுனா கண்டிப்பு, எது தவறுங்கிறத கண்டிக்கிறாரு, உணர்த்துதல் எது சரிங்கிறத சொல்றாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இப்போ கன்விக்ஷன் இந்த மாதிரி நமக்குள்ள ஆப்ரேட் ஆகிற பொழுது எது எது நான் செய்கிற தவறு என்பதை எனக்கு சொல்லி என்னை கண்டிச்சுட்டு நான் செய்ய வேண்டியது எந்த எந்த சரியான காரியங்கிற உணர்வை எனக்கு அவர் அருளி செய்கிற பொழுது அது என்னவா மாறிடுது? கன்விக்ஷன் ஆயிடுது. என் இருதயத்தில் வசனத்தினால என்ன செய்யப்பட்டேன்? குத்தப்பட்டுட்டேன்.
1: எஸ்
0: இப்படி குத்தப்பட்டுகிற இந்த அனுபவத்தில் தான் உலகத்தோட எனக்கு எந்த சமரசமாக போக முடியல.
1: எஸ்
0: கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிறத, பொல்யூட் ஆகிறத, கரப்ட் ஆகிறத, தீட்டுப்படுறத, கலப்பாகிறத, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களோடு நான் சம்பந்தம் கலவுறத, ஐக்கியமாக இருக்கிறத, சமரசமாக போகிறத நான் சுத்தமாக விரும்பாமல்
1: போயிடுறேன்.
0: இப்போ மனுஷனுக்கு உலகத்தோடு ஏன் சமரசமாக போகிறான் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய கன்விக்ஷன் உள்ள என்னென்ன இல்லை. அந்த கன்விக்ஷனை குறித்து எபிரேயர் 4:12 அருமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை உள்ளே வர்றப்ப உண்டாகிற கன்விக்ஷன் எப்படிப்பட்டது?
1: தேவனுடைய வார்த்தையானது
0: ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
1: இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
0: ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
1: உருவ குத்துகிறதாயும்
0: இருதயத்தின் நினைவுகளையும்
1: யோசனைகளையும் வரை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
0: ஆமே
1: ஆமே.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஷார்பர் தென் எனி டூ எட்ஜ்டு ஸ்வோர்ட். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட
1: கருக்கானது
0: கருக்கானது.
1: ஹல்லேலூயா.
0: ஆவி என்ன சிந்திக்குது, ஆத்மா என்ன சிந்திக்குது, மாம்சத்தினுடைய எண்ணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு
1: காட்டிடும்.
0: இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்துகிற பொழுது எங்கேயும் ஓடி ஒளிய நம்மளால முடியாது. வார்த்தை மனசை குத்துறப்ப
1: எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது,
0: எல்லாத்தையும் அது வெட்ட வெளிச்சமாக்கிடும்,
1: பட்டவர்த்தனமாக்கிவிடும்.
0: இந்த சிலோன் நேவி எங்க தங்கச்சி மோட ராமேஸ்வரம் மீனவர்களை கடல்ல நைட்ல பிடிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் போட்டு பிடிக்கிறான் அப்படின்வாங்க. எப்படி பிடிக்கிறான்?
1: ஃபோக்கஸ் போட்டு
0: கரெக்டா அந்த நேவல் ஷிப்ல இருந்து அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லைட் பீம் வரக்கூடிய ஃபோக்கஸை திருப்பி கரெக்டாக ஒரு போட்டில் அப்படி ஃபோக்கஸ் போட்டான் அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ள அந்த போட்டு மட்டும் வெட்ட வெளிச்சமாக சீக்கிரம் எங்கேயும் தப்பிச்சாலும் அந்த அந்த அந்த ஃபோக்கஸ் அப்படி விரட்டி விரட்டி பிடிக்கும். சொல்லுங்க, ஃபோக்கஸ் போட்டான்டா அப்படின்னு, ஃபோக்கஸ் போட்டு பிடிச்சிட்டான்டா அப்படின்ற அந்த மாதிரி ஆண்டு ஒரு வசனத்தை வச்சு நம்முடைய உள்ளத்தில் அந்த வசனம் நம்மளை ஊடுருவுகிற பொழுது ஒரு ஒளி வெள்ள நமக்குள்ள பிரகாசி.
1: ஆமென்.
0: அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நம்மளை மறைத்து கொள்ளவோ ஓடி ஒளியவோ நம்மளால முடியாது. இந்த அனுபவம், இந்த இந்த கன்விக்ஷன், இந்த இந்த உணர்த்தப்படுகிற இந்த அனுபவம் இருக்கிறப்ப தான் உலகத்தோட என்னால் சமரசமாக போக முடிகிறது இல்லை.

0: சோ இந்த அனுபவத்துலனா என்னோட லெவலே வேற
1: லெவல் ஆயிடுது.
0: என்னோட ஸ்டாண்டர்ட் காட் ஸ்டாண்டர்ட். இந்த அனுபவத்துல தான் நான் அவரோட ஒன்றாகிறேன். ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: இந்த ஒன்றாகிற நிலையில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப தெய்வீகமானது. சமரசத்தை காலி பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? வசனம் டெய்லி நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும்? கிரியை செய்கிற அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம் அவரோட ஒன்னா கலந்து அவரோடு இசைந்திருந்து அவரோடு ஒரே ஆவியாக நம்முடைய லைஃப் ஸ்டைல நாம் அலைன் பண்றப்போ ஒவ்வொரு நாளும் மறுபடியும் மறுபடியும் அதை அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய காரியம் கொடூரமா நம்ம மேல சீர்னாலும் சரி நமக்கு அதை குறித்த ஒரு கலக்கமோ நடுக்கமோ பயமோ இருக்க போறது
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா தான் அச்சம், அவரோட இருந்தா உச்சம்.
1: ஆமென்.
0: ஆதாமும் ஏவாளும் ரெண்டாவது அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க? உச்சத்தில்
1: இருந்தாங்க.
0: ஏன்னா அவரோட இருந்ததுனால அவங்க அனுபவிச்ச உச்சம். ஆனா மூணாவது அதிகாரத்துல உச்சத்துல இருந்த ஆளுக்குள்ள இப்ப என்ன ஆகி போச்சு? இப்போ
1: அச்சம்,
0: ஒரே அச்சம். ஏயா இவ்வளவு
1: அச்சம்
0: அச்சம் அப்படின்னா ஐயா இப்ப ஆண்டவரோட இல்ல, சந்நிதியில இல்ல.
1: முன்னாடி
0: அவரோடு ஒரே ஆவியா இருந்தவர் இப்ப பாவி ஆயிட்டார். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோட இசைந்திருந்து ஒரே ஆவி. மூணாவது அதிகாரத்தில் இப்போ பாவி. ஒரே ஆவியா இருந்தா உச்சம், அவர் விட்டு விலகி பாவம் பண்ணா அச்சம். ஒன்பதாவது வசனம் பாருங்களேன், 3:1 ஆதியாகமம் 3:1. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்
1: என்றார்.
0: அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு
1: நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
0: சொல்லுங்க, பயந்து
1: பயந்து
0: பயந்து
1: பயந்து
0: அச்சம். I was afraid. I was afraid. அப்ப அவரோட இசைந்திருந்தாதான், இசைந்திருக்கிறவன் உச்சத்தில் இருக்கிறான். எதுல இருக்கிறான்? உச்சத்துல.
1: உச்சத்துல
0: அவரோட இசைந்து இருக்காம அவரை விட்டு விலகினவன், சன்னதிக்கு விலகினவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அச்சத்துல இருக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப புதிய ஏற்பாட்டுல பாவியா இருந்த நம்ம எல்லாரையும் இப்ப ஒரே ஆவி ஆக்கிட்டாரா? பழைய எப்படி நமக்கு என்ன ஸ்லாக்கியம்? கிறிஸ்துவோடு கூட உச்சத்துல இருக்கிற ஸ்லாக்கியம்.
1: ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஸ்லாக்கியம் அவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அருளப்பட்டு இருக்கிற உரிமை. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? உச்சம் தொடுற ஸ்லாக்கியம். இதுக்கு மேல ஒரு உயர்வு இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்கிறார். இதுக்கு மேல ஒரு உயர்வு
1: இல்லை
0: இல்லைங்கிற நிலை எதுவோ அந்த நிலையில தான் இப்ப உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அப்ப உச்சத்தில் இருக்கிறவன் அச்சப்படலாமா?
1: படவே கூடாது.
0: ஆனா எனக்கு ஒரே அச்சமா இருக்க, பயமா இருக்கு பாஸ்டர். எப்படி இருக்கு?
1: பயமா இருக்கு பாஸ்டர்.
0: என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து மனசுக்கு ஒரே கலக்கமா.
1: எஸ்,
0: ஒரே பயமா இருக்கு. இதெல்லாம் மனசு சொல்றது. இது என்ன சொல்றது?
1: மனசு சொல்றது.
0: ஆனா இப்போ நம்ம மனசுல அவர் இருக்கிறாரு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இது நம்ம சூழ்நிலையை குறித்து நம்ம மனசு நமக்கு கொடுக்குற சாட்சி. இப்போ கொஞ்சம் காமா அவரோட உறவாடனா அவர் நம்ம மனசில் ஒரு சாட்சி கொடுப்பாரு.

0: சொல்லிக்கங்க. உச்சத்தில் இருக்கிற நீ,
1: உச்சத்தில் இருக்கிற நீ
0: அச்சப்படலாமா?
1: அச்சப்படலாமா?
0: அச்சம் என்பது மடமையடா,
1: அஞ்சாமை விசுவாசி உடமையடா.
0: சிரிங்க, நல்ல சிரிங்க. சோ ஏன் அச்சம்னா, ஐயா உச்சத்தில் இல்லை.
1: எஸ்,
0: உச்சத்தில் இருந்திருந்தா இந்த அச்சம் வர்றதுக்கு
1: வாய்ப்பே இல்லை.
0: சிங்கம் பயப்படுமா?
1: படாது. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியசாலி.
0: ஹல்லேலூயா. இந்த பாட்டு கூட இருக்குல்ல அப்பா பாடினது.

0: சிங்கம் போல தைரியசாலி.
1: சிங்கம் போல தைரியசாலிங்கிற அனுபவம் எதனால வந்துச்சு? கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட
0: நீதிமான்.
1: நீதிமான் அவருக்குள்ள இருக்கிற நீதிமான். நீதிமான்
0: ஹல்லேலூயா.
1: சோ உச்சத்தில் இருக்கிறவன் எதை குறிச்சு அச்சப்பட வேண்டிய அவசியமே
0: இல்லை.
1: இல்லை
0: ஹல்லேலூயா.
1: உச்சத்தில் இருக்கிறனே என்ன? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். பிதாவும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல நாமும் அவர்களோட இசைந்திருந்து ஒன்றாய் கலந்திருக்கிற ஒரு அனுபவம்.
0: ஆமென்.
1: அந்த உச்சந்தொடுகிற வாழ்க்கைங்கிறது அவரோட இசைந்திருந்து அவரோடு ஒன்றாய் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்.
1: நமக்குள் இருக்கிற நம்மை காண முடியாத அளவுக்கு அவரோடு ஒன்றாகி அவருக்குள்ள காணாம போயிடுற அனுபவம் அது.
0: ஹல்லேலூயா.
1: நம்முடைய சுய எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப நமக்குள்ள எங்க தேடி பார்த்தாலும் அவர் தான் தெரிவார். நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலை அது. நமக்குள்ள நம்மளை காண முடியாம அவரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய சாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்டிருக்கு.
0: ஆமென்.
1: இந்த உச்சத்தை ஒவ்வொரு நாளும் நாம அவரோடு உறவாடி உறவாடி தொடணும். இந்த உச்சத்துல அவரோடு உறவாடி உறவாடி நிலைச்சிருக்கணுங்கிறதான் உங்களையும் என்னையும் குறிச்சு அவருடைய திருவுல சித்தம். அப்பதான் இந்த பாட்டை நான் பாட முடியும். என்ன பாட்டு?

0: பிரியசாலி
1: அடுத்தடி தெரியுமா
0: அப்பாவுடைய 41-ஆ 42-ஆ தெரியல
1: வரப்போற பாட்டை நாங்க பாடிட்டு இருக்கோம். அவரோடு ஒன்றா இருக்கிற இசைந்திருந்து ஒன்றாகிற அனுபவத்துல தான் இந்த தைரியமே நமக்கு வரும். இது என்னோட தைரியம் இல்ல,
0: அவரோட
1: தைரியம். என்ன மூடி இருக்கிறது என்னுடைய பலம் அல்ல, என் மேல நிழலிட்டு இருக்கிறது அவருடைய
0: பலம்.
1: பலம் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை சவால் தான். அவருக்குள்ள இருக்கிறவனை பிசாசு விடுவானா, வாழ விடுவானா? சோ அவருக்குள்ள இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே சவால்.
0: ஆமென்.
1: வாழ்க்கை என்னது?
0: சவால்.
1: அதுல இன்னும் தீவிரமா அவரோட எசைஞ்சிருந்து அவரோட ஒன்றா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ஓவர் சவால். 7 மடங்கு சூடு அவனுக்கு தான். சிங்கிக்கப்பி அனுபவம்
0: அவனுக்கு
1: தான். போத்திபார் வீட்டு அனுபவம்
0: அவனுக்கு தான்.
1: அவனுக்கு தான். ஆனா ஆண்ட சொல்றார், இந்த நாள் எந்த சேலஞ்ச கண்டு நீ என்ன செய்யாத,
0: பயப்படாத.
1: சவால் வந்துருச்சுன்னா ஓடி வந்து எனக்குள்ள, நீ எனக்குள்ள ஒன்றா இருக்கிறவன்.
0: எனக்குள்ள
1: எப்படி இருக்கிறவன்? இருந்து ஒன்றா இருக்கிறவன். ஸோ ஒன்றா இருந்து ஒரு சவாலை சந்திக்கிற பொழுது அந்த சேலஞ்ச் வந்து மகத்தான ஒரு சேஞ்சா
0: மாறி,
1: இட் உட் பிகம் அ மைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
0: ஹல்லேலூயா.
1: அது மகிமையான மறுரூபத்தில் போய் மகிமையான மாற்றத்தில் போய் முடிஞ்சிடும்.
0: ஹல்லேலூயா.
1: அதனாலதான் எந்த சேலஞ்சா இருந்தாலும் சரி தனியா சந்திக்க கூடாது, அவரோட இசைந்திருந்து. இருளின் கிரியைகள் எல்லாமே அச்சத்தோட தொடர்புடையது, ஆனா ஒளியின் கிரியைகள் எல்லாமே உச்சத்தோட தொடர்புடையது.
0: ஆமென்.
1: நம்மெல்லாம் எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன். முன்னாடி எப்பவுமே அச்சத்துல இருந்தவன், இப்ப எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன். அப்பப்ப சில அச்சம் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, ஆனா டெம்பரரி. பெர்மனன்ட் இல்ல,
0: டெம்பரரி.
1: டெம்பரரி இந்த இரு வர்றேன், என்ன அச்சப்படுத்துறீ, இந்த வர்றேன் பாருன்னு சொல்லி ஓடி போய் கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்தான்னா உச்சம்.
0: சவால் சவால்.

0: ஆளுங்கட்சியில் இருந்துகிட்டே அச்சப்படலாமா?
1: படக்கூடாது.
0: ஆளுங்கட்சியில் இருக்கிறவனுக்கு அச்சம் அழகா?
1: அழகல்ல.
0: அப்ப நமக்கு அச்சம் போகணும்னா நமக்கு என்ன உணர்வு வரணும்? நான் இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறேன். என்ன கட்சியில் இருக்கிறேன்?
1: ஆளும் கட்சியில்.
0: நான் அவரோடு கூட இப்ப நான் உச்சத்தில் இருக்கிறேன். ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: பாதாளத்தில் இதுக்கு மேல அச்சம் இல்லை. ஆனா பரலோகம்ன்றப்ப அதுக்கு மேல உச்சம் இல்லை.
1: ஆமே.
0: இப்ப நம்ம பாதாளத்தில் இருக்கிறோமா பரலோகத்தில் இருக்கிறோமா? ஆக்சுவலா பாடி பூலோகத்தில் இருக்கு, ஆவி எங்க இருக்கு?
1: அலோகத்தில்.
0: உன்னதங்கள் அவரோடு
1: அமர வைத்திருக்கிறார்.
0: We are seated with Christ in heavenly realms. அதான் ரெவலேஷன், அதான் என்ன குறிச்ச ட்ரூத். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருக்கிறேன். எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார்னு எழுதியிருக்கிறார் பவுல்.
1: ஆமென்.
0: எபேசியர் 1:20-21 வாசிங்க.
1: எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
0: அவரை உன்னதங்களில்
1: தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து
0: எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
1: எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
0: அவர் இருக்கிற
1: இடம்
0: உச்சத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறாரு?
1: உச்சத்துல.
0: அச்சத்துல இல்ல,
1: உச்சத்துல.
0: இப்ப நாம் எங்க இருக்கிறோமா? 2:7 7 வாங்க.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்
0: நம்மை அவரோடே கூட எழுப்பி
1: உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
0: இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோமா?
1: அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரோ அங்க
0: அவரோட. இதை எப்ப அனுபவிக்க முடியும்னா அவரோட உறவாடி இன்னைக்கு ஒன்னா இருந்தா.
1: ஆமென்.
0: அவரோட இசைந்திருந்தா இந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இயல்புகள் எல்லாமே எனக்குள்ளேயும். இதை விட ஒரு பெரிய உயர்வு இருக்கா வாழ்க்கையில?
1: இல்லவே இல்லை.
0: குறித்த காலத்துல உயர்த்த போறாரு, அதுல எந்த மாற்ற கருத்தும்
1: இல்லை.
0: இல்ல, ஒருவேளை நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்கலாம். குறிப்பிட்ட காலத்துல, குறித்த காலத்துல நிச்சயமா உயர்வு கண்டிப்பா உண்டு. பூலோகத்துல உயர்வா வைப்பாரு. ஆனா பரலோகத்துல ஆல்ரெடி நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அவரோடு கூட.
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு கீழே இல்ல,
1: அவரோடு கூட. ஹல்லேலூயா.
0: அப்ப இத பார்க்கலும் உயர்ந்த நிலை எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை எதுவோ அந்த நிலையை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம்? ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒன்றாகி, அவரோடு உறவாடி, அவருக்குள் ஒன்றாகிற அனுபவம். அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிற அனுபவம். இந்த ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபையா அருளி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அவரோட உறவாடி உறவாடி உச்சந்தொட வேண்டிய வாழ்க்கை.
1: காலையில
0: எழுந்த உடனே எப்படி இருக்கு சொல்லுங்க? எழுந்த உடனே எப்படி இருக்கு மனசுக்கு? எடுத்தோடனே உச்சந்தொடுற மாதிரியா எழும்புறோம் நம்ம?
1: இல்லை.
0: அந்த கொஞ்ச நேரம், 10-15 கடந்து அப்படி இந்த இது செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் நல்ல மூட்ல இருக்கு, ஒரு நாள் ஒரு மாதிரி கலக்கத்தோட ஒரு விதமான சங்கடத்தோட மனச்சோர்வோட தானே படுக்கை விட்டு என்ன செய்யறோம்?
1: எழுந்து கொள்கிறோம்.
0: ஆனாலும் நாம இந்த கலக்கத்தோடு இருந்தாலும் அதோடு தேவ சமூகத்தில் உறவாடுகிற பொழுது கொஞ்ச நேரம் உறவாடி அவரோடு ஒன்னா எசைஞ்ச உடனே அந்த அச்சம் எல்லாம் என்னவா மாறிடுது. இப்படி இருந்தவன் இப்படி ஆயிடுறான்.
1: எஸ்,
0: உச்சந்தொட்டுறேன். ஆமென்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The March 1st day நடந்துச்சாயா?
1: நடந்துச்சுね.
0: எவ்வளவு டல்லா நம்ம ஆண்டவரே எப்படி இன்னைக்கு இந்த மாசத்தை தொடங்குறதுன்னு சொல்லி வந்து நின்னா அருமையா வாக்குத்தத்த வார்த்தைகளை நமக்கு தந்த அருளி செய்து கொஞ்ச நேரத்துல
1: உச்சத்தை தொட வைத்து விட்டார்.
0: வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஐயா,
1: அதுவும் வாழ்நாள் பிரச்சனையா இருக்காது ஐயா.
0: சொன்ன உடனே பட்டன் உள்ள இருக்கிற
1: அந்த
0: வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை குறிச்சு அச்சம் போய் ஒரு நடைய மாறி போச்சுல, முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருச்சுல உடனே.
1: துடியா துடிச்சல்ல, கட்டாயம் உன்னை துள்ள பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை துள்ள பண்ணிட்டு
0: உள்ள துள்ளுற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொன்ன உடனே உள்ள துள்ளுச்சா துள்ளலையா?
1: துள்ளுச்சு.
0: அச்சத்தோடு வந்தப்ப நம்மளோட பேசினதை கேட்ட உடனே வெளியில போறப்ப உச்சத்தில் இருக்கிற நடையில நடந்தேன் நான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப கவனிங்க, நாம ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி உறவாடி கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை கத்து நமக்கு தந்திருந்தோம். அந்த ஸ்லாக்கியத்தை உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உச்சத்துல உச்சம் தொடக்கூடிய அனுபவம் இருந்தும் அச்சத்தோட வாழலாமா? அச்சம் யாருக்கு தான் இல்லை? அச்சம் எப்பவுமே டெம்பரரியா இருக்கணும். ஆமேன்,
1: ஆமென்.
0: சில நேரங்கள் ஒரு கலக்கம் வரும், சோறு வரும், சங்கடம் வரும், இயல்பு. உலகத்தில் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரிப்பட்ட மனச்சோறுகள் வர்றதை நம்மளால தவிர்க்க முடியல. ஆனால் அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு இது என் மன பிரம்மை, இது நானா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதை நானா யூகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் அவரை உறவாட போகிறேன், அவரோட தனிச்சிருக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு அவரோட வந்து கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில் வந்த உடனே ரூமுக்குள்ளே போறப்ப ஜெபாரைக்குள்ளே போறப்ப அச்சத்தோட போனேன், வெளியில் வர்றப்ப அப்படி உச்சத்தில் வர்றேன்.
1: எஸ்,
0: உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட சமாதானம், உச்சக்கட்ட தைரியம். எதை தொட்டாலும் உச்சம் தான்.
1: ஆமென்.
0: தைரியமா உச்சம், சந்தோஷமா
1: உச்சம்,
0: சமாதானமா
1: உச்சம்,
0: அறகுறங்கிறதுக்கு இடமே இல்லை.
1: எஸ்,
0: என்ன தொட்டில எல்லாமே உச்சம் தாண்டான்ற ஆண்டவர்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அவரை தொடறவனுக்கு எல்லாத்துலயும் உச்சம் தான்.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: சோ எதிரியை குறித்து அச்சத்துல வாழ்ந்தது ஒரு காலம், வேற வழியில நிர்பந்தத்தில் இருந்தோம். ஆனா இப்ப எதிரியை குறித்து அச்சத்துல வாழ வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லை.
0: இல்ல,
1: அவர்
0: தந்த நாள், அவர் தந்த நாள், அதனால நான் அவரோடு இருக்க
1: போறேன்.
0: அவர் தந்த நாள்ல
1: அவரோடு இருக்க போகிறேன்.
0: ஆனா மனுஷன் என்ன பண்றான், அவர் தந்த நாள்ல அவரோட இருக்கிறது இல்லை. அவர் தந்த நாள் இருக்கு, ஆனா அவன் அவரோட இருக்கிறது
1: இல்லை.
0: அதனால அந்த நாள் நல்லா நல்ல நாள், பெரிய நாள்னா ஒண்ணும் கிடையாது. அவரோட இருந்தா எல்லா நாளும்
1: நல்ல நாள்.
0: ஆமா, சொல்லு.
1: அது செவ்வாவோ சனியோ யமகண்டமோ ராவுகாலமோ எதுவோ.
0: சோ இந்த நாள நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எவன் வர்றான்னு பாத்துறேன் நான்.
1: மகாபரிசுத்தலத்துல
0: சஞ்சரிக்கிற உன்னதமான அனுபவம் அது, அவரோடு இசைந்திருக்கிற அனுபவம் அது, அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைச்சிருக்கிற அந்த உயரிய நிலையை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அது. இந்த லைஃப் ஸ்டைல இருக்கிறவனுக்கு இந்த நாளை குறிச்ச பயம்
1: இல்லை.
0: இல்ல இல்ல,
1: எஸ்,
0: அதனால இந்த பாட்டை பாடுமா, பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன்.

0: உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுவா, ரொம்ப சிம்பிளான ரகசியம். பிசாசு நம்மளை விட்டு தூரமா இருக்கணும்னா நாம எப்பவும் அவருக்கு சமீபமா இருக்கணும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எப்படி இருக்கணும்?
1: சமீபமா.
0: நீ போடா போடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போடா போடானாலும் போறதுக்கு அவன் என்ன ஏமாலியா ஓப்பா அப்படின்றான். அப்ப நாம போடா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்?
1: போக மாட்டான்.
0: அவனை போடான்னு சொல்றதுக்கு பதிலா பேசாம அவரோட போய் கிட்ட போய் அவரோட ஒட்டிக்கிட்டு அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகி நெருக்கமா சமீபமா இருக்கிறப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
1: எஸ்.
0: என்ன மெயின்டைன் பண்ணி ஆகணும்?
1: டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க. வெளிச்சம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு அகன்ற இருள் இனி நம்மளை அணுக முடியாது. அகன்ற இருள் இனி நம்மை அணுக
1: முடியாது.
0: நாம இந்த ஒளியில நிலை கொண்டு இருக்கிறப்ப நிகழ்கிற ரெண்டு நன்மை, நம்பர் ஒன், ஒளி வந்தவுடன் இருள் அகலுகிறது. சொல்லுங்க, அகலுகிறது.
1: அகலுகிறது,
0: இது முதல் அற்புதம். நம்பர் டூ, ஒளியில நாம நிலை கொண்டு இருக்கிற பொழுது மறுபடியும் இருளால நம்மளை அணுக முடியாது. நல்லா கவனிங்க. ஒளி வந்தா இருள் அகலுகிறது. இருள் என்ன செய்கிறது?
1: அகலுகிறது.
0: ஒளி வந்தால், நல்லா கவனிக்கணும், ஒளி வந்தால் இருள்
1: அகலுகிறது.
0: வந்த ஒளியில் நிலை கொண்டிருந்தால் அகன்ற இருள் இனி மறுபடியும் என்னை அணுக முடியாது.
1: ஆமென்.
0: பிரச்சனை என்ன? ஒளி வருது, ஆனா நம்மால் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறது இல்லை.
1: எஸ்.
0: ஆண்டவர் யோவான் 15 திரும்ப திரும்ப சொல்ற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால், இல்ல நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால். அப்ப இருக்கிறது இல்லை, நினைச்சிருக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டி இருக்கு. சண்டே கிறிஸ்டியன் இருந்தா பார்த்தா டெய்லி
1: கிறிஸ்டியன்,
0: டே டு டே கிறிஸ்டியன், அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அப்டேட் ஆயிரும். இன்னைக்கு நீ அப்டேட் பண்ணலன்னா நீ யாராயிருவேட்? மாற்றுக்கிறதுக்கு இடமே
1: இல்லை.
0: இல்ல, அப்ப இன்னைக்கு காலையில இப்ப என்ன வந்துருச்சு நமக்கு? வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தவொடனே இருள் என்ன செய்கிறது?
1: அகலுகிறது.
0: அகலுகிறது, அகன்றுச்சா?
1: அகன்றுச்சு.
0: அச்சம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உன்னத அனுபவத்துல இந்த நாள் முழுவதும் நீ நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற இருள் இனி மறுபடியும் உன்னை அணுகுவதில்லை.
1: ஆமென்.
0: இந்த இந்த இந்த இந்த அனுபவத்துலதான் இந்த பாட்டு

0: காத்து கருப்பு எதுவும் அண்டாது,
1: ஓடியே போயிடும்.
0: காத்து கருப்பு
1: அண்டவே அண்டாது,
0: எதுவும் அண்டாது, எதுவும் அண்டாது. ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன, நான் இப்ப யாரோட இருக்கிறேன்?
1: அவரோடு.
0: எல்லாம் சௌக்கியமே.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு, அது அவரோட உட்காந்துக்கிட்டு இந்த நாளை குறிச்சு நீ அச்சப்படலாமா?
1: படப்படாது.
0: வெளிச்சம் வந்துருச்சு பாரு.
1: எஸ்,
0: காலையில வெளிச்சம் வந்தோன்ன அச்சம் என்ன செஞ்சிருச்சு? அகன்று விட்டது. இந்த வெளிச்சத்துல இந்த நாள் முழுவதும் நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற அச்சம் இனி மறுபடியும் உன்னையே அணுகுவதில்லை.

0: இல்லை.
1: இந்த நாள்ல இந்த நாள் எனக்கு எவ்வளவு பெரிய சவாலை வச்சிருந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு ரெடி.
0: எஸ்,
1: எனக்கு என்ன வச்சிருக்கானோ தெரியல இன்னைக்கு. இப்படியா பிரசங்கம் பண்ற? ஆனாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லடா, சந்திக்காத சவால சந்திக்கலாம்.
0: என்னால
1: முடியாது, என் தேவனால, உம்மாலே நான், என் தேவனாலே நான். சேனைக்குள்ள சேனையை கண்டு பயப்படுறதா மனுஷனுடைய இயல்பு. ஆனா சேனைக்குள்ள ஒருத்தன் பாயிரானா அவன் அவரோட உச்சத்துல இருக்கிறவன், அவனுக்கு அச்சம் இல்ல.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: சொல்லுங்க, சேனையை கண்டு பயந்து இல்ல,
0: சேனையை கண்டு பயந்து அல்ல,
1: சேனைக்குள் பாய்ந்து,
0: சேனைக்குள்ளே பாய்ந்து
1: பயந்தவன பாய வைக்கிற உச்சம் கர்த்தரோட இருந்தா மட்டும்தான் சாத்தியம்.
0: ஆமென்.
1: எதிராக பயந்து இல்ல, எல்லாரும் பயந்து, ஆனா தாவீது மட்டும் பாய்ந்து. எல்லாருக்குள்ள காணப்பட்டது கோலியாத்தை குறிச்ச அச்சம், ஆனா தாவீதுக்குள்ள காணப்பட்டது தேவனுக்குள்ளான உச்சம். தேவனோடு இருந்தா சிங்கத்தையே கிழிச்சு போட்டவன், கரடியோட யுத்தம் பண்ணவன், அவரோடு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் அனுபவிக்கிற உச்சம் என்னங்கிறத ஏற்கனவே ருசிச்சுட்டு வந்தவன்டா. சும்மா பயமுறுத்துறேன்னு நீ.
0: ஹல்லேலூயா.
1: ஏற்கனவே

0: அகலு
1: அகலு
0: அச்சமே அணுகாதே.
1: அடுத்து நான் இந்த உச்சத்துல நிலை கொண்டிருக்கிற பட்சத்துல என்னை அணுக உன்னால்
0: முடியாது
1: முடியாது.

இந்த கால நேரத்தில் உமக்குள்ள உச்சந்தோட எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எல்லா அச்சமும் இந்த வெளிச்சத்தை இருக்கிற எங்களை விட்டு இப்பொழுது அகன்றதுக்காக நன்றி. இந்த ஒளியில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு உறவாடி உறவாடி நிலை கொண்டிருக்க போகிறோம் அப்பா. எங்களை விட்டு அகன்ற அந்த அச்சம் இனி மறுபடியும் எங்களை அணுகுவது இல்லை. எகிப்தை விட்டு எகிப்தை அவங்களை விட்டு அகன்றது, ஆனால் மறுபடியும் பார்வனால் அவங்கள அணுக முடியல. ஆண்டவரே, நாங்கள் இதுபோல் உச்சத்தில் வாழ்ந்து எங்களை விட்டு அகன்ற காரியம் மறுபடியும் எங்களை அணுக முடியாத அளவுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்த உச்சத்தில் நிலை கொண்டு இருக்க இன்றைக்கி எங்களுக்கு போதித்ததுக்காக உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் இன்னைக்கு எங்கள் மைண்டில் வச்சு நாங்கள் சீவ் பண்ண போகிறோம், நிறையா நாங்கள் பலப்பட போகிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளெஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய

நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே.

0: தூக்கினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three things are there.
0: மூன்று காரியங்கள் அங்கு இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: பிறகு வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவர்களுடைய சாட்சி.
1: Three things working together.
0: மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
1: How does it work together?
0: அது எப்படி இணைந்து செயல்படுகிறது?
1: Let me put it in the form of a statement.
0: ஒரு அறிக்கை போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கட்டும்.
1: How does blood, word and the testimony work together?
0: எப்படி ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் இணைந்து செயல்படுகிறது?
1: They testified about what the word of God taught about what the blood of Jesus has done for
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வசனம் என்ன போதிக்கிறதோ அதை அவர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள்.
1: That is how the blood, the word and the testimony works.
0: அப்படிதான் ரத்தம், வசனம், சாட்சி மூன்றும் செயல்படுகிறது.
1: The blood has been shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: And the word of God tells us why it was shed and what it does.
0: ஏன் அது சிந்தப்பட்டது, என்ன செய்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது.
1: And our testimony must be regarding what the word says about what the blood has done.
0: அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும்.
1: Now in these three I pointed out to you that the blood and the word have never lost their power and they are stable and they are always the same.
0: இந்த மூன்றிலே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது, அவருடைய வல்லமையிலே மாற்றம் கிடையாது, எப்போதும் அப்படித்தான் இருக்குது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: The blood has never lost its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
1: Shed 2000 years ago but still cleanses, still sanctifies, still justifies.
0: 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிந்தப்பட்டது என்றாலும் இன்னமும் நம்மை கழுவுகிறது, சுத்தம் பண்ணுகிறது, நம்மை நீதிமானாக்குகிறது.
1: And the word always stays the same, it never changes.
0: வசனமும் இப்பவும் அப்படியே தான் இருக்குது, மாறுவதே கிடையாது.
1: The only thing that can make the difference here and cause failure here is our testimony.
0: இங்கே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்து வர கொண்டு வரக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நம்முடைய சாட்சி.
1: The testimony is the only thing that can change.
0: சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது.
1: It can be this way or that way.
0: ஒன்று இப்படியாவும் இருக்கலாம் அல்லது அப்படியாவும் இருக்கலாம்.
1: Our testimony can be negative or positive.
0: நம்முடைய சாட்சி பிற்போக்காகவும் இருக்கலாம் அல்லது முற்போக்காகவும் இருக்கலாம்.
1: The word says what it says about the blood.
0: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அது அப்படியே தான் சொல்கிறது.
1: The blood has done what it has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை செய்து முடித்து விட்டது.
1: They don't change.
0: அவைகள் மாறுவதே இல்லை.
1: What is our testimony regarding that?
0: ஆனால் அதை குறித்து நம்முடைய சாட்சி என்னவா இருக்கிறது?
1: That is what is going to bring the victory.
0: அதுதான் வெற்றியை கொண்டு வர போகிறது.
1: This is how these three things work together.
0: இந்த காரியங்கள் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது.
1: So to say that they took or they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது,
1: we mean that they overcame the accuser of the brother and the devil by declaring, by confessing what the word says that the blood of Jesus has done for them.
0: என்ன அர்த்தத்தலாம் சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்கள், அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we went through great explanations about how powerful this blood is and I showed you many new Old Testament passages.
0: இந்த ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று உங்களுக்கு சொன்னேன். அதை குறித்து பல புதிய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு
1: Old Testament
0: மன்னிக்கும் பழைய ஏற்பாடு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
1: I showed you what happened on the Passover day through the blood.
0: பஸ்காவின் பஸ்கா அன்று அந்த ரத்தத்தின் மூலமா என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: I showed you what happened to that woman Rahab, a harlot, because of the blood.
0: அந்த ரத்தத்தின் நிமித்தமாக வேசியாகிய ராகாபுக்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு சொன்னேன்.
1: But now we want to go from this day onwards. I will want to cover various things about what the Bible says about what the blood of Jesus has done.
0: ஆனா இன்று முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன்.
1: What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: I have marked down at least 15 things, 15 different things I want to share with you.
0: ஏறக்குறைய 15 வித்தியாசமான காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
1: விரும்புகிறேன். What has the blood of Jesus done for us?
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது?
1: See, first of all, we got to know what it has done through the word. We have to know what the blood has done.
0: முதலாவது வசனத்தின் மூலமாக ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Then we have to declare, confess and speak and that is how faith begins to work.
0: அதன் பிறகு நாம் அதை பேச வேண்டும், அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிதான் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது.
1: This knowing the word and what it says about what the blood has done and then speaking it is what brings us victory.
0: வசனத்தை அறிந்து கொள்வதும் பிறகு ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது, அதை நாம் பேசுவதும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
1: It is not enough to know but it is important to say.
0: அதை வெறுமனே அறிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதை பேச வேண்டியது முக்கியம்.
1: It must be on our lips.
0: அது நம்முடைய உதடுகளிலே இருக்க வேண்டும்.
1: We must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare the devil as the defeated foe.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: We must declare what the word says about what the blood has done for us.
0: ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: This is the key to our victory.
0: நம்முடைய வெற்றிக்கு திறவுகோலே இதுதான்.
1: Now that is why I teach.
0: ஆகவே தான் நான் போதிக்கிறேன்.
1: You know, I don't teach so we can fill up this 1 hour.
0: இல்ல இந்த ஒரு மணி நேரத்தை எப்படியாவது போக்கிடலாம் என்று நான் இங்கே வந்து பேசவில்லை.
1: No, we are speaking some very vital truths.
0: கிடையாது, சில மிக அத்தியாவசியமான சத்தியங்களை நாம் இங்கே பேசுகிறோம்.
1: These truths are so practical and so important.
0: இந்த சத்தியங்கள் அவ்வளவு யதார்த்தமாக அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது.
1: This can be simply used and it must be immediately put into use.
0: இந்த சத்தியங்களை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: So let us straight away go into see one by one what the blood has done for us from the word of God.
0: தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் பார்ப்போம்.
1: First of all, I want to talk about redemption that comes through the blood.
0: முதலாவதாக இந்த இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians.
0: எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Chapter 1 and verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
1: Ephesians 1:7.
0: எபேசியர் 1:7.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Now I want you to notice that word redemption.
0: பாருங்கள், மீட்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன்.
1: Redemption is where a person literally redeems by way of a purchase, by being bought we are redeemed.
0: மீட்பு என்று சொன்னால் ஒருவர் நம்மை வாங்கி விட்டார், அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதான் அர்த்தம்.
1: Turn with me to 1 Peter.
0: 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
1: 1 Peter chapter 1 verse 18 and 19.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
1: but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: You see, Paul says that we have redemption through his blood.
0: பாருங்கள், பவுல் சொல்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்று.
1: Peter says the same thing that we have been redeemed by the precious blood.
0: பேதுருவும் அதேதான் சொல்கிறான், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று.
1: He introduces the term precious blood in order to let us know that what this blood does no other blood can do.
0: வேறு எந்த இரத்தமும் செய்யக்கூடாத இந்த இரத்தம் செய்திருக்கு என்பதை நாம் காண்பிக்கும்படியாக தான் விலையேறப்பட்ட என்ற வார்த்தையை பேதுரு இங்கே வைக்கிறார்.
1: The blood of Jesus does more than what silver and gold can do for us.
0: வெள்ளியும் பொன்னும் நமக்காக செய்யக்கூடியதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
1: We have been redeemed not with silver and gold, we have been redeemed by the precious blood of Jesus.
0: வெள்ளியினாலே பொன்னினாலே நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
1: Why did we have to be redeemed?
0: ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும்?
1: See, we were slaves under sin and Satan.
0: பாருங்கள், பாவத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: See, we need to understand what has happened to us.
0: நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: I don't want to go too much into it because I taught a while ago about our redemption.
0: மீட்பு என்றால் என்ன என்பது குறித்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நான் போதித்தபடியாலே நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பவில்லை.
1: But let me explain this a little bit at least.
0: என்றாலும் கொஞ்சம் நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்கட்டும்.
1: Redemption means a purchase.
0: மீட்பு என்றால் வாங்கப்பட்டது என்ற அர்த்தம்.
1: It literally means a purchase from the slave market.
0: அதன் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து ஒருவன் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாக இருந்தோம்.
1: 1 John 5:19 says the whole world lieth in wickedness.
0: 1 யோவான் 5:19 சொல்கிறது முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று.
1: It doesn't mean that it lies in wickedness. If you look into it, it means that it lies in the hands and in the tight embrace of the wicked one.
0: அதை சரியாய் பார்க்க போனால் அது பொல்லாங்குக்குள் கிடக்கவில்லை, மாறாக இந்த பொல்லாங்கனுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அது கிடக்கிறது.
1: The whole world.
0: முழு உலகமும்.
1: And not one person is exempt from this.
0: ஒரு மனிதன் கூட அதற்கு விதிவிலக்கே கிடையாது.
1: Every person is under the tight embrace of the devil and his bondage.
0: ஒவ்வொரு நபரும் பிசாசுடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ளே அவருடைய கட்டுகளிலே இருக்கிறார்கள்.
1: This is something that is an insult to human intelligence when they hear about it.
0: மனிதன கேட்கும்போது அவருடைய அறிவுக்கு இது கேவலமாக தோன்றுகிறது.
1: Do you mean to tell me that I am under that tight embrace of the devil, he's got me and I can't escape?
0: பிசாசனை பிடிச்சிருக்கானா, நான் தப்ப முடியாதா, அவனுடைய இறுக்கமான பிடிக்குள்ளே நான் இருக்கிறேனா என்று அவர்கள் கேட்கிறார்கள்.
1: Yes, my dear friend, the Bible says so.
0: ஆம், அருமை சகோதரனே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது.
1: Not one person is exempt.
0: ஒருவராவது விதிவிலக்கு அல்ல.
1: The kings and the lords of this earth.
0: இந்த பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்.
1: And the great men of this world.
0: இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஆட்களும்.
1: The good and the bad.
0: நல்லவர்களும் கெட்டவர்களும்.
1: And the ugly.
0: அல்லது மோசமானவர்களும்.
1: All are under the tight embrace of this evil one.
0: எல்லாமே இந்த பொல்லாங்குடைய இறுக்கமான அரவணைப்புக்குள்ள இருக்கிறார்கள்.
1: Jesus spoke about it and he said the strong man holds his goods in peace.
0: இயேசு அதை குறித்து பேசும்போது சொல்கிறார், பலவான் தன்னுடைய பொருட்களை பத்திரமாய் வைத்திருக்கிறானாம்.
1: And the one who is stronger than him comes, that is Jesus, to spoil his goods and take his goods.
0: அவனிலும் பலவானாக இயேசு வருகிறார், அவனை அழித்து போட்டு அவனுடைய பொருளெல்லாம் கொள்ளையிடுகிறார்.
1: See, this is what redemption is all about.
0: பாருங்கள், மீட்பு என்று சொன்னால் இதுதான்.
1: This is what has taken place.
0: இதுதான் சம்பவித்திருக்கிறது.
1: We were slaves.
0: நாம் அடிமைகளாயிருந்தோம்.
1: We were under the power of sin.
0: பாவத்தினுடைய வல்லமையின் கீழாயிருந்தோம்.
1: On the one hand we were slaves of Satan.
0: ஒரு பக்கம் பிசாசின் அடிமைகளாயிருந்தோம்.
1: On the other hand we were slaves to sin.
0: இன்னொரு பக்கம் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம்.
1: This strange mysterious power that has come into us that holds us in enslavement.
0: நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த வினோதமான ஒரு சக்தி நம்மை அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தது.
1: Many times we feel that power of sin.
0: பல சமயத்து இந்த பாவத்தின் வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம்.
1: Paul says,
0: பவுல் சொல்லுகிறார்,
1: I want to do good things but I am not able to do it.
0: நான் நன்மையானதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை.
1: The thing that I want to do I am not able to do, the thing that I don't want to do I end up doing.
0: செய்ய விரும்புகிறதை என்னால் செய்ய முடியவில்லை, செய்ய விரும்பாததை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார்.
1: Mystery.
0: இது ஒரு வினோத ரகசியமா இருக்கிறது.
1: Why?
0: ஏன் என்று கேட்கிறார்.
1: Why am I not able to better myself?
0: ஏன் என்னை நானே சிறப்பாக நல்ல மனிதனாய் காண்பிக்க முடியவில்லை.
1: Why am I not able to reform myself?
0: ஏன் என்னை நானே சீர்திருத்திக் கொள்ள முடியவில்லை.
1: He says, ah, I found the answer.
0: அவர் சொல்கிறார், பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன்.
1: Sin dwells in me.
0: பாவம் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது.
1: He says, this strange power that is called sin has come into me and I'm captive to that sin.
0: இந்த பாவம் என்னும் வினோதமான சக்தி எனக்குள்ளாக வந்து விட்டது, நான் அதனுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறேன்.
1: I am under the power and under the bondage of sin.
0: பாவத்துடைய வல்லமை பிடிக்குள்ளாக நான் இருக்கிறேன்.
1: So he says, who shall deliver me from this sin?
0: ஆகவே தான் கேட்கிறார், இந்த வல்லமையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்?
1: You see my friend, at one time or the other we all realize that we are under the power of sin and Satan.
0: பாருங்கள், வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே பாவம் அல்லது பிசாசின் வல்லமையின் கீழ் இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம்.
1: We cry out for deliverance.
0: விடுதலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்.
1: We feel like we are slaves, we are nothing, we are not able to do anything.
0: நாம் எல்லாரும் அடிமைகள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, முடியாது என்பதை கண்டு கொண்டோம்.
1: There comes this great redeemer.
0: அப்பொழுதுதான் இந்த மாபெரும் இரட்சகர் மீட்பர் வருகிறார்.
1: He has come to redeem us with his precious blood.
0: தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்க வந்திருக்கிறார்.
1: By giving his blood he has bought us out.
0: தம்முடைய இரத்தத்தை கொடுத்தது மூலமாய் நம்மை விலை கொடுத்து வாங்கி விட்டார்.
1: And delivered us.
0: நம்மை விடுவித்து விட்டார்.
1: Saved us.
0: இரட்சித்து விட்டார்.
1: Now the Bible says.
0: இப்போது வேதம் சொல்கிறது.
1: In Psalm 107 and verse 2.
0: சங்கீதம் 107:2-லே.
1: It says, let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: Let the redeemed of the Lord say so.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கடவர்கள்.
1: What do they say?
0: அவள் என்ன சொல்ல வேண்டுமா?
1: Let them say I am redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Everybody lift up your hands and say I am redeemed.
0: எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டு விட்டேன்.
1: You know the Bible says let the redeemed of the Lord say so.
0: பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Saying declare it.
0: வேறுதமா சொன்னால் அதை அறிவியுங்கள் என்று சொல்கிறது.
1: Declare your redemption.
0: உங்களுடைய மீட்பை அறிவியுங்கள்.
1: Declare your redemption.
0: உங்கள் மீட்பை அறிக்கை செய்யுங்கள்.
1: Speak it out.
0: அதை பேசுங்கள்.
1: Let the devil and this world know.
0: பிசாசும் அவனுடைய உலகமும் அதை கேட்கட்டும்.
1: Let them hear it.
0: அவர்கள் அதை கேட்கட்டும்.
1: You are a redeemed person.
0: நீங்கள் மீட்கப்பட்டவர்.
1: Go around declaring your redemption.
0: உங்கள் மீட்பை அறிவித்துக் கொண்டே செல்லுங்கள் எல்லா இடத்திலும்.
1: I am redeemed, redeemed, redeemed.
0: நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have redemption through his blood.
0: அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: See, redemption is something that you just don't keep inside. You begin to speak it.
0: பாருங்கள், இந்த மீட்பு என்பதை நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதல்ல, இதை நாம் பேச வேண்டும்.
1: That is why we read in the book of Revelation that the redeemed began to sing a song of redemption.
0: ஆகவே தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாட ஆரம்பித்தார்கள்.
1: Redeemed have a song in their hearts.
0: மீட்கப்பட்டவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் இருக்கிறது.
1: If you've been a slave, if you've been in a position like that and then you've been redeemed, you would want to sing, you would be thankful.
0: நீங்கள் அடிமையாய் கட்டப்பட்டு அந்த நிலையில் இருந்தே நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் பிறகு நீங்கள் அந்த பாடலை பாட விரும்புவீர்கள்.
1: That is the joy of the of salvation.
0: ரட்சிப்பின் சந்தோஷமே அதுதான்.
1: So the redeemed has to speak it out and say it.
0: ஆகவே மீட்கப்பட்டவர்கள் அதை பேச வேண்டும், சொல்ல வேண்டும்.
1: In saying is the victory.
0: பாருங்கள், அதை சொல்வதிலே தான் வெற்றி இருக்கிறது.
1: How many of you have ever said I am redeemed?
0: எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க நான் மீட்கப்பட்டு விட்டேன்
1: என்று? You see, a lot of people don't realize the importance of our declaration and confession of our faith.
0: நிறைய பேருக்கு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது.
1: You know, as I have taught you earlier, confession means they think it's a confession of sins.
0: நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்தது போல அறிக்கை என்று சொன்னாலே பாவ அறிக்கை தான் என்று நினைத்துக்
1: கொள்கிறார்கள். That is the only confession that Christian people know.
0: கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருப்பதெல்லாம் அந்த ஒரு அறிக்கை மட்டும்தான்.
1: That is why the Christian world is in the condition that it is today.
0: ஆகவே கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது.
1: You see, confession is also the confession of our faith.
0: அறிக்கைனு சொன்னால் நம்முடைய விசுவாச அறிக்கையும் அதில் அடங்கியிருக்கிறது.
1: Confession is also the confession of what God has done for us through Christ.
0: அறிக்கைனு சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுவும் அடங்கியிருக்கிறது.
1: Confession is the confession of who we are in and through Christ.
0: அறிக்கைனு சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யாராய் இருக்கிறோம் அதை அறிக்கை செய்வது.
1: Confession is our confession of what God is doing, Jesus Christ is doing for us at the right hand of the Father.
0: அறிக்கை என்பது பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்பதை அறிக்கை செய்வது.
1: So we must confess our redemption.
0: ஆகவே நம்முடைய மீட்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: Turn with me to Psalm 91.
0: திருப்போம் 91 ஆம் சங்கீதம்.
1: And verse 1 and 2.
0: ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
0: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him will I trust.
0: நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: You see, he says, I will say of the Lord.
0: பாருங்கவன் சொல்லுகிறான் நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: I will say.
0: நான் சொல்லுவேன்.
1: Now you say, why do you have to say, brother?
0: பாருங்க கேக்கலாம் ஏங்க சொல்லணும்.
1: But the psalmist says, I will say.
0: ஆ சங்கீதகாரன் சொல்ல நான் சொல்லுவேன்.
1: I will say that he is my refuge and my fortress, my God, and in him I will trust.
0: நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
1: When you declare, my friend, there is power in that.
0: நம்பளே அதை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அதுல ஒரு வல்லமை அடங்கி இருக்கிறது.
1: See, this is what the believers have failed to understand. Over the years
0: விசுவாசிகள் பல வருடங்களாக இதை புரிந்துகொள்ள தான் தவறி விட்டார்கள்.
1: They have a very negative and failure oriented life.
0: அவருடைய வாழ்க்கையே பிற்போக்கான தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
1: Because they never declare anything like this.
0: ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை எதையுமே அவர் அறிக்கை செய்வதே
1: இல்லை. I will say of the Lord.
0: இவன் சொல்றான் நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன்.
1: My refuge, my fortress, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர்.
1: Many people read Psalm 91.
0: பல பேர் 91 ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறார்கள்.
1: Oh brother, this is too much.
0: இது ரொம்ப அதிகமா சொல்லுது.
1: He's going to do everything that he says there.
0: இங்க சொல்ற எல்லாத்தையும் செய்ய போகிறாரா?
1: Moses says yes.
0: மோசே ஆம் என்று சொல்கிறான்.
1: Moses is the one that wrote it.
0: இது எழுதியது மோசே தான்.
1: He says yes.
0: அவன் சொல்றான் ஆமான்.
1: If you are in him.
0: அவருக்குள் நீங்கள்
1: இருந்தால். He that dwells in the secret place of the Most High.
0: உன்னதமானவரின் மறைவிலே வாசம் பண்ணுகிறவன்.
1: Shall abide under the shadow of the Almighty.
0: சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
1: What is this secret place?
0: இந்த மறைவான இடம் என்றால் என்ன அது?
1: This place in Christ.
0: கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இடம் அது.
1: In the New Testament the apostle Paul calls it being in Christ.
0: புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கிறிஸ்துவுக்குள் என்று அழைக்கிறார்.
1: He says if any man be in Christ.
0: அவர் சொல்றார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்.
1: He has found the same place that Moses had found.
0: பாருங்க மோசே கண்டுபிடித்த அதே விஷயத்தை
1: மறுபடியும் You are a person who is declaring something.
0: பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறீர்கள்.
1: You begin to say, he is my fortress, my refuge, my God, in him will I trust.
0: நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
1: You begin to say, surely he shall deliver me. From the snare of the fowler and from the noisome pestilence.
0: மெய்யாகவே அவர் என்னை வேரோடு கண்டிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுவீர்கள்.
1: Surely he shall deliver me.
0: கண்டிப்பாக என்னை தப்புவிப்பார்.
1: What are the Christian people saying today?
0: இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
1: Will the Lord deliver me, brother?
0: Brother, கர்த்தர் என்ன விடுவிப்பாரா?
1: Pray, brother.
0: ஜெபம் பண்ணுங்க brother.
1: Maybe he'll deliver me.
0: ஒருவேளை என்ன விடுவிப்பா?
1: Maybe he won't deliver me.
0: ஒருவேளை விடுவிக்காமனு விட்டுருவாரா?
1: He says surely he shall deliver.
0: அவன் இவன் சொல்றான் கண்டிப்பாய் விடுவிப்பா.
1: He shall cover thee with his feathers and under his wing shall thou trust.
0: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்.
1: You shall not be afraid by the terror of by night.
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid for the arrow that flyeth by day.
0: பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட மாட்டாய்.
1: You will not be afraid of the pestilence that walks in darkness.
0: இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
1: You will not be afraid of the destruction that wasteth at noonday.
0: மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டீர்கள்.
1: 1000 shall fall at thy side and 10,000 at the right hand but it shall not come nigh thee.
0: உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
1: Now these are not things to be believed, it's things to be declared.
0: பாருங்கள் இந்த காரியங்களை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவைகளை நாம் அறிக்கை செய்யவும் வேண்டும்.
1: If you believe then you speak it.
0: நீங்கள் விசுவாசித்தால் அதை பேசுங்கள்.
1: You declare these things.
0: இந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: Now that is what Moses is saying there.
0: அவர் மோசே இதை தான் இங்கே சொல்லுகிறான்.
1: And that is what the psalmist says in another place, ready let the redeemed of the Lord say so.
0: அந்த இடத்துல சங்கீதகாரன் இதை தான் சொல்லுகிறான். மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவுள் என்று.
1: In another place we are told to say let the weak say that he is strong.
0: இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது பலவான்
1: நீங்கள்
0: எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லும் போதுதான் பிசாசு புரிந்து கொள்கிறார்.
1: How many of you know the devil is not omniscient?
0: எத்தனை பேர் தெரியும் பிசாசு சர்வ ஞானி கிடையாது.
1: He is not like God, he can just sit there and read your mind.
0: அவன் தேவன் கிடையாது, சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்குறது.
1: He is not God, he doesn't know everything, he doesn't know what is in your heart.
0: அவன் தேவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியாது, உங்க இதயத்துல என்ன இருக்கு என்பதை அவனுக்கு தெரியாது.
1: Some people are confused about the devil, you know.
0: சில பேர் பாருங்க பிசாசு கண்டு குழம்பி போயிருக்காங்க.
1: Think of him like a God, you know.
0: பிசாசு வந்து தேவன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க.
1: They think that the devil knows everything that they know in their hearts.
0: தங்கள் இதயத்தில் இருக்க எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நினைக்கிறாங்க.
1: See, the devil knows things about you only as you speak it.
0: பாருங்கள், நீங்கள் பேசும்போதுதான் உடைய காரியங்களை பிசாசு தெரிந்து கொள்கிறான்.
1: Just like I would know what Benjamin is thinking only when he says it.
0: பாருங்க, பெஞ்சமினுக்கு பெஞ்சமின் என்ன நினைக்கிறான் என்பது அவர் பேசும்போது எனக்கு தெரியும் இல்லையா, அது போலதான்.
1: I am not omniscient.
0: நான் சர்வஞானி கிடையாது.
1: I can only know when he says it.
0: அவர் என்ன வாயை திறந்து சொன்னாதான் எனக்கு தெரியும்.
1: I can't just look at him and just try to think what he is thinking inside.
0: அவர் பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி அறிய முடியாது.
1: I don't have that power.
0: அந்த வல்லமை எனக்கு கிடையாது.
1: I don't know everything.
0: எல்லாமே எனக்கு தெரியாது.
1: You see, many people do not realize that.
0: பாருங்க, பலர் இதை உணர்வதே கிடையாது.
1: How does the devil find out where you are at?
0: பிசாசு நீங்கள் எந்த இடத்துல இருக்கு என்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்?
1: How does the devil know what your spiritual stand is?
0: உங்களுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்கு என்பது பிசாசுக்கு எப்படி தெரியும்?
1: How do you tell the devil here is where I stand you devil and I will not move?
0: பிசாசே நான் இங்கே தான் நிற்கிறேன், நான் அசைய மாட்டேன் என்று பிசாசுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொல்வீர்கள்?
1: How do you let the devil know where you stand spiritually?
0: ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை பிசாசுக்கு எப்படி தெரியப்படுவது?
1: How do you tell him who you are?
0: நீங்கள் யார் என்பதை எப்படி அவனுக்கு தெரிவிக்க போகிறீர்கள்?
1: How do you tell him where you are right now?
0: இப்போ நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் எப்படி இதை அவனுக்கு சொல்வது?
1: How do you tell him what kind of power you have?
0: உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கு என்பதை அவனுக்கு எப்படி சொல்வது?
1: I tell you, you say it like this.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்படி நீங்கள் சொல்லுங்க.
1: You say, I am the redeemed of the Lord.
0: சொல்லுங்கள், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன்.
1: I have been bought by the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டிருக்கிறேன்.
1: Then the devil says, Oh, yeah, I understand that.
0: அப்போ பிசாசு, எனக்கு புரியுது.
1: Oh, I understand that language.
0: Oh, அந்த பாஷை எனக்கு புரியுது.
1: Now I understand who you are.
0: இப்போது நீ யார் என்பது எனக்கு புரிகிறது.
1: You see, a lot of people just keep quiet and shut up and just keep quiet and say, oh, brother, the devil is on me.
0: நிறைய பேர் பாருங்க, ஒண்ணுமே பேசாம வாய மூடிட்டு சும்மா
1: உட்கார்ந்து redeemed you.
0: உங்களை மீட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து பேசுங்கள்.
1: You see, that is why it is so important.
0: ஆகவே தான் அது மிகவும் முக்கியமா இருக்கிறது.
1: That is why they overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆகவே தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: They overcame him by declaring what the word says that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை சொன்னதன் மூலமாய் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: When they declared what the word says that the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சொன்ன
1: the devil was defeated.
0: பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்.
1: The devil could not lay hold on them.
0: பிசாசால் மீது கை வைக்க முடியவில்லை.
1: The devil could not overcome them.
0: பிசாசாலே மேற்கொள்ள முடியவில்லை.
1: They overcame him.
0: இவர்கள்தான் அவனை மேற்கொண்டார்கள்.
1: By declaring what the word says the blood has done for them.
0: இரத்தம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்தன் மூலமாக.
1: I tell you my friends, this has been the great weak point of the church.
0: நான் உங்களுக்கு சொல்ற நண்பர்களே, சபையினுடைய பலவீனமான ஒரு பகுதியே இதுதான்.
1: We never go into these things.
0: இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் செல்வதே இல்லை.
1: You know, many quarters we are just having baby church.
0: பாருங்க, अनेक இடங்கள்ல குழந்தை சபை தான் இருக்கு பாருங்க. இன்னும்
1: you go to church and they say do and then send you out.
0: சபைக்கு போனா அப்படி அப்படியே முதுகுல தட்டி தாலாட்டி அனுப்பிடுறாங்க.
1: தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சி உங்களுக்கு கொஞ்சம் அழுது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணிப்போம். That's all is happening.
0: இதுதான் நடக்குது.
1: But you have to know.
0: ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Know these truths.
0: சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: And this is one of the great truths.
0: இது மிகப்பெரிய சத்தியங்களில்
1: ஒன்று. The second thing.
0: இரண்டாவது காரியம்.
1: The first thing is the redemption that comes through the blood.
0: முதலாவது இரத்தத்தின் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Another thing, the second thing is also found in Ephesians 1:7, the passage, the scripture that we just read.
0: இரண்டாவது காரியம் இப்போ வாஸ்தவமே எபேசியர் 1:7 அதிலேயே அடங்கி இருக்குது பாருங்க.
1: The forgiveness of sin is also through the blood.
0: பாருங்க பாவ மன்னிப்பு கூட இந்த இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
1: Forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு.
1: Now let us think about this a little bit.
0: இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்.
1: Lot of Christians today do not have the assurance that their sins are forgiven.
0: நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் கிடையவே கிடையாது.
1: I remember the old days they used to have two different altar calls.
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பழைய நாட்கள்ல ரெண்டு வித்தியாசமான கடைசி அழைப்பை கொடுப்பாங்க.
1: Still they do, they still do.
0: இன்னும் கூட அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
1: They say those who want to get saved come.
0: வலாது ரட்சிக்கப்பட விரும்புறவங்கலாம் வாங்கணும்.
1: And they say those who don't have the assurance that your sins are forgiven you come.
0: அப்புறம் என்ன சொல்வாங்க? பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்ற நிச்சயம் இல்லாதவங்கலாம் வாங்க அப்படினுவாங்க.
1: This is a special category of people that are always there in the church.
0: இது வந்து ஒரு விசேஷமான கூட்டம். இந்த கூட்டம் சபையில எப்பவும் காணப்படும்.
1: Those who do not have the assurance that their sins are forgiven.
0: அது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம்.
1: When I was growing up I used to think what kind of people are these?
0: பாருங்க நான் வளர்ந்தப்ப யோசிப்பேன் என்ன விதமான ஆட்கள் இவங்கலாம்.
1: Now what is this? That you don't have assurance of forgiveness of sin.
0: இது என்ன இது? பாவம் மன்னிக்கப்படுதென்ற நிச்சயம் இல்லாம.
1: I understand now that since the teaching about the precious blood of Jesus and what it has done has not been given to them, they do not have a sure assurance that their sins are forgiven.
0: இப்போதான் எனக்கு என்ன புரிகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் போதனை மக்களுக்கு கொடுக்கப்படாதனால தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே இல்லை.
1: I will tell you most of the church was plagued with this.
0: பாருங்க अनेक சபைகளில் இந்த நோய் காணப்பட்டது என்று நான் சொல்லலாம்.
1: Majority of the people were plagued with this that they didn't have assurance that their sins were forgiven.
0: பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் இருந்தது பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமே அவளுக்கு கிடையாது.
1: Not only they did not preach about the blood of Jesus and explain to them so that they'll have assurance of sins forgiven.
0: பாருங்க அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அவளுக்குள்ளே வரும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து விளக்கி அவளுக்கு போதிக்காமல் விட்டது மட்டுமல்ல
1: they were also preaching in such a way that they were giving assurance that their sins are always remembered.
0: அவங்களுடைய பாவம்லாம் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது என்ற ஒரு போதனையை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள்.
1: இவங்க பிரசங்கத்தை கேட்டா இவங்க பாவத்தெல்லாம் கிளறி மேல கொண்டாந்துடுறாங்க. கடல் ஆழத்துக்கு போய் பிரசங்கியார் ஆழமா பிரசங்கம் பண்ணி கடல் ஆழத்துக்கு போய் கொண்டாந்துடுறாரு எல்லா பாவத்தையும் கொண்டாந்து நீங்க மறந்ததெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. I have even forgotten some kinds of sin and until and unless I was told in the church that these things are there.
0: சில பாவங்கள எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு. சபையில அத ஞாபகப்படுத்துறாங்க இதெல்லாம் பாவம் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சீங்க.
1: அவர் சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் ஓ இப்படி எல்லாம் இருக்குது. Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: So they never preached about the blood of Jesus.
0: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதிச்சதே கிடையாது.
1: Then they raked up all your sins and brought it up always before you and condemned you with this.
0: பிற இருக்கிற பாவத்தெல்லாம் கிளறி உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து வைத்து உங்களை எப்போதும் ஆக்கினைக்குட்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
1: And this is why the people did not have the assurance of sins.
0: இதனால தான் பாருங்கள்
1: sins forgiven.
0: மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயமே இல்லாமல் போய் விட்டது.
1: I'll tell you.
0: உங்களுக்கு சொல்லட்டும்.
1: You know, communion time in a typical church in those days.
0: பார் அந்த நாட்கள்ல ஒரு சபையில திருவிருந்து நேரம் என்றால்
1: you know when the communion time comes 75% of the people walk away.
0: பாருங்க திருவிருந்து நேரம் கத்தோலிக்க பந்தின வரும்போது 75% மக்கள் எழுந்து வெளிய போய்டுவாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: There may be 200-300 people there and only 50-60 people taking communion.
0: 200-300 பேர் சபையில இருப்பாங்க ஆனா திருவிருந்துல 50-60 பேர் மட்டும் தான் இருப்பாங்க.
1: Do you know why?
0: ஏன் தெரியுமா?
1: Because all of them think I am not worthy to take communion.
0: ஏன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? திருவிருந்துல பங்கு கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது.
1: They simply walk away.
0: அப்படியே எழுந்து வெளியே போய்டுவாங்க.
1: You may say how do you know brother?
0: நீங்க கேக்கலாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்?
1: I was also among them who walked away.
0: வெளியே போனவங்கள நானும் ஒருத்தன்.
1: So many months I walked away.
0: பல மாதங்கள் வெளியே நான் போயிட்டேன்.
1: I thought my god if you're going to take communion you better be perfect. I'm not perfect. Perfect. And God knows I'm not perfect. I'm surely not going to go take communion when I'm not perfect.
0: நான் யோசித்தோம் ஐயோ திருவிருந்தா திருவிருந்தா நம்ம பூரணமா இருக்கணும் எனக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் நான் பூரணமா இல்லைன்னு அப்ப போக கூடாது அப்படின்னு.
1: This is my idea.
0: இதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது.
1: Whenever they said communion, the wheat and the chaff were separated.
0: எப்பலாம் திருவிருந்தாங்களோ இந்த கோதுமையும் களையும் தனித்தனியா போயிடுச்சு.
1: All the chaff went and walked away.
0: சலையெல்லாம் எழுந்து வெளியே போயிடுச்சு.
1: Only the good ones, the holy ones stayed.
0: நல்ல பரிசுத்தமான நல்ல கோதுமை தான் உள்ள இருந்தாங்க.
1: And I will look out from out there and look in and say, well, I know this person is taking, but he should not be taking.
0: நான் வெளிய இருந்து உள்ள பாப்பேன். அப்ப யோசிப்பேன், இவரெல்லாம் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் போய் எடுக்கறாரு.
1: Why is he sitting there?
0: இவர் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு?
1: You see, if we go like this, there will not be one person left to take communion.
0: பாருங்க, இப்படியே பார்த்தனே போனா கர்த்தர் திருவுந்துக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான்.
1: And there will not be one person left to give the communion.
0: அது அது மட்டும் இல்ல, கம்யூனியன் கொடுக்கவும் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா?
1: You see, this is the way the church operates.
0: பாருங்க, சபை இப்படி தான் செயல்படுகிறது. சில சமயங்களில்
1: they have no assurance that sins are forgiven, that they are in fact made whole and cleansed.
0: பாருங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் கிடையாது, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு நிச்சயமும் கிடையாது.
1: That is the way that they lived for years and years.
0: பல வருடங்களாக இப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள்.
1: The moment that I heard this preaching about how the blood of Jesus gives me forgiveness of sins,
0: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பு எனக்கு கொடுக்கிறது என்ற போதனை நான் கேட்ட அந்த நேரத்துல தான்,
1: the moment I began to understand that the blood of Jesus was shed so that I may have forgiveness of sins,
0: நான் பாவ மன்னிப்பை பெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எப்போது நான் கேட்டேனோ.
1: And Ephesians 1:7 says, I have redemption.
0: எபேசியர் 1:7 சொல்லுது, எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று.
1: It doesn't say in whom we may have redemption.
0: அவருக்குள்ளே ஒருவேளை நமக்கு மீட்பு உண்டாகலாம் என்று சொல்லவில்லை.
1: It doesn't say in whom we will have redemption.
0: அவருக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லவில்லை.
1: It says in whom we have redemption.
0: இவருக்குள் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது.
1: I have.
0: எனக்கு உண்டா இருக்கிறது.
1: I have it.
0: நான் மீட்பை பெற்றிருக்கிறேன்.
1: I've got it now.
0: மீட்பை இப்போதே பெற்றிருக்கிறேன்.
1: Everybody say, I have it.
0: எல்லாரும் சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Come on, I have it.
0: சொல்லுங்க, நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: Redemption is mine.
0: மீட்பு என்னுடையது.
1: It's mine now.
0: அது இப்போதே என்னுடையது.
1: I have it now.
0: இப்போதே நான் பெற்றிருக்கிறேன்.
1: One day a tremendous realization came over me that redemption is mine and it is mine now.
0: மீட்பு என்னுடையது. இப்போதே எனக்கு உண்டா இருக்கின்ற உணர்வு எனக்கு ஒரு நாள் வந்தது.
1: It is not going to be mine tomorrow.
0: அது நாளைக்கு என்னுடையதா இருக்க போகுது.
1: There is no ifs and buts.
0: ஒருவேளை ஆனால் ஆகையெல்லாம் கிடையாதுங்க.
1: No, there is no maybe.
0: கிடையாது, ஒருவேளை அந்த பிரச்சனை
1: இல்லை. I have redemption.
0: இப்போதே எனக்கு உண்டாயிருக்கிறது.
1: Blood of Jesus and the
0: இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்த போதனை எனக்கு என்ன சொல்லுகிறது? மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது.
1: If the Bible says I have it, then I have it.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் பெற்றிருக்கிறேன்.
1: If it says I have it, then I must bow to it and say, thank you Lord, I have it, I have it and I thank you.
0: நான் பெற்றிருக்கிறேன் என்று வேதம் சொன்னால் நான் ஆண்டவரை வணங்கி பணிந்து, நன்றி ஆண்டவரே, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவேன்.
1: In whom I have forgiveness of sin.
0: அவருக்குள் பாவம் மன்னிப்பாங்க மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: உண்டாயிருக்கிறது. உண்டாக போறதில்லை, உண்டாயிருக்கிறது. You have it.
0: நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள்.
1: How many of you have it now?
0: எத்தனை பேர் இப்போதே அதை பெற்றிருக்கிறீர்கள்?
1: Are you sure?
0: நிச்சயம் இருக்கிறதா?
1: When the blood of Jesus was shed for you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டபோது.
1: When you came by faith and laid hold upon that blood.
0: விசுவாசத்தோடு நீங்கள் வந்த அந்த ரத்தத்தை பற்றிக்கொண்டபோது.
1: And when through the blood of Jesus you came.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்கள் வந்தபோது.
1: And when the blood of Jesus was applied upon you.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டபோது.
1: When you were born again.
0: நீங்கள் மறுபடியும் பிறக்கம் பிறந்தபோது.
1: When you are a blood bought child of God.
0: நீங்கள் தேவனாலே இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட
1: பிள்ளையாய் blood was smeared upon you.
0: பிறகு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டது.
1: You became the possession of almighty God.
0: அப்பொழுது நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பத்தாக சொத்தாக மாறி விட்டீர்கள்.
1: You have forgiveness of sin.
0: உங்களுக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: I love the word I have.
0: உண்டா இருக்கிறது என்ற வார்த்தை வருது, அதை நான் ரொம்ப விரும்புறேன்.
1: I hate to see the church when it operates with a poverty mentality.
0: சபையானது தரித்திர மனப்பான்மையோடு செயல்படும்போது அதை பார்க்க என் மனம் வெறுக்கிறது.
1: Many times I think the church is a bunch of have nots.
0: பல சமயத்தில் நினைப்பேன், சபை வந்து ஓட்டாணிகள் இல்லாதவள் இருக்கிற ஒரு கூட்டம் என்று.
1: அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற கும்பல் நினைக்கிறேன் நான். I am glad about the I haves.
0: ஆனா நான் உடையவனா இருக்கிறனே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: I am glad about everything that I have.
0: எதையெல்லாம் நான் உடையவனா இருக்கறனோ அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
1: I have a lot of things.
0: நான் நிறைய காரியங்களை உடையவனாய் பெற்றவனாய் இருக்கிறேன்.
1: What do I have?
0: எனக்கு என்ன இருக்கிறது?
1: I know for sure because the word of God declares that I have redemption and I have forgiveness of sin.
0: எனக்கு மீட்பு உண்டா இருக்கிறது, பாவம் மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நான் அதை பெற்றிருக்கிறேன்.
1: I am not telling you that.
0: நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை.
1: The word says that.
0: வசனம் அதை சொல்லுகிறது.
1: I have it, my friend.
0: நான் இப்பொழுது அதை பெற்றிருக்கிறேன்.
1: Then why should I walk away from communion?
0: அப்படி இருக்கும்போது திருவிருந்தினை ஏன் நான் வெளியே எழுந்து போக
1: வேண்டும்? I have.
0: நான் பெற்றிருக்கிறேன்.
1: I have redemption.
0: நான் மீட்பை உடையவனாக இருக்கிறேன்.
1: I am a very special possession of God.
0: நான் தேவனுடைய விசேஷமான ஒரு சம்பத்தாக இருக்கிறேன்.
1: I am redeemed by the blood of the lamb.
0: நான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டா இருக்கிறது.
1: So I will stay.
0: ஆகவே நான் அங்கே இருப்பேன்.
1: Because I have this.
0: ஏனென்றால்
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்கள்.
1: I have been redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have it.
0: அதை உடையவனாக
1: இருக்கிறேன். I have forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பாக மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது.
1: Oh, don't let anybody tell you that you don't have these things.
0: இந்த காரியங்களை உங்களுக்கு இல்லை என்று யாரும் சொல்ல இடம் கொடுக்க வேண்டாம்.
1: Ever since I learned these things, I never let anyone tell me I don't have it.
0: என்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன் அன்னையிலிருந்து இது இல்லை என்று யாரும் என்னிடத்தில் சொல்ல இடம் கொடுத்ததே இல்லை.
1: I will never believe a preacher who tells me I don't have it.
0: எனக்கு இது இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கியார நான் நம்பவே மாட்டேன்.
1: I don't want to listen to such.
0: அவருடைய பேச்சு பிரசங்கம் தேவையில்லை.
1: I have, the Bible says.
0: வேதம் சொல்லுது நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: I have redemption.
0: எனக்கு மீட்பு உண்டா
1: இருக்கிறேன். I have forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பாக மீட்பு நான் உடையவனாய் இருக்கிறேன்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: What a realization.
0: என்ன ஒரு உணர்வு பாருங்க.
1: See, this is where the devil defeats his people.
0: பாருங்கள், பிசாசு இந்த இடத்துல தான் மக்களை தோற்கடிக்கிறான்.
1: How does he defeat?
0: எப்படி தோற்கடிக்கிறான்?
1: He comes with their sins.
0: அவருடைய பாவங்களோடு அவன் வருகிறான்.
1: He is the accuser of the brethren.
0: சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறான் அவன் மறக்க வேண்டாம்.
1: He is looking at your sin.
0: அவங்க பாவங்களை பார்க்கிறான்.
1: He is accusing it accusing you.
0: அவன் உங்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: Turn with me to Romans chapter 8.
0: திருப்போம் ரோமர் 8 ஆம் அதிகாரம்.
1: Romans chapter 8.
0: ரோமர் 8 ஆம் அதிகாரம்.
1: And let me read to you from verse 33. Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifieth.
0: தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமானாக்குகிறவர்.
1: See, it is talking about the one who accuses.
0: பாருங்கள், குற்றம் சாட்டுகிறவனை குறித்து இது பேசுகிறது.
1: The devil is the accuser.
0: பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
1: Who is he accusing?
0: அவன் யாரை குற்றம் சாட்டுகிறான்?
1: He is accusing the redeemed.
0: அவன் மீட்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
1: And if you don't know that you have redemption,
0: உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால்,
1: you don't know that you have forgiveness of sins,
0: பாவ மன்னிப்பாக மீட்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது நீங்கள் அறியாதிருந்தால்,
1: if you don't know the truth and if you don't know where you stand,
0: நீங்கள் சத்தியத்தை அறியாதிருந்து நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறியாதிருந்தால்,
1: then the devil will overcome you. He will have victory over you because he can accuse you and put you down and depress you and discourage you.
0: பிறகு பிசாசு உங்களை குற்றம் சாட்டுவான், அதைரியப்படுத்துவான், பலவீனப்படுத்துவான், அதன் மூலமாக உங்களை தோற்கடித்து அவன் உங்களை மேற்கொள்வான்.
1: But look at the great apostle Paul, who knows the truth.
0: ஆனா சத்தியத்தை அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள்.
1: He says,
0: அவர் சொல்கிறார்,
1: who shall accuse me?
0: என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: It is God who justifies.
0: தேவனே நீதிமானாக்குகிறவர்.
1: I'm justified by the blood.
0: நான் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: Verse 34
0: says, 34வது வசனம்
1: சொல்கிறது, who is he that condemneth?
0: அக்கினிக்குள்ள தீர்க்கிறவன் யார்?
1: Again he says,
0: மறுபடியும் சொல்றார்,
1: he is challenging the devil.
0: அவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: The devil is not challenging him.
0: பிசாசு இவருக்கு சவால் விடல.
1: He is challenging the devil.
0: இவர் பிசாசுக்கு சவால் விடுகிறார்.
1: Jesus said,
0: இயேசு சொன்னார்,
1: I will build my church upon this rock.
0: இந்த கல்லின் மீது நான் என் சபையை கட்டுவேன்.
1: And the gates of hell shall not prevail against it.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை.
1: Church is not something that sits in one place and the devil comes and bombards it and we manage to hold on.
0: சபை என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் கூடி வராங்க, பிசாசு குண்டு மழையா பொழியறான், ஏதோ நம்ம தப்பிச்சோம் குழச்சோம் இருக்கிற இடம் கிடையாது.
1: That is not what it means when he said the gates of hell shall not prevail against.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது என்று சொன்னபோது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை.
1: He is talking about the church going to the gates of hell and bombarding the gates of hell and the gates of hell shall not prevail against it. As the church takes victory over the powers of the devil.
0: பாதாளத்தின் வாசலிலே சபை போய் சபை அதன் மீது குண்டு போட்டு அதை நாசம் பண்ணுவதை குறித்து அவர் பேசுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை பாழாக்க போகிறது இல்லை.
1: Lot of people's Christian people's testimonies about how the devil has come to them and knocked on the door and got into their lives and did this and tore them up and everything.
0: நிறைய கிறிஸ்தவர்களுடைய சாட்சி பாருங்க, பிசாசு வந்து கதவு தட்டினா உள்ள நுழைஞ்சான், என்ன அப்படியே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு விட்டு போயிட்டான்.
1: Your testimony should be how you overwhelmed the gates of hell.
0: எப்படி பாதாளத்தின் வாசல் நீங்கள் தகர்த்தீர்கள் என்பதாக தான் உங்கள் சாட்சி இருக்க வேண்டும்.
1: Paul says.
0: பவுல் சொல்கிறார்.
1: Who is it?
0: யார் அது?
1: That condemns.
0: அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்.
1: Christ died.
0: கிறிஸ்துவே மரித்தவர்.
1: He is risen again.
0: அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
1: He is at the right hand of God.
0: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர்.
1: He makes intercession.
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே.
1: Who shall separate us from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
1: This is the problem with a lot of Christian people. They are not assured of what the blood has done.
0: பாரு, நிறைய மக்களுடைய பிரச்சனையே இதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிற நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They are not assured of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பை குறித்த ஒரு நிச்சயம் அவளுக்கு இல்லை.
1: They think they are separated from the love of Christ. They say, does Christ love me now? Does God love me now?
0: என்ன நினைக்கறாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்ப நான் பிரிஞ்சு போட்டேன், கிறிஸ்து இப்ப என்ன நேசிக்கிறாரா, அன்பு கூறாரா அப்படின்னு கேக்குறாங்க.
1: I have done certain things wrong.
0: சில காரியங்களை நான் தப்பா செஞ்சிட்டேனே.
1: I have some shortcomings.
0: சில குறைகள் என்கிட்ட இருக்குது.
1: I have some faults.
0: சில பிழைகள் என்கிட்ட
1: இருக்கு. I have been wrong.
0: நான் தப்பு செஞ்சிட்டேன்.
1: Oh, does God love me?
0: ஓ, இன்னமும் ஆண்டவர் அன்பு கூறுறாரா?
1: Does God love me still?
0: தேவன் இன்னமும் என்கிட்ட அன்பு கூறுகிறாரா?
1: This is a great sickness that is plaguing the Christian believers today.
0: கிறிஸ்தவ விசுவாசிகளை கொள்ளை நோய் போல் பிடித்திருக்கிற வியாதி இதுதான்.
1: Does God love me?
0: தேவன் என்ன அன்பு கூறுகிறாரா?
1: I tell you my friend.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும்
1: நண்பர்களே. You ought to be like the apostle Paul and say.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்களும் ஒத்துக்கொண்டு சொல்ல வேண்டும்.
1: Who shall separate me from the love of Christ?
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
1: I am so sure of what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது குறித்த நிச்சயம் எனக்கு அதிகமாய் உண்டு.
1: I am so sure of the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பு குறித்த நிச்சயம் எனக்கு அதிகம் உண்டு.
1: I am so sure of the power of the blood that cleanses me even today.
0: ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் என்னை கழுவுற என்ற நிச்சயம் எனக்கு உண்டு.
1: That is why I believe that I can never never be separated from the love of Christ. There will not be a day when Christ does not love me. He always loves me. Will always love.
0: ஆகவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்தியனில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். அன்பு கூறாமல் இருக்கவே மாட்டார்.
1: He'll never stop loving me.
0: அவர் அன்பு கூறுவதை நிறுத்தவே மாட்டார்.
1: I may stop loving him.
0: நான் ஒருவேளை அன்பு கூறாமல் நிறுத்தி விடலாம்.
1: Then I have to repent and come to him.
0: அதன் பிறகு நான் மனம் திரும்பினா அவரை வர
1: வேண்டும். I have to be right with him.
0: நான் அவரோடு சீர்பொருந்த வேண்டும்.
1: He never stops loving.
0: ஆனால் அவர் என்னில் அன்பு கூறுவதை நிறுத்துவதே இல்லை.
1: Are you there my friend?
0: இருக்கிறீர்களா நண்பர்களே?
1: His love knows no end.
0: அவருடைய அன்புக்கு எல்லை என்பதே கிடையாது.
1: No end to his love.
0: எல்லையே கிடையாது அவருடைய அன்புக்கு.
1: That is the kind of love that he has towards us.
0: அப்படிப்பட்ட அன்பை தான் நம்மீது அவர் பொழிகிறார்.
1: It is because we have not been taught about the power of the blood.
0: ரத்தத்தின் வல்லமை குறித்து போதிக்கப்படாதபடியால
1: because we are not told that the power of the blood has cleansed us from our sins.
0: ரத்தத்தின் வல்லமை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறது நமக்கு சொல்லாதபடியால தான்.
1: Because we're not told how that we have forgiveness of sin through the blood.
0: எப்படி ரத்தத்து மூலமாய் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்படாதபடியால தான்.
1: That is why Christians are depressed and discouraged and backslidden and negative and fearful and go away from God.
0: கிறிஸ்துவல அதேரியப்பட்டு பயத்திலே தேவனை விட்டு பின்வாங்கி பின்மாற்றத்தில போய் தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டு இருக்கிறார்.
1: That is the problem.
0: பிரச்சனையே அதுதான்.
1: Because they don't know the truth.
0: என்றால் சத்தியம் தெரியவில்லை அவங்க.
1: Nobody told them God loves you.
0: யாரும் அவங்களுக்கு சொல்லல கர்த்தர் உங்களை அன்பா இருக்கிறார்.
1: He never leaves you.
0: அவர் உங்களை கைவிட
1: மாட்டார். Never forsakes you.
0: உங்களை விட்டு விலக மாட்டார்.
1: His love is set upon you.
0: அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
1: His love is eternal love.
0: அவருடைய அன்பு நித்தியமான அன்பு.
1: He always loves you.
0: அவர் எப்போதும் உங்களை அன்பு கூறுகிறார்.
1: Nobody ever told them.
0: யாரும் அவங்களுக்கு அதை சொல்லவே இல்லை.
1: Thirdly.
0: மூன்றாவது.
1: Turn with me to 1 John 1:7.
0: திருப்ப 1 யோவான் 1:7.
1: First we have redemption.
0: முதலாவது நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது.
1: Secondly we have forgiveness of sin.
0: இரண்டாவது பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது.
1: You must declare it.
0: அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
1: This is how you take victory over the devil.
0: இப்படி தான் பிசாசின் மீது நாம் வெற்றி எடுக்க
1: வேண்டும். Devil comes accusing.
0: பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே வருகிறான்.
1: You overwhelm him and overpower him, overcome him.
0: அவனை மேற்கொள்ளுங்கள், அவனை நீங்கள் ஜெயிங்கள்.
1: How?
0: எப்படி?
1: Declare what the Bible says the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை
1: செய்யுங்கள். Testify about that.
0: அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள்.
1: If you heard some of the testimonies in the churches you will know why the church is in the condition that it is.
0: சபைகள்ல சொல்லப்படுகிற சாட்சி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த சபை அந்த நிலமையில இருக்கு.
1: I have heard some of the most negative testimonies in my life.
0: என் வாழ்க்கையில பயங்கரமான பிற்போக்கான சாட்சிகள் சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன்.
1: I have heard some of the most devil glorifying testimony.
0: விசாசம் மகிமைப்படுத்துகிற சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன்
1: நான். No wonder their life is like that.
0: ஆச்சரியமே இல்ல பாருங்க, அவங்க வாழ்க்கையும் அப்படிதான்
1: இருக்கு. defeated.
2: தோற்கடிக்கப்பட்டதா?
1: It's a life of failure.
2: தோல்வியின் வாழ்க்கையா?
1: It is something where the devil overcomes them and overwhelms them.
2: பிசாசால மேற்கொண்டவளை அழித்து போடுகிற ஒரு வாழ்க்கையா?
1: There is no victory over the devil.
2: பிசாசின் மீது அங்க வெற்றியே இல்லை.
1: Why?
2: ஏன்?
1: Because their mouth betrays where they stand.
2: அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை வாயை காட்டி கொடுத்து விடுகிறது.
1: They are talking negative.
2: பிற்போக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They have not declared what the Bible says the blood has done.
2: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வேதம் சொல்கிறதோ அதை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை.
1: If they had done that,
2: அதை செய்திருந்தால்
1: they would have overcome the devil.
2: அவர்கள் பிசாசை ஜெயித்திருப்பார்கள்.
1: Turn with me 1 John 1:7.
2: திருப்போம் 1 யோவான் 1:7.
1: Now we come to the third thing.
2: இப்போது மூன்றாவது காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்.
1: The third thing is the cleansing from sin that is available through the blood of Jesus.
2: மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மூல இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது.
1: சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
2: நம் சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகிறது.
1: Verse 7.
2: 7வது வசனம்.
1: But if we walk

0: us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: All these words when it is sounded in your ears, they must sound like the sweetest words.
1: இந்த வார்த்தைகள் காதுல துணிக்கும்போது தேனை போல அவைகள் இருக்க வேண்டும்.
0: How do you feel when you hear that?
1: இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
0: The blood of his son Jesus Christ cleanses us from all our sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Oh, that is good news, my friend.
1: ஓ நண்பர்களே, இது நற்செய்தி.
0: Cleanses now.
1: இப்போது நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Cleanses continually and forever.
1: தொடர்ந்து நித்திய நித்தியமாய் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But there are two conditions.
1: ஆனா என்ன ரெண்டு நிபந்தனைகள்?
0: But there is a condition.
1: என்ன ஒரு நிபந்தனை அங்க இருக்குது?
0: What is the condition?
1: அது என்ன நிபந்தனை?
0: We must walk in the light.
1: நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்.
0: Walk in the light means it is to walk in the word.
1: ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் வசனத்திலே நடப்பது.
0: In obedience to the word.
1: அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது.
0: If we walk in the light then two results are there.
1: ஒளியிலே நீங்கள் நடந்தால் பிறகு ரெண்டு விளைவுகள் உண்டாகிறது.
0: We have fellowship.
1: நம்ம ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
0: And then we have cleansing.
1: அதன் பிறகு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: The fellowship and cleansing are the result of walking in the light.
1: ஒளியில் நடக்கிறது விளைவுதான் இந்த ஐக்கியமும் சுத்திகரிக்கப்படுவதும்.
0: How do we walk in the light?
1: எப்படி நாம் ஒளியில் நடப்பது?
0: Turn with me to Psalm 119.
1: 119 ஆம் சங்கீதத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Psalm 119 tells us what it means to walk in the light.
1: ஒளியில் நடப்பது என்றால் என்ன என்பதை 119 ஆம் சங்கீதம் நமக்கு சொல்கிறது.
0: Psalm 119 verse 105.
1: 119 ஆம் சங்கீதம் 105 ஆம் வசனம்.
0: Thy word is a lamp unto my feet and a light unto my path.
1: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது.
0: You see, that is the light that we should walk in.
1: இந்த ஒளியிலே தான் நாம் நடக்க வேண்டும்.
0: We should walk in the light.
1: அந்த ஒளியிலே நாம் நடக்க வேண்டும்.
0: The word sheds light in our life.
1: வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை வீசுகிறது.
0: It shows us where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்று காண்பிக்கிறது.
0: It shows us what is needed.
1: நமக்கு என்ன தேவை என்பதை காண்பிக்கிறது.
0: It shows us where we have failed.
1: நாம் எங்கே தவறி விட்டோம் என்று காண்பிக்கிறது.
0: And then we can set it right.
1: பிறகு நாம் அதை சரிபடுத்தலாம்.
0: We can repent.
1: நாம் மனம் திரும்பலாம்.
0: We can confess our sin.
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
0: And the blood of his son Jesus Christ cleanses from all our sin.
1: பிறகு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: You see, that is why we need the word.
1: ஆகவே தான் வசனம் நமக்கு தேவையா இருக்கிறது.
0: The word brings us to the cleansing.
1: வசனம் தான் அந்த சுத்திகரிப்பண்டை நம்மை கொண்டு வருகிறது.
0: The word never condemns us and leaves us.
1: வசனம் நம்மை குற்றப்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவதில்லை.
0: You see, that is why I don't believe in condemning preaching.
1: ஆகவே தான் பாருங்க, இந்த குற்றப்படுத்த பிரசங்கத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I don't believe that the Holy Spirit condemns.
1: பரிசுத்தாவியே என்ன குற்றப்படுத்துறார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
0: I believe the Holy Spirit convicts.
1: பரிசுத்தாவியானவர் உணர்த்து விக்கிறார் அதை நான் நம்புகிறேன்.
0: Conviction and condemnation are two different things.
1: பாருங்கள், குற்றப்படுத்துவது வேறு உணர்த்து விப்பது வேறு.
0: Conviction is telling me that I have gone wrong, that I should be made right.
1: உணர்த்து விக்கப்படுவது என்றால் என்ன? நான் தவறு செய்து விட்டேன், நான் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்வது.
0: Condemning is telling me that I am useless, I am no good, I am worth nothing.
1: குற்றப்படுத்துவனா என்ன? நீ ஒண்ணுத்துக்கு உதவாதவன், இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படினு சொல்வது.
0: But many people have taken on the job of condemnation.
1: ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த குற்றப்படுத்துகிற அந்த வேலையை எடுத்துக்கொண்டார்கள்.
0: அதிகாரம்
1: பழைய உடன்படிக்கையும் அதன் கீழான ஊழியத்தையும் குறித்து பேசுகிறது.
0: Talks about the law and how the law was read and ministered to the people.
1: நியாயப்பிரமாணத்தை பற்றியும் எப்படி அந்த நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்டது ஊழியம் செய்தது என்பதை பற்றியும் சொல்கிறது.
0: The law was read.
1: நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட போது
0: it says that it was a ministry of condemnation.
1: பாருங்க, ஆக்கினை குற்றப்படுத்துகிற ஊழியம் என்று அது சொல்கிறது.
0: It's a ministry of condemnation.
1: அது ஆக்கினை குற்றப்படுத்துகிற ஊழியம்.
0: Why?
1: Yeah.
0: The law said everybody is a sinner.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது எல்லாரும் பாவி என்று.
0: All have sinned and come short of the glory of God.
1: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம்.
0: There is none righteous, no, not one.
1: நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
0: The law said the soul that sins must die.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும்
0: என்று. The law said the wages of sin is death.
1: நியாயப்பிரமாணம் சொன்னது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
0: It was condemnation.
1: அது ஆக்கினை தீர்ப்பாயிருந்தது.
0: But then the ministry of the new covenant is ministration of life, my friend.
1: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமோ ஜீவனை அருளும் ஊழியம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It is a ministration of life.
1: அது ஜீவனை அருளும் ஊழியம்.
0: As I stand here and speak to you, it is not condemnation that is coming forth, it is life that is coming forth.
1: நான் இங்கே நின்று வசனத்தை சொல்லும்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதே மாறாக ஜீவன் உண்டாகிறது.
0: Conviction may come.
1: உணர்த்து விக்கப்படலாம் ஒருவேளை.
0: You may realize your faults.
1: உங்களுடைய தவறுகளை ஒருவேளை நீங்கள் உணரலாம்.
0: You may repent and you may confess.
1: நீங்கள் மனம் திரும்பலாம், அறிக்கை செய்யலாம்.
0: That may happen.
1: அது ஒருவேளை நடக்கலாம்.
0: But never condemnation.
1: ஆனால் ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The Holy Spirit does not condemn.
1: பரிசுத்தாவியானவர் ஆக்கின தீர்ப்பதில்லை.
0: He only convicts.
1: அவர் உணர்த்துவிக்கிறார்.
0: The word never condemns.
1: வசனம் கூட ஆக்கின தீர்ப்பது கிடையாது.
0: The word sheds

0: and helps us see where we are and what the problem is.
1: நாம் எங்க இருக்கிறோம், பிரச்சனை என்பதை என்ன என்பதை வசனம் வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்கிறது.
0: That is why the word is a lamp unto our feet.
1: ஆகவே தான் வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது.
0: So the word sheds its light.
1: ஆகவே வசனம் ஒளி வீசுகிறது.
0: We realize where we have gone wrong.
1: நாம் எங்கே தவறு செய்து விட்டோம் என்பதை நாம் உணர்கிறோம்.
0: And then what do we do?
1: அதன் பிறகு என்ன செய்கிறோம்?
0: We come for the cleansing.
1: நாம் சுத்திகரிப்பு பெறும்படியாய் வருகிறோம்.
0: And the blood of Jesus cleanses us from all our sin.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us from all our sin.
1: எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Once again we come to the communion situation.
1: மறுபடியும் அந்த திருவிருந்து சூழ்நிலைக்கு வருவோம்.
0: Most people walking away.
1: நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுறாங்க.
0: Never find the cleansing.
1: அந்த சுத்திகரிப்பை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை.
0: The cleansing is not known in the church.
1: ஏனென்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பது சபைக்கு தெரியவே தெரியாது.
0: Cleansing is never preached in the church.
1: சுத்திகரிப்பு பற்றி அங்க போதிக்கப்பட்டதே இல்லை.
0: Whenever it is preached in the form of a 3-day fasting before the communion.
1: எப்பலாம் அத பிரசங்கம் பண்ணாங்களோ திருமணத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் போட்டு அத பிரசங்கம் பண்ணுவாங்க.
0: 3 days they have cleansing.
1: 3 நாள் சுத்திகரிப்பு நடக்கும்.
0: சுத்திகரிப்பு கூட்டணும் வச்சு 3 நாள் சுத்திகரிக்கறாங்க. இவங்க சுத்திகரிக்கறாங்க. இயேசுவின் ரத்தம் முடிய செய்ய முடியாதத இவங்க இப்ப செய்து பார்க்கறாங்க. 3 days
1: 3 நாள்
0: what the blood of Jesus is not able to do these people are trying to do.
1: Yesu Christuvin ratham seiya mudiyadha inda aatkal senjitukranga.
0: So they have this cleansing meeting.
1: Avan sutigarippu kootam vaipaanga.
0: Wrong meeting really.
1: Thappana kootam varunga unmaya solla
0: varunga. Wrong approach.
1: Adu thavarana anugamurai.
0: Instead of getting the cleansing
1: சுத்திகரிப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா
0: they are more terrorized. That's what takes place.
1: அந்த கூட்டத்துல என்ன நடக்கு? இன்னும் அதிகம் பயந்து போறாங்க இவங்க.
0: You see cleansing is something that the blood of Jesus does.
1: சுத்திகரிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிற ஒன்று.
0: It doesn't take my fasting to cleanse me.
1: நான் சுத்திகரிக்கப்பட நான் உபவாசம் இருக்க வேண்டியதில்லை.
0: It doesn't take some kind of a 3-day prayer to cleanse me.
1: இத நான் சுத்திகரிக்கப்பட 3 நாள் ஜெபம் பண்ணாதான் கிடையாது.
0: The blood of Jesus has the power to cleanse me from all my sins.
1: என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது.
0: Bible says that if I confess my sins.
1: வேதம் சொல்லுது என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால்
0: then I am cleansed.
1: பிறகு நான் சுத்திகரிக்கப்படுகிறேன்.
0: Read 1 John 1:9.
1: 1 John 1:9.
0: If we confess our sins he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
0: The church has always complicated it.
1: பாருங்க சபை எப்போதும் இந்த சிக்கலாதான் ஆக்கி விட்டது.
0: It's become a big religious institution now.
1: பாருங்க இது பெரிய மத சடங்கு மாதிரி ஆயிடுச்சு.
0: It's almost becoming like the Catholic church or something like that.
1: ஏறக்குறைய இப்ப கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.
0: Big institution now.
1: பெரிய ஒரு காரியத்தை வச்சிட்டாங்க.
0: Everything we make it 1000 times difficult.
1: எல்லாத்தையும் 1000 மடங்கு கஷ்டமாக்குறோம் நாம.
0: So people say well I need cleansing.
1: மக்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு சுத்திகரிப்பு தேவை.
0: Say you come for 3 days fasting.
1: அப்படியே சரி 3 நாள் உபவாசத்துக்கு வா.
0: Where does it say?
1: எங்க சொல்லுது?
0: You made it too difficult.
1: நீங்க தான் ரொம்ப அத கஷ்டமாக்கிட்டீங்க.
0: If someone says I want cleansing,
1: யாராவது எனக்கு சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னா,
0: then you must refer them to 1 John 1:7 and 1:9.
1: 1 John 1 அதிகாரம் 7-9 வசனங்களை கொண்டு போகணும்.
0: If we confess our sins,
1: நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்,
0: he is faithful and just to forgive us our sins.
1: நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையாக
0: இருக்கிறார். And cleanses from all our sins.
1: பிறகு எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
0: All you got to do is just say confess your sins. He is faithful to forgive you and to cleanse you.
1: நீங்க என்ன சொல்லணும்? பாவங்களை அறிக்கை செய், அவர் உன்னை மன்னித்துடன் சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை தான் சொல்லணும்.
0: But see our religious mind does not allow that. You have to make it more complicated so that you can have some kind of a religious activity.
1: அந்த மதவாத மனம் பாருங்க அது ஒத்துக்கிறதே இல்ல. அதை இன்னும் சிக்கலாக்கி அத மூலமா எதனா பண்ணலாமா அப்படி தான் பார்க்கறாங்க.
0: ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இத பெருசா ஆக்கி இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி வச்சு இது 3 நாள் உபவாசம் வச்சு அது சரி பண்றாங்க. Religion makes it difficult.
1: மதம் அதை கடினமாக்குகிறது.
0: It simply says confess.
1: வசனம் என்ன சொல்லுது? அறிக்கை செய்.
0: He is faithful to forgive and cleanse.
1: உன்னை மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
0: If I preach that today.
1: இத இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேனா
0: when I first came and started preaching these things.
1: பாருங்க நான் ஆரம்பத்துல இத வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ
0: one preacher heard me.
1: ஒரு பிரசங்கியார் பிரசங்கத்தை கேட்டார்.
0: And he said this.
1: அவர் இப்படி சொன்னாரு.
0: அவர் ஏதோ அந்த பைபிளை வச்சு அப்படி இப்படின் பேசுறாரு. ஆனா உபதேசம் தெரியவில்லை. எது உபதேசம்? பைபிள் தான் உபதேசம். He said, oh, he's just preaching from the Bible, this verse and that verse, and he's explaining that. But he doesn't know the great doctrine.
1: பைபிள்ல இருந்து வசனம் எடுத்து இதையும் அதையும் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு.
0: He means that I don't know the religious junk.
1: என்ன சொல்ல இந்த மதவாத கூப்பு இருக்குதே அதை எனக்கு தெரியல. அதை தான்
0: I don't know how to say instead of confess and you will be cleansed and you will be forgiven. I don't know how to say come for our 3-day fasting and we will see there.
1: Arikke seya podu manniki podu sudhigarikapaduvai idha solradha vittittu 3 naal kootathukku appo dhaan sudhigarikapada idha enakku solla theriyala la
0: adha solla theriyala nu solraar avar indha payanukku adhu theriyala summa summa sollirraaru arikeyde avar kaluvaara avar mannippaaru ennaya prasangam adhu naanga paar eppadi solrom come for 7 tuesdays
1: 7 chavagalama va
0: 7 fridays
1: 7 velikalama va
0: come without swallowing your own spit
1: yachiye kuda mulungama va
0: I mean they got all kinds of methods you know
1: pala vadigal vechirukanga paarga
0: they don't even let you swallow your own saliva
1: unga sonda yachiye kuda ulla velungama kuda matranga
0: come like that
1: andhe mari varanum
0: then we'll see god may do something
1: appo pagala aandavar oru vela avana mannikala
0: You see, that is religion, my friend.
1: இது தான் மதம்.
0: That is not right kind of fasting.
1: இது சரியான உபவாசம்.
0: There is a right kind of fasting and a wrong kind of fasting.
1: சரியான உபவாசம் இருக்கு, தவறான உபவாசம் இருக்கு.
0: That is the wrong kind of fasting.
1: இது தான் தவறான உபவாசம்.
0: If you going to stay there 3 days and you going to cry over your sin for 3 days then you do it. That's your wish.
1: 3 நாள் உபவாசம் இருந்து உங்க பாவங்களுக்காக 3 நாள் நீங்க அழுதீங்கன்னு சொன்னா அழுங்க, அது உங்க இஷ்டம்.
0: சில ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா அது இல்லனா அவங்களால முடியாது. They have grown up on that diet.
1: பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டே வளர்ந்துட்டாங்க அவங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
0: They like to sit there and cry there for 3 days.
1: உட்கார்ந்து 3 நாள் அழுதாதான் அவங்களுக்கு.
0: Then only they think maybe at least 20% is gone.
1: அப்பதான் கோ 20% மன்னிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை.
0: They are not word oriented.
1: வசனத்தை அவங்க சாந்தாதபடி செய்வது.
0: They are religion oriented.
1: அவங்க மதத்தை சாந்தவளா இருக்கறாங்க.
0: Religious mind and a religious heart and a religious understanding of things.
1: மதவாதமான ஒரு மனம், மதவாதமான இதயம், புத்தி கூட அப்படி தான் இருக்கு.
0: What does God say my friend?
1: ஆனால் தேவன் என்ன சொல்றார் நண்பர்களே?
0: If you confess your sin
1: பாவங்களை நீங்கள் அறிக்கை
0: இட்டால் so simple
1: அவ்வளோ எளிமையானது
0: if you confess your sin
1: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் போதும்
0: if you fast not if you do this not if you do this. If you confess your sin
1: உபவாசம் இருந்தால் இதை செய்தால் அதை செய்தால் கிடையாது பாவங்களை அறிக்கை செய்தால்
0: not for 3 days or 7 days
1: இது 3 நாள் 7 நாள் அதுவும் கிடையாது
0: if you confess your sin
1: பாவங்களை அறிக்கை செய்தால்
0: see how simple it is
1: எவ்வளவு எளிமையானது பாருங்க
0: are you there
1: இருக்கீங்களா
0: are you there
1: irkingla
0: if you confess your sins
1: ungal paavangalai arikkittal
0: then he will cleanse you
1: piragu avargalai sudhigarippar
0: and he will forgive you of all your sins
1: ungal ella paavangalai ungalku mannippar
0: oh that is too simple
1: paaru idu romba elimiya irukku
0: but that is what god is
1: anal devan appadi pettavaraga
0: that is what god says
1: devan adai dhaan sollugirar
0: amen
1: amen
0: are you there
1: irkingla
0: if you confess your sins
1: ungal paavangalai ungal arikkittal
0: the blood of his son cleanses us
1: avade kumaranagi yesu christuvin ratham namai sudhigarikkirathu
0: the blood of his son
1: avade kumaranudaiya ratham
0: not my fasting and prayer that cleanses me
1: ennudaiya upavasamum jabamum enna sudhigarippadhu
0: the blood of his son cleanses me
1: avade kumaranudaiya ratham ennai sudhigarikkirathu
0: are you there

அதிலுள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனதுடன் இரட்சகரை பாடி மகிழ்வோம்.

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

வேளை நிந்தைகள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, கைவிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கி இந்த ஆண்டவருடைய சமூகத்தை தேடி நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கலாம். உங்களை தாங்க ஒருவர் உண்டு, உங்களை தேற்றி அரவணைக்க ஒருவர் உண்டு. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று நிச்சயம் பண்ணுகிறார்.

கூடி வந்திருக்கிறோம். இயேசுவுடைய பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதம்.

0: அம்மையை அவ்வளோ வயது வச்சுக்கிறேன்னையா, அம்மையெல்லாம் எனக்கு யாருந்து தகப்பனே.
1: ஹாலேலூயா.
0: என் அம்மனேஸ்வரன்.

எல்லா கஷ்டமும் எல்லா பாரமும் எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக, ஆணிகள் பாய்ந்து உம்முடைய

போதே பல்லாடுகிற ஒவ்வொரு முழங்கால்களையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்கொண்டு இருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுது மாறட்டும் ஐயா.

அன்று தம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி பயப்படாதே என்று பலப்படுத்திய கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனங்களை பாடலாய்ப்பா.

பாக்கியவான், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானார், அவரது நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரமாயிற்று. இப்படியாக மோசே தனது இறப்புக்கு முன் மக்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார்.

கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பின்னாடி பால்கனி கீழே இருக்கிறவங்க ஆன்லைன்ல பாக்குறவங்க

0: போறேன். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. எசாயா 43 அதிகாரம், எசாயா 43 அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசாயா 43:12.
1: நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை.
0: நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹாலலூயா. கடந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமாய் கொண்டு வந்து போட்டார். ஆமென். பொதுவாகவே நாம ஒரு மாதத்தின் ஒரு தொடர் செய்தி ஓடும், அங்க கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு இந்த பக்கமா திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். யூ ஆர் மை விட்னஸ். கர்த்தரே தேவன் என்பதற்கு இந்த பூமியிலே தேவன் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். இது இது கேட்கும் போதே ஆண்டவரே அல்ல, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவர், என்னெல்லாம் இருக்கு ஆண்டவரே, ஆனா நீர் தேவன் என்பதை இந்த மனுக்குலம் அறியும்படியாய் உணரும்படியாய் என்னை சாட்சியாய் வைத்திருக்கிறீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் சாட்சி. ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க? நம்ம தான் சாட்சி. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து நம்மள சாட்சிய வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொன்னான இயேசுவை பொன்னி

0: இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதுறங்க. என்ன சாட்சியா வச்சிருக்கிறா, என்ன சாட்சியா வச்சிருக்கிறா, உங்க சாட்சி என்ன? நான் அன்னைக்கு 5 ரூபா வாங்கினேன், 50 ரூபா வாங்கினேன். இது சொல்லுங்க, 50,000 வாங்குங்க, 50 லட்சம் வாங்குங்க. அதல்ல, அவர் தேவன் என்பதற்கு என்னை கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
0: ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னை கர்த்தர் சாட்சியா வைக்க கர்த்தர் எப்படி எல்லாம் வைக்கிறார் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. நாம வழி மாறி வந்து உட்கார்ந்தவங்க கிடையாது. இந்த வழியா போன இங்க சத்தம் கேட்டு வந்து உட்கார்ந்து என்னதான், அப்படி கிடையாது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொன்னாலே நமக்கு தகுதி இல்லை. ஆனா எப்படிப்பட்ட கூட்டமா? ராஜரீகமான, ராயல் பிரீஸ்ட்ஹுட். அடுத்த வார்த்தையை பாருங்க, பரிசுத்த ஜாதி. ஆமே, பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதின்னு சொல்லும் போது, கடந்த நாள் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். அதாவது ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பார்ல, உம்முடைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் நம்ம சொல்லலைன்னு அது பரிசுத்தப்படாதா? அவருடைய நாமமே என்னதான், அப்ப ஏன் இப்படி ஜெபம் பண்ண சொல்றார்? பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னது? அசுத்தம். ஆனா பைபிள்ல இன்னொரு விதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அப்பம் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் அது வைக்கப்பட்டால் அது என்னப்பம்? மற்ற அப்பெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க, மற்ற அப்பங்கள் எல்லாம் சாதாரண அப்பம். அது அசுத்த அப்பம் கிடையாது, சாதாரண அப்பம். ஆனால் உள்ளே இருக்கிறது கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிற பரிசுத்த ஜாதி. அப்படி மற்றவங்க எல்லாம் சாதாரண ஜனங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க இருக்கிற தெரியுமா? தேவ சமூகத்து அப்பம். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. இப்ப தெரியுதா இந்த பாட்டு பாடும் போது அவர் எவ்வளவு ருசிச்சு பாடியிருப்பார். அப்பா, ஏ எல்லாம் ரைட்டு தான் அப்பா. ஆனா உலகம் இன்னைக்கு நம்மள எப்படி பாக்குது, அவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று என்ன ஜோம் பண்ண சொல்றாருன்னா, என்ன நான் வச்சிருக்கணும்? ஆண்டவரே, மற்றவங்க எல்லாம் எனக்கு சாதாரணமானவங்க, ஆனா நீங்க ஸ்பெஷல் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஸ்பெஷல் ஆண்டவரே. ஆமே, நம்ம 10ல் 1ஆ தான் நாங்க அவரை வச்சிருக்கிறோம். இல்ல, உம்முடைய நாமம். எனக்கு நிறைய நாமங்கள் தெரியும், என் மனைவி நாமம், என் தகப்பரி நாமம், எங்க அம்மாவி நாமம், என் பிள்ளையின் நாமம், என் சகோதரர்கள் நாமம், சகோதரிகள் நாமம், விசுவாசிகள் எல்லாம் தெரியும். ஆனா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல், என் ஹார்ட்ல எப்பவுமே நீங்க ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதினா எத்தனை சில சூழ்நிலையெல்லாம், ஆமா இனி எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், இனி எப்படி இருப்பேன், தூக்கி கொண்டு உட்கார வச்சிருக்கிறேன். ஏன், நீ சாதாரண அப்பம் கிடையாது, தேவ சமூகத்து அப்பம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, அந்த பரிசுத்த ஜாதி அப்படி திரும்பி பாருங்க. சிலருக்கு உடனே பேக்ல இருந்து கண்ணாடி எடுத்து பார்க்க தோணும், இல்ல நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு நம்மளே சூப்பர். ஆமா, நம்ம அப்படிதான் பார்த்துட்டு வரும். கர்த்தர் எவ்வளவு விசேஷமா, எதுக்கு ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படி மாத்தி வச்சிருக்கிறீங்க பாரு. நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி தேங்க் பண்ணுங்க ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்கள்.

0: நீ ஸ்பெஷல் மா, நீ ஸ்பெஷல் மா, நீ ரொம்ப ஸ்பெஷல்.
1: Love you, Father.
0: என கேட்கிற உள்ளமே நீ சாதா

0: அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து பிரித்து என்னாண்டவர் டக்குன்னு பிரிச்சிட்டீங்க, என்னாண்டவர் இப்படி பிரித்து எடுத்து எடுத்துட்டு சொல்ற, நீ தான் எனக்கு சாட்சி. ஹல்லேலூயா. நீ இந்த வார்த்தை அப்படி இருதயத்தில் எழுதுங்க. ஆமே ஆண்டவரே, நான் ஸ்பெஷல் ஆண்டவரே, என்னை இப்படி பேச விட்டா செய்தி எனக்கு ஓடாது, அங்க பேச ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆமென், நீங்க தேவ சமூகத்து அப்பா, தேவ சமூகத்து அப்பா, தேவ சமூகத்து அப்பா, நீங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் பரிசுத்த ஜாதி. இந்த இங்க ஆராதிக்க வருகிற கூட்டம் ஒரே ஜாதி தான், ஒரே ஜாதி தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள ஒரே ஜாதி தான். டக்குன்னு ஆவேசப்பட்டு வேற எதுவும் சொல்லிடாதீங்க. ஆமா, நீ என்ன ஜாதி அப்படிலாம் வந்துடக்கூடாது. ஆமா, நீ நம்மளா, நம்மள ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, பரிசுத்தருடைய பிள்ளைங்க, ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் படியாதவன் என்றும் இல்லை, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. என்ன பரிசுத்த ஜாதி? மற்றவங்களை மாதிரி கிடையாது, ஸ்பெஷல் ஸ்பெஷல். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. சதுசேயர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, பரிசேயர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. பவுலும் உஷாரா, ஆமாம், டக்குன்னு அவங்களுக்குள்ள நான் பரிசேன்ட்டார் போச்சு, அவங்களுக்குள்ள அடி. சதுசேயர்னா உயிர் தழுதல் இல்லைன்னு சொல்ற டீம், பரிசேயர்னா உயிர் தழுதல் உண்டு. எப்படி எஸ்கேப் ஆக பார்த்துட்டு, நான் ஒரு பரிசேயன் அப்படின்ட்டார். அங்கே இவன் பவுலுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள்.
1: மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து
0: இப்ப பவுல் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைனா, அவர்களால் பீருண்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவுலை பீறி போட்டுருவாங்க, பிச்சு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த பவுல் இழுக்கப்படுகிறான், காக்கப்படுகிறான். 11வது வசனம்,
1: அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று
0: பவுலே
1: திடன்கொள் நீ என்னை குறித்து
0: எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். பீருண்டு போகிற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருந்தது, அதுல இருந்து காருண்யத்தால இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை குறித்து

இல்லாமல் மனமேட்டிமையானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உபகாரத்து சுவர்புறமா திரும்பி அழுதிங்கள இசைக்கியாவே. ஆமா, அதெல்லாம் இப்ப யார் போக நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இப்ப இப்ப யாரு? ஆமா, கத்தர் ஏன், நான் ஏன் காக்கப்பட்டேன், காக்கப்பட்டதுனால என்னால என்ன லாபம்? நம்ம பல நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் தான். ஆமே, இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் நம்ம எப்படி வேணாலும் பார்க்கட்டும், கத்திரன் எப்படி பார்க்கிறாருன்னா ஸ்பெஷலா ஸ்பெஷலா, நான் அவருக்கு ஸ்பெஷல். சுனமியாலே சொல்றா, நான் வெயில் பட்டதுனாலதான் கருப்பறேன். அதாவது சில காரியங்களை பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் அது சபை தானே, சில காரியத்தை உடனே அதிரல். ஆண்டவருக்கு என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன ஆண்டவருங்க, ஹல்லேலூயா, உன்னில் பழுதொன்று இல்லை. யார் சொன்ன ஆண்டவரே சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கக்கூடாது. உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? இனி யார் எங்க சொன்னா என்ன? அவள் சொல்றா, என் சகோதரர்கள் என்னை தோட்டத்துக்கு காவலாளியா வைத்தாங்க, என் தோட்டத்தை நான் காக்க மறந்துட்டேன். யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து என்னை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க, ஆனா என் சொந்த தோட்டத்தை நான் விட்டுட்டேன். இப்படி புலம்பிட்டு இருக்கும் போது அங்கிருந்து சத்தம் வருது, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள். நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் அவர் எப்படி பாக்குறாருன்னு நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, ஒரு கூட்டத்துல ஒரு விஐபி வராரு, அந்த விஐபி நம்மளை பார்த்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாருன்னா இதை விட நீ என்ன வேணும்? எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரித்து எடுத்து பரிசுத்த உன்னை நான் விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன், விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? அதனாலதான்பா நீ பீருண்டு போகிற தருணம் எத்தனை உன் வாழ்க்கையில் வந்தது, அதுல இருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றி காப்பாற்றி. எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? நீ எனக்கு சாட்சியா இருக்கணும், நான் தேவன் என்பதற்கு நீதான் சாட்சி. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தேவன் தெரிந்தெடுத்தது எதற்காக? சர்ச்சில் ஆள் சேர்க்கறதுக்கா? இல்ல, அவர் தேவன் என்பதற்கு சாட்சி. ஆமே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நன்றி.

0: சாட்சிகளா இருக்க நமக்கு வேண்டியவைகள் என்ன? முதலாவது தேவை தேவ பிரசனம். யோவான் சுவிசேஷம் 15:27
1: நீங்களும்
0: ஆதி முதல்
1: என்னுடனே
0: கூட இருந்தபடியால்
1: எனக்கு
0: சாட்சிகளா இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடம் வாழ்கிறார். 3.5 வருடம் முழுமையாக ஊழியம் செய்கிறார். அந்த 3.5 வருடத்தில் இயேசு கிறிஸ்து சந்தித்த நபர்கள் கொஞ்சம் பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷத்தில்

0: ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய், அந்த அளவுக்கு கூட்டம். ஆமென். அவ்வளவு நெருக்கமா ஜனங்கள், அவ்வளவு கூட்டம். ஆனா வந்த அத்தனை ஜனங்களை பார்த்து நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லாமல் ஆதி முதல், அதாவது பேதுருவே உன் ஆரம்பத்திலிருந்தே நீ என் கூட இருக்கிற பாரு, யோவானே உன் ஆரம்பத்தில், ஆரம்பம்னா என்ன, உன்னை நான் அழைத்த நாள் முதல், நீ பிரித்தெடுக்கப்பட்ட நாள் முதல், நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீ என் கூட இருக்கிற பாரு, என் கூடவே இருக்கிறல்ல, நீங்க தான் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நாம் எல்லாருமே அவரே தேவன் என்பதற்கு சாட்சியா இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டோம். ஆனா உண்மையிலே அப்படி இருக்கிறோமா? நம் மூலமாய் தேவன் அறியப்படுகிறாரா? நம் மூலமாய் தேவன் அறிந்து கொள்ளப்படுகிறாரா? எப்படி அறிந்து கொள்ளப்பட, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவோடு இருக்கணும் எல்லா நிலையிலும், 24/7. நம்மளால நம் உறவுகளோடு இருக்க முடியாது, ஆனா இயேசுவோடு இருக்க முடியும். ஆமே. யாருக்குமே, யாருக்கும் எவ்வளவுதான் பிள்ளைங்களை நேசித்தாலும் பிள்ளைங்க கூட 24/7 இருக்க முடியாது. காலை நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை காலையிலே எழுப்பும், ஓடுது, எதுக்கு, ஸ்கூலுக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா பெற்றோரும் படித்த மாதிரி தான், காலையிலே எழும்பி ரெடியாகி. சரி, பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தா பெற்றோர் வேலைக்கு போனவா வேண்டாமா? அதுக்கப்புறம் பிள்ளைய கேட்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, நம்மளால இருக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்க, மகா ஆழமான கிடங்கில் இருந்து நான் உங்க நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. எங்க ஆழமான கிடக்கல? சங்கீத 40 தாவீது சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து. எங்க? பயங்கரமான குழியில. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இந்த பூமியில சஞ்சரித்த நாட்களிலே வந்து போகிற கூட்டம் ஜாஸ்தி, ஆனா கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம். அந்த கொஞ்ச பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். என் கூட இருக்கிறல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நான் உம்மை குறித்து சாட்சி சொல்ல என் வாழ்க்கையில் அப்படி ஒன்னும் நடக்கலையே, இதுதான் இது மட்டும் நடந்துட்டுனா அப்புறம் எங்க ஏரியாலேயே நான் கன்வென்ஷனே வைப்பேன். தெரியும் நம்ம வைக்க மாட்டோம், அவர் அவருக்கு தெரியாது, நம்ம எவ்வளவு வித்த படிச்சவங்க அவருக்கு நல்லா. யாக்கோவே நீ மீறுகிறவன் என்று எனக்கு தெரியும், எப்பத்திலேருந்து, வயிற்றில் இருக்கும்போதே தெரியும். ஓன் டைம் வர்றதும் ஒரு 5 வெயிட் பண்ண, அடுத்து நீ வெளியே தான் வரப்போற. ஆனாலும் முன்னாடி போறவனுக்கு காலை உள்ள பிடிச்சி, ஆமா, அதாவது நான் போகலைனாலும் பரவாயில்ல, ஏன் முன்னாடி யாரும் போயிடக்கூடாது. நம்ம ஊரில் கபடிக்கு எப்போ டோர்னமெண்ட் வச்சாலும் நம்ம ஊருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா ஒருத்தன் போன காலை பிடிச்சி எல்லாம் தெரியும். நீ கூட ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்ததே. மார்க்கு சுவிசேஷம் 3:13-14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் ஒரு மலை மேல் ஏறி
1: நமக்கு தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள்,
0: அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள்
0: அவர்கள் கூட தம்மோடு இருக்கவும், அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ண மற்ற காரியங்கள், அதுக்கப்புறம் தான். ஆண்டவரே நான் ஊழியத்தில் ரொம்ப பிஸி, இப்ப உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்ன, ஓவராவா பிஸியா இருக்க வா. ஆண்டவரே உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு, நான் உங்களுக்கு வேண்டிதான் ஓடிட்டு இருக்கிறேன், உன்னை யார் அப்படி ஓட சொன்னா. தெரிந்தெடுத்தது தம்மோடு கூட. ஆண்டவரே எல்லாருக்கும் நிறைய கொடுத்து விட்டீங்க, எனக்கு என்னாண்டவர் செய்ய போறீங்க, வந்து கொஞ்ச நேரம் உக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க 5000 பேர் வந்தபோது ஜனங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுகிறார்கள் சீஷர்கள். அவங்க அப்படி போகக்கூடாது, உட்காரவேன்னு சொல்லிட்டு அப்பத்தை பெருக பண்ணி கொடுக்கிறார். யோவன் நாளில் எல்லாருக்கும் பசியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போய் சாப்பாடு என்று சொல்லிட்டு 12 பேர் அனுப்பி விடுறார். இதானுங்க நமக்கு ரொம்ப ஒன்று, அவங்களே அனுப்பியிருக்கணும். இப்படிதான் ட்ரீட் பண்றார் நம்மளை. ஏன் யூஆர் ஸ்பெஷல். அவங்களும் வந்துட்டு பய சொல்லிட்டு போறாங்க ஆண்டவரே. 3 மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை காணாத ஆண்டவரே, அவங்கள அனுப்பிடுங்க, அவங்க வழியில சோர்ந்து போவாங்க. ஆண்டவரே எங்களெல்லாம் பார்த்து அவங்க எங்களுக்கு வயிறு கிடையாதா? நாலு சமரியாவுக்கு வழியா போகிறாரு. ஆண்டவர் சொல்ல பசி, நீங்க போய் சீசர் நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரா, போ போ போ போ, எல்லாரும் போயிரு, எல்லாருமே வாங்கிட்டு வா. சில நேரத்தில் தேவன் நடத்துகிற காரியம், அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தான் பேதுரு மாதிரி நம்ம கேட்போம், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு, அப்ப நீ என் கூட இருக்கிறத பெருசா பார்க்கலையா? யோவானே, அப்ப நீ என் கூட இருக்கிறத பெருசா பார்க்கலையா? தியானித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தா, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாம் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே எதுவுமே இருக்கும்போது தெரியாது அதோடைய வேல்யூ. 3 கூட இருந்தா யாராவது கொஞ்ச நேரம் இயேசு அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீங்க? அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எந்த காரியமும் சரி, அது இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. ஆமே. ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் தான் உங்களை வந்து பார்த்தாங்க, உட்கார வச்சு திருப்தி அடைய வச்சு மீதத்தை கூடையிலையும் கொடுத்து விட்டீங்க. எனக்குன்னு வரும்போது போய் வாங்கிட்டு வா. ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோமே எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரப்பன், நீ என் கூட இருக்கிறது உனக்கு பெருசா தெரியலையா? சபையே, சாதாரண நிலையிலிருந்து விசேஷமான பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுத்து வைக்கும் போது உங்க கூட இருக்கிறதே. இதை விட்டுட்டு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன? ஆமே. அனுபவிக்க வேண்டிய இந்த மேன்மையை அனுபவியாமல் கோட்டை விட்டுட்டு சீஷர்களை மாறி அடிபா. அதாவது சியோனில் எருசலேமில் துதித்து மகிழ வேண்டிய ஜனங்கள் அதை தவறுகிறார்கள். அது நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாய் பாபிலோன் நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்து ஜனங்களை பிடித்து கொண்டு போகிறான். அப்படி பிடித்து கொண்டு போகும்போது பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து 137 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து
1: அழுதோம்.
0: ஏம்பா, இருக்கும்போது அருமை தெரியல, சர்ச்சு பக்கத்திலே இருக்கும்போது அருமை தெரியல, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கெல்லாம் போகும்போது ஜனங்க அப்படி தாகத்தோடு இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, செய்தி நிறுத்தவே மனசு வராது. அப்படி அந்த வார்த்தை வனாந்தரத்தில் தண்ணீர் ஊத்துனா அடுத்த செகண்ட் தண்ணி காணாது, அப்படி உள்ள இழுத்துரும், உள்ள இழுத்துட்டே இருக்கும், எவ்வளவு ஊத்துனாலும் உள்ள போயிட்டே இருக்கும். சில குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கெல்லாம் சர்ச்சுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்ல ஒரு ஃபெலோஷிப் அங்கே இருக்காது. அந்த இடத்துல ஊழியத்துக்கு போய் பேசும்போது அப்படி கண்ணே அப்படியே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. இது காலையிலேயும் பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, நைட்டும் பிரியாணி, டீக்கு ஸ்நாக்ஸும் பிரியாணி. ஆமே, எப்போ என்ன தெரியாது. கர்த்தர் வந்து சில சில காரியத்தை அனுமதிக்கிறது எதுக்குன்னா, உனக்கு இருக்கும்போது வேல்யூ தெரியல. இப்ப ஆறு ஆற்றின் அருகே உட்காந்து எருசலேம்ல ஆற்றில் அழகா விளையாடலாம். உனக்கு பாபிலோன் ஆற்றின் அருகே உட்காந்து சியோனை நினைச்சு அன்னைக்கு நாம எவ்வளவு ஜாலியா போய் ஆராதிச்சுட்டு வருவோம். ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, எது மேன்மை? ஹல்லேலூயா. எது மேன்மை?

அவரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் மாறுவார்கள். பேதுரு இயேசுவோடு கூட இருந்தான். இயேசுக்கு என்ன அப்படின்னு பார்க்க போன அங்கவே பிரசங்கம் பண்ணல, ஒண்ணு செய்யல, ஆனா பார்த்தது சொல்லிட்டாங்க, நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. இந்த பிரசனத்துல இருக்கிறவன் இருட்டுல இருந்தாலும் அவனை தெரியும், இருட்டுல இருந்தாலும் அவன் தெரியப்படுவான். எங்க நமக்கு லைட் போட்டாலே நிறைய பேருக்கு முகம் தெரிய மாட்டேங்குது. அந்த ராத்திரியில பேதுரு கூட்டத்தோட கூட்டமா என்ன ஆகுதுன்னு பார்க்க, நீ நீ நீ நீ பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு ஆகாத இடத்துல போய் இருக்க முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு எங்கேயும் போய் உங்களால உட்கார முடியுதுன்னா நீங்க பிரசனத்தில். இந்த வேடம் நான் சொல்லல, நடுக்கத்தோடு பேசுகிறேன். எங்கேயும் போய் உட்கார முடியாது. பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா இடத்துலயும் போய் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் போய் மிங்கிளாக முடியாது. ஆமென். அவனுக்கு உயிரை விட பெருசு பிரசனம். பேதுரு போறாரு, திடீர்னு ராத்திரி நேரம், பனி காலம், குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எல்லாரும் தீ மூட்டி உட்கார்ந்து இருக்கும் போது பேதுரும் போய் இப்படி உட்கார போகும்போது இப்படி பாதில நிக்கிறார். உட்காரணுமா எழமணுமா? நடுவில் நிக்கிறார். சில நேரத்தில் நம்ம சிச்சுவேஷன் நடுவில் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. ஆமா சொன்னா எப்படி நிக்கணும்? ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இல்லைன்னு சொன்னா உட்காரணும். கொஞ்ச நேரம் குளிருக்காக தெரியாதுன்றான். நம்ம இப்படி நிறைய காரியங்களுக்காக இயேசுவை மறுதளிச்சிட்டோம். இந்த இடத்துல நான் என்ன அவருக்கு சாட்சியை காண்பித்தா இந்த சலுகை எனக்கு கட்டாகும், இந்த காரியம் எனக்கு கிடைக்காம போகும். அதனால மறுதளிக்கிறோம்ல நிறைய. நீங்கள் எனக்கு சாட்சிகள். மறுதளிக்கிறோம் நிறைய காரியம் கட்டாகும், நிறைய கட்டாகும். இங்க உள்ள கவர்மெண்ட்ல இருந்து சிலவே கட்டாகலாம், ஆனா அங்க கனெக்ட் ஆகும். இங்க கட்டானா அங்க கனெக்ட் ஆகும். அங்க கனெக்ட் ஆகணும்னா சிலது இங்க. ஆமென். போச்சு ஆண்டவரே, இந்த மாதம் வரவிருந்த ஆமென். ஒரு மணிக்கு ஒரு செய்தி கேட்டோம், சிலதெல்லாம் கட் பண்ணி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலது கட் ஆகும். ஆமென். யோசேப்பு சொப்பனம் பார்த்தான், நிறைய கட்டாச்சு, நிறைய கட்டாச்சு. அப்படி கட்டானதுனால தரிசனத்தோடு கனெக்ட் ஆயிட்டான். ஆமென். சில சலுகைகள் உங்களுக்கு கட்டாகிறது நினைச்சு கவலைப்படாதீங்க. பரலோக ஆசீர்வாதத்தோட நீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.

பிரியமானவர்களே, பல நேரங்களில நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை மறக்கிறோம். எதற்காக தெரிந்தெடுத்த? தம்மோடு இருக்கும்படி. அவரோடு இருக்கிறவன் அவருக்கு சாட்சியாய் மாறுகிறான். அவருக்கு சாட்சியாய். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோ. ஒரு கூட்டத்தை அப்படி பார்த்து கை காட்டு. இதுவே இதுவே இதுவே ஆண்டவரே அப்படி கை காட்டும் போது அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும். யார் இவங்க அப்படி என்ன சாதிச்சாங்க? அவருடைய சமூகத்தை நாடு.

0: தாவீது சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத மோசை இல்லாத தருணத்தில் யோசுவாவுக்கு அடுத்த ஓட்டத்தை தொடர கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருப்பேன். ஹாலலூயா. ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவனாச்சே, என் கோத்திரம் என் குடும்பம் ரொம்ப சிறியதாட்டே என்று சொல்லும் போது கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவரே, என்ன இருக்கு? நான் உன் கூட இருக்கிறல்ல. ஆமே ஆண்டவரே, எனக்கு இது போதும். ஆண்டவரே, இது போதும். ஆண்டவரே, இந்த எல்லாத்தையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? அப்ப நான் எல்லாம் தந்துட்டு நான் போனா உனக்கு ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு ஒன்னு இல்லாட்டல நான் உன் கூட இருக்கிறல்ல. வயசுத்தனாச்சு, சொல்ல வேண்டாம். வயசுத்தனாச்சு, வயசுத்தனாச்சு. இத்தனை வருஷம் எப்படிங்க வந்தீங்க, எப்படிங்க வாழ்ந்தீங்க, எப்படிங்க வந்தோம் இத்தனை வருடம்? அல்லேலூயா. உங்களை இந்த வருடத்தை காண செய்த உங்க தலைமுறையை காண செய்ய மாட்டாரா? எப்படி எப்படி? இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இருந்து அண்ணா வந்து என்ன வேணும் உனக்கு? நீங்க அவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம ஒரு சாட்சியை கேட்டுட்டோம், ஒரு சாட்சியை கேட்டுட்டோம். என்ன? இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். இவன் காணாமல் போனா, இந்த சாட்சியை நம்ம எல்லாரும் கேட்டுட்டோம். ஆனால் இன்னொரு சாட்சியை நம்ம இன்னும் கேட்கலையே. மூத்த குமாரனை குறித்து தகப்பன் என்ன சொல்லுவார்? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார். இந்த சாட்சி எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? நம்ம எல்லாம் இளையகுமாரன் சாட்சியை கேட்டதுனால நம்ம எல்லாம் இளையகுமாரன் பெரிய ஆளா தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சாட்சி கேட்டாச்சு, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த சாட்சியை கேட்டாச்சு. என்ன சாட்சி? லூக்கா 15 கடைசி வசனம். உன் சகோதரனாகிய இவனோ
1: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்,
0: காணாமற் போனான்,
1: திரும்பவும் காணப்பட்டான்.
0: இந்த சாட்சியை ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் கேட்டாச்சு. காணாமல் இருந்தோம், பாவத்தில் மரித்திருந்தோம். ஆனா இன்னொரு சாட்சி இருக்குல்ல, 31வது வசனம். மகனே,
1: நீ
0: எப்போதும். ஆமே. அப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நீ எப்போதும். அவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன? என் நண்பர்களோடு இருக்கிறதுக்கு நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்று கூட கொடுக்கல. ஆனாலும் நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய். நமக்கு எவ்வளோ கொடுக்கிறாரு அவர் சொல்ற. என்னுடையதெல்லாம் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருக்கு. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, அவர் இந்த கூட இருக்கவனுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். இந்த தள்ளி இருக்க தள்ளி விலகி போகிறவன் தான் பெருசு பெருசாக கேட்குறான். சொத்தில் பாதி வேணும், அது வேணும், இது வேணும். கூட இருக்கிறான் தெரியுமா? கொஞ்சம். ஆமே. ஒரு ஆட்டுக்குட்டியா கொடுக்கல அப்பா, கொடுக்கல. ஒருத்தன் கொடுத்ததுக்கு அப்புறம் விலகி போகிறான், ஒருத்தனுக்கு கொடுக்காததும் கூட தான் இருக்கிறான். இந்த சபை இந்த சாட்சியை கேட்கணும். 32 மட்டும் கேட்கக்கூடாது, 31 கேட்கணும். ஆண்டவரே, நான் பெருசாலாம் கேட்கல. ஒரு சம்பளத்தில் ஒரு 5000 கூட கிடைக்காத பெருசாலாம் கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட நீ கொடுக்கல. ஓகே, நீ என்ன பண்ண போற? நான் உங்க கூட தான் இருக்கேன். அப்பா கிட்ட ஒரு காரியம் கேட்டு அப்பா அது செய்யணும்னா அந்த பிள்ளை பக்கத்து வீட்டால போய் அப்பான்னு கூப்பிடாது. எனக்கு சாப்பாடு தந்தால் அவர் தான் அப்பா, என்ன பட்டினி போட்டாலும் அவர் தான். கூட அவரோடு இத தேவன் வெறும் மகனே எப்போது என் கூட இருக்க, என்னங்க இப்படி ஒரு வார்த்தைய அவர் சாட்சியா சொல்லிட்டார்னா

0: நேரம் போறதுனால இந்த ஒரு பாயிண்ட்லயே நான் இன்னைக்கு முடிச்சு கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் செய்தி தொடரலாம். ஒரு சம்பவத்தை மட்டும். ஆமென். இப்போ அப்சலோம் நமக்கு தெரியும், தாவீதுனுடைய மகன், சௌந்தரியம் உள்ளவன், மிகவும் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு இடம் கொடுக்க போய் அவன் என்ன பண்ண, அவனுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ஜனங்களை தன் வசமாக இழுத்து இவ்வளவு தாவீதுக்கு எதிராக திரும்புகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் தாவீது தன்னோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகும்போது தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் உண்டு, உசியா. அர்க்கியனாகிய ஊசாய், சாரி ஊசாய், ஊசாய். அவன் ஊசாயம் வந்துட்டான், வந்துட்டு எல்லா விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியவன் தான் இந்த ஊசாய். எல்லா விதத்துல அந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகவில்லை, தாவீதன் யூஸ் பண்ண வேர்டு வார்த்தை. அவன் ஊசாய் கூட இருந்தா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய பலம். அந்த ஊசாய் வந்துட்டு நான் அவங்க கூட வருவேன் அப்படி சொல்லும் போது 33 அதாவது 2 சாமுவேல் 15:33 தாவீது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்.
1: தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால்,
0: நீ என்னோட கூட நடந்து வந்தால்
1: எனக்கு பாரமாயிருப்பாய்,
0: எனக்கு பாரமாயிருப்பாய். அதெல்லாம் வராதப்பா அப்படி சொல்லி நீ ஒன்று பண்ணு, நீ அங்கேயே போய் உக்காந்து, அங்கே போய் உக்காந்து எனக்காக செயல்பட்டு சொல்லிட்டு அது சரித்திரம். அங்கே போய் உக்காந்து அகித்தோப்பேலின் ஆலோசனை அவமாக்குறதுக்காக இவன் ஒரு ஐடியா கொடுத்து அது நிமித்தமாய் அப்சலோம் பிடிக்கப்படுவான். அப்சலோமின் கதை முடிந்துவிடும். அதன் பிறகு தாவீது தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் திருப்பி பட்டணத்துக்கு வராங்க. வரும்போது மேவிபோசேத் வருகிறான் எதிர்கொண்டு, சீமையை எதிர்கொண்டு வந்தான். ஏன்னா இனி அதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணாரு, சீமையை கல்ல தூக்கிப்பட்டு இப்போ வந்துட்டான், வந்து காலில் விழுந்து கேட்டுட்டான். அதன் பிறகு யார் வரா அப்படின்னா மேவிபோசேத் வருகிறான். மேவிபோசேத் வருவதற்கு முன்பதாக தாவீது புறப்படும் போது சீபா, மேவிபோசேத்தின் ஊழியக்காரன், சீபா வந்து என்ன பண்ணுவார்னா மேவிபோசேத்தை பற்றி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு போயிடுவார். அது இப்படி இப்படி சொன்னார், அப்படி சொன்னார் அப்படின்னு. தாவீது என்ன பண்ணுவார், அந்த ஆதங்கத்தில் அவனுடைய சொத்தெல்லாம் உனக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்பொழுது மேவிபோசேத்தை எதிர்கொண்டு வருகிறான். தாவீது மேவிபோசேத்தை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்பார். 2 சாமுவேல் 19:25
1: அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து,
0: மேவிபோசேத்தே,
1: என்னோடு கூட வராமல் போனது என்ன,
0: என்னோடு கூட
1: வராமல் போனது என்ன என்று கேட்டான்.
0: ஊசாய பார்த்து தாவீது என்ன சொல்லுகிறார், நீ என் கூட வந்தா ஆனா உண்மையில யாருங்க பாரம். மேவிபோசேத்துக்கு 2 கால் கிடையாது. இந்த மேவிபோசேத்தால் இந்த ராஜாவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மேவிபோசேத்துக்கு என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. கழுதை மேல ஏறனா கூட சீபாவுடைய உதவி வேணும். அப்ப உண்மையிலேயே இந்த இடத்துல நம்மளை கேட்டால் சொல்லுவோம், வேஸ்ட் லக்கேஜ், எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்துரு, எதுக்கு. அந்த இடத்துல மேவிபோசேத்துக்கு என்ன முடியும், அவனுக்கு கால் இருக்கா, அவனுக்கு பலன் இருக்கா, அவனுக்கு ஞானம் இருக்கா, அது எதுவுமே இந்த தாவீது பார்க்காம, மேவிபோசேத்தே நீ ஏன் கூட வராமல் போயிட்டே. ஆண்டவர் என்னால் என்னாண்டவர் உங்களுக்கு செய்ய முடியும், நான் அதை பார்க்கலப்பா. நீங்கள் எதை பார்க்குறீங்க, நீ என் கூட வரணும், நீ என் கூட வரணும். நம்முடைய பல தாழ்வு மனப்பான்மை நம்மை தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போகுதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கூட போறதுக்கு தகுதியுள்ள ஊசாய்கள் 1000 பேர் ரெடியா இருக்கிறார். ஆனா அதை விட்டுட்டு முடங்கி கிடந்த என்னையும் உங்களையும் ஏன் கூட வராம போயிட்டு, என்னால அவருக்கு என்ன கொண்டு என்னங்க ஆகும் அவருக்கு.

0: நம்ம நம்ம நம்ம ரெண்டு வாரம் சர்ச்சுக்கு போகாம இருப்போம், நம்மளை யாராவது கேட்கறாங்களா பாப்போம், கேட்க மாட்டோம், மறந்துருப்போம். ஆனா அவர் கேட்பார், மேபி போசத்து ஆண்டவர் நான் வந்தா என்ன வரலன்னா என்ன, யாரு கண்டா? நான் உங்ககிட்ட கேட்டானா, உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும் கேட்டானா? அப்போ என்ன, என் பந்தியில நீ இருக்கணும், நான் உட்காரும் போது மேபி போசது, நீ இருக்கணும் மேபி போசது, நீ என் கூட வராம போனது என்ன, நீ என் கூட வராம சொல்றாரு. அது அவன் இப்படி பண்ணிட்டான், நான் சொன்னேன், ஆனா அவன் இப்படி வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். சொன்னதும் ராஜா வாக்கு கொடுத்ததுனால சொல்வார், சரிப்பா நீங்க சொத்துக்களை நீங்க சண்டை போடாம அனுபவிச்சிருங்கன்னு சொல்லும் போது மேவி போசேத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். 28வது வசனம், ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒழிய
1: மற்றபடி அல்ல,
0: ஆனாலும்
1: உமது பந்தியிலே
0: உமது பந்தியிலே
1: சாப்பிடுகிறவர்களோடு கூட
0: சாப்பிடுகிறவர்களோடு கூட
1: உமது அடியேனை வைத்தீரே,
0: உமது அடியேனை வைத்தீரே,
1: இன்னும் நான் ராஜா
0: இன்னும் நான் ராஜாவின் இடத்தில் முறையிட வேண்டியது
1: நியாயம் இருக்கிறது,
0: என்ன நியாயம் இருக்கிறது எனக்கு, இதுவே பெருசுங்கிறார். உடனே ராஜா சொல்றாரு, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டு கொள்ளு சொல்லும் போது 30வது வசனத்துல மேவி போசேத் சொல்றாரு, அவனே எல்லாவற்றையும்
1: எடுத்துக்கொள்ளட்டும்.
0: அப்ப மேவி போசேத் உனக்கு என்ன, அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சார், இதுக்கு மேல ஒரு தாவீதின் தயையை பெற்ற மேவி போசேத்துக்கு இதை விட வேற ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லும் போது தாவீதுக்கே தயை கொடுத்தவர். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த மேவி போசத்தை விட ரெண்டு கால் கொடுத்திருக்கிறார்ல மேவி போசத்தை பாருங்க, சொல்றாரு எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் ராஜாவே. அப்ப சொத்து நான் ஆக்சுவலா தண்டனைக்குரியவன், நான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், நான் அக்கினியில் தள்ளப்பட்டவன், அப்படி அந்த அக்கினி நடுவில் இருந்து என்னை எடுத்து பிரமாணம் சொல்லுது இவன் வந்துடக்கூடாது, முடவனும் சப்பானி எல்லைக்குள் வரக்கூடாது என்று பிரமாணம் சொல்லும் போது ராஜா சொல்றது எனக்கு தயவு பண்ணிதான் ஆகணும், தூக்க அவனை, தூக்க அவனை உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டு என்ன உங்க கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சீங்களே ஆண்டவரே, இதுக்கு மேல். அப்ப சொத்து எது எதெல்லாமோ ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வந்தாம என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும், நீ என் கூட இருக்கிறது நீ ஏன் பாக்கியமா நினைக்க மாட்டேங்க. ஆமே ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் இருக்கிறது

హల్లెలూయా హల్లెలూయా. పందిలోకారం వచ్చి അവരുടെ ശരീരത്തിന് അടയാളമായ എന്താ അപ്പത്തെ രസത്തെ ഇതുക മേൽ നീ എന്നെങ്ക വേണം. ഇങ്ങ പന്തിയിൽ എതുക്ക് ഉക്കാര വെക്കാർ തരുമോ അങ്ക ഉക്കാര വയ്ക്ക. നവമാന രസത്തെ അങ്ക അവരോട് യേശുക്ക് ഭയങ്കര ആശ. അതായത് അങ്ക പന്തി ഇരിക്കുന്നവർകളോട് കൂടെ ഇങ്ക പന്തി ഇരിക്ക. அதான் மத்தையில் சொல்லுவேன், நான் இங்கே எப்படியாவது உங்கள் கூட இருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன். இனி அங்கே நம்ம பார்க்கலாம் இதுக்கு மேல் என்ன வேணும். நம்ம இன்மைக்கான காரியத்தை முன்வைத்து அவரை விட்டு விலக பார்க்குறோம். அவர் சீபா சொன்னானா யார் சொன்னாலும் அது அவர்களை மேவி போசேத்து. உனக்கும் ராஜாவை பற்றி தெரியல. ஆண்டவர் நீங்கள் ஊசா ஊசாயே நீங்கள் பாருன்னு சொன்னீங்க, நான் உன்னை அப்படி சொல்லுவேனா? நீ ஏன் வராமல் போன? நீ ஏன் வர? டெய்லி என் சமூகத்தில் வந்து உக்காருவே ஏன்? எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பான்னு சொல்லி வந்து உக்கா ஏன் வராமல் போயிட்ட? எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி வந்து என் சமூகத்தில் வந்து உக்காருவே ஏன் வராமல் போயிட்ட? அண்டூரே எனக்கு அது இல்லை, ஏன் வராமல் போயிட்டேன்? அவங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டானா? உலகம் உன்னிடத்தில் இருப்பதை பார்த்து உன்னை நெருங்கணுமா விலகணுமான்னு தீர்மானிக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோம். என் பக்கத்துல உன்னை நான் உட்கார வச்சேன். இங்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சபையே. ஆமென். அவருக்கு சாட்சிகளா இருக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு என்ன அவசியம்? அவரோடு இருப்பது. நம்ம விட்டுட்டோம்னா நிறைய சீபாக்கள்லாம் உள்ள புகுந்துருவாங்க. ஆமே. தாவீதுக்கு அது கேட்க பிடிக்கல. ஒரு காலத்துல வந்து இப்போ நீ ஏன் பந்தியில இருக்கிறவ? உன்னை பத்தி நான் இன்னொரு ஆள்கிட்ட தான் விசாரிக்கணுமா? நம்ம ஏன் பந்தியில உட்கார வச்சதே எதுக்கு? பார்த்து பார்த்து பேசி சேர்ந்து சாப்பிடுறதே எதுக்குங்க? மாறி மாறி பார்த்து பேசி அது ஒரு அன்பு. அதான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆ எடுத்து போடு சாம்பாரை ஊத்து சாப்பிட்டு அப்படி இல்லை இருந்து உக்காந்து அந்த ரா போஜனம் செய்தார் அல்லவா. யூத முறைமையின்படி நம்ம கர்த்தர் நமக்கு கற்பித்த புதிய உடன்படிக்கை முறைமை என்ன? ஒரு அப்பம் ரசம் குடிச்சுட்டு ஆமீன் போட்டு போயிடும். பஸ்காவை எப்படி ஆசரிப்பாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஆசரிப்பாங்களா? அந்த அடிக்கப்பட்ட ஆடு சுட்டு வச்சிருக்கும், கிரில்டு மட்டன். அதுக்கப்புறம் கீரை இருக்கும், அதுக்கப்புறம் திராட்சை ரசம் இருக்கும், அப்புறம் வந்து சுட்ட புளிப்பில்லாத அப்பம் இருக்கும். அப்பம் ஒரு ரவுண்டு போய் வரும். அடுத்த ஒரு 4-5 times வந்து இது வந்து அப்படி டேபிளில் சென்டரில் எல்லாம் வச்சுட்டு சுற்றி இருப்பாங்க. 4-5 times எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் அந்த 4 சுவிசேஷத்தையும் படிக்கும்போது இது கிளியராக பார்க்க முடியும். 2-3 times அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்துருப்பார். இது யூத முறைமையின்படி. எதுக்கு நான் உட்காந்துடி? அப்போ உங்களில் ஒருவன், இவர் நம்ம பரலோகத்தில், நானே உங்களுக்கு இப்படி செய்கிறேன். பேசி சாப்பிட்றதெல்லாம் இங்கே விஷயம், அந்த கான்வர்சேஷன் உறவு தான் விஷயம். ஒருத்தனுக்கு உறவு பிடிக்கல, ஆண்டவர் சொல்கிறார் நீ போகிறேன்னா போயிரு, நான் வருவேன், வந்துட்டு 2 பாட்டில் போயிடுவேன், போயிரு. நீ அந்த 2 பாட்டை வீட்டிலேருந்தே பாடிடு, நான் வருவேன். நான் மெடு வர்ஷிப் டைம் தான் உள்ள வருவேன் அந்த டைம் வீட்டில் இருந்து. ஏங்க எது இந்த ஃபெலோஷிப்பு? அந்த உறவு, உறவு. இதை விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்? மேவி போசேத்து நீ ஏன் கூட வரல? இந்த கேள்வியோடு இங்கிருந்து போங்க. நீங்கள் பதில் சொல்லிடுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுப்பி நேற்றலாமா?

0: பிரசனத்தினால் ஆட்கொள்ளுங்க, உங்க பிரசனத்தினால் ஆட்கொள்ளுங்க. நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னாரே. அவரோடு ஆதி முதல் இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். அவரோடு ஆதி முதல் இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். மோடு இருப்பதே எங்கள் மேன்மை, எங்கள் பாக்கியம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. ஒரே ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இதயத்தில் வைத்து. மேரி மோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது, நான் நினைச்சேன் நான் உங்களுக்கு பாரமா இருப்பேன். இல்லப்பா, நீ வராதது தான் எனக்கு வலிக்குது, நீ வராதது தான் எனக்கு வலிக்குது. நீ இல்லாம நான் எவ்வளவு எதிர்பார்த்திருக்கேன். எனக்கும் உமக்கும் இடையில ஒண்ணுமே வந்துடக்கூடாது. எனக்கும் உங்களுக்கு இடையில எப்பவுமே எப்பவுமே உண்மையா கேட்கிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுடைய சமூகத்தையே நாடுங்கள், உங்களை சாட்சியா வைப்பா. உங்களை சூழ்ந்து இருக்கிற 10 பேர் நடுவில் உங்கள் தேவன் யார் என்பதை தெரிய வைக்கிறேன். அந்த நாள் வரும்போது அந்த 10 பேரும் உங்கள் வஸ்திர தொங்கலை பிடித்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் வருகிறோம், நாங்களும் வருகிறோம். ஆமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என் கிறிஸ்துவின் அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் மதீனா பானு. பாரம்பரியமான வைராக்கியமான உருது பேசுகிற இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவள். என் முழு குடும்பமும் பக்தி உள்ள ஒரு குடும்பம். என் அப்பா வழியை சார்ந்த உறவினர்கள் எல்லாமே ஜமாத்திற்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை தவறாமல் வைராக்கியமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னையும் அப்படிப்பட்ட மார்க்கத்திலே கோட்பாட்டுக்குள்ளாக பக்திக்குள்ளாக என்னையும் சிறு பருவத்திலிருந்து அப்படியாக வளர்த்தினார்கள். ஆகவே எனக்குள்ளாகும் அந்த வைராக்கியம் இரத்தத்திற்குள்ளாகவே ஊறியிருந்தது. என் சிறு வயதிலிருந்து கூட ஜமாத்திற்கு என் குடும்பத்தார் கூட கடந்து செல்வேன். பல்வேறு மத கோட்பாட்டுக்குள்ளாக நான் வளர்க்கப்பட்டேன். பர்தா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும். நான் பள்ளிக்கு செல்லும் போது கூட என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள். என்னோடு என் பெற்றோர்களோ அல்லது என்னுடைய தாத்தாவோ என்னோடு கூட வருவார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது வீட்டிலே உறவினர்கள் வந்தாலும் கூட நாங்கள் வீட்டின் அறையிலே சென்று கதவை தாளிட்டு கொள்ள வேண்டும். அவர்கள் சென்ற பிறகுதான் வெளியே வர வேண்டும். சுபகாரியங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, துக்க காரியங்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை. இப்படியாக நான்கு செவிற்றுக்குள்ளாக என்னை வளர்த்தினார்கள். நானும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே 5 நேர தொழுகைகள் மற்றும் குரான் படிப்பது மற்றுமாய் 30 நாட்கள் நோன்பு இருப்பது என்று சொல்லி என் கடமைகளை நான் தவறாமல் மத கடமைகளை தவறாமல் செய்து வந்தேன். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் மாத்திரமே என்பதை நான் உறுதியாக நம்பினவளாக இருந்தேன். ஆகவே அந்த பக்தியோடும் அந்த வைராகியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை அந்த காரியங்களை கடமைகளை நான் பின்பற்றி வந்த நாட்கள் உண்டு. இப்படித்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்வை வணங்கி வைராகியமாக நான் வாழ்ந்து வந்தேன். என் சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்து என்றாலும் பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் என்றாலும் பிடிக்காது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களில் சர்க்கிளில் கூட ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் கிறிஸ்டின் என்று அறிந்தாலும் கூட நான் அவர்களோடு அவர்கள் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்கூல்களில் படிக்கும் பொழுது கூட அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் என் கிளாஸில் படித்த பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களோடு நான் பேசவும் பழகவும் மாட்டேன். கிறிஸ்துவை வெறுத்தேன், கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். இப்படியாக என்னுடைய இளமை பருவம் கடந்து சென்று கொண்டிருந்தது. என் திருமண பருவம் வந்தபோது என்னுடைய குடும்பத்தை எதிர்த்து, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் கூட என் வைராக்கியம், என் மதப்பற்று, என்னுடைய தேவ பக்தி இம்மி அளவும் கூட குறையவில்லை, மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், என்னுடைய திருமணம் தானே என்னுடைய குடும்பத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய பெற்றோர்களை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது. ஆகவே அரைகுறையாய் இருக்கிற என்னுடைய முஸ்லிம் குடும்பத்தை முழுமையாக முஸ்லிம் குடும்பமாக மாற்றி, அதாவது என் கணவரையும் முஸ்லீமாக மாற்றி, என் குடும்பத்திற்கு முன்பதாகவும் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்பதாகவும் பெருமிதத்தோடு நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைராக்கியமாய் என்னுடைய மத கடமைகளை இன்னும் அதிகமாய் நான் பின்பற்றி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் கணவரோடு கூட இஸ்லாத்தை குறித்து பேச ஆரம்பிப்பேன். குரானை வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன். இஸ்லாத்தின் மகத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். ஜமாத்திற்கு சென்ற அனுபவம் இருப்பதனாலே அவரிடத்துல அநேக காரியங்களை, இஸ்லாமிய காரியங்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் என் கணவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அதை பொருட்படுத்தாத போது எனக்குள் கோபம் வரும். அதன் விளைவு என்னவென்றால், எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படியே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருந்தது. நாங்கள் தமிழ்நாடு பகுதியிலே வசித்து வந்தோம். என் கணவருக்கு வேலை கிடைத்தது நிமித்தமாய் நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தபோது என் கணவருக்கு YMM என்ற ஒரு மிஷினரி இயக்கத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதில் இருந்த சகோதரர்களோடு இணைந்து என் கணவர் ஜபத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்.
அதன் விளைவு அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, ஊழியமும் செய்ய ஆரம்பித்தார். இது எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவரை இஸ்லாமியராக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். அவரோ பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார். ஆகவே இவரை எளிதில் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சண்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இவரோ தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டாரே என்று சொல்லி இன்னும் எனக்குள்ளாக கோபம் பற்றி எறிய ஆரம்பித்தது. அதனுடைய விளைவுகள் அதிக அதிகமாய் என் கணவரோடு ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்ற வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் ஜெப கூடுகைக்கு சென்று வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை மிகவும் கடுமையாக நடத்துவேன். அநேக இரவுகள் அவர் வெராண்டாவிலே படுத்த நாட்கள் உண்டு. கதவை திறக்க மாட்டேன். இப்படியாக என்னுடைய மத வைராக்கியத்தின் நிமித்தம் என்னுடைய கணவரை என்னால் முஸ்லீமாக மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் நிமித்தம் கொடுமையான காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். என் கணவர் வேதாகமத்தை எடுத்ததை வாசித்து கொண்டிருக்கு வந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆத்திரமாத்திரமாக வரும். என்ன இவர் இந்த எப்பொழுதும் இந்த பைபிள் கையுமாகவே இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தேன் என்று தெரியுமா? இதுவரைக்கும் கூட என் கணவருக்கு அந்த விஷயம் தெரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் இல்லாத நேரத்தில் அந்த வேதத்தை எடுத்து அந்த பைபிளை எடுத்து கிழித்து போடுவதற்கு ஒரு தைரியம் வரவில்லை, எரிப்பதற்கும் தைரியம் வரவில்லை. அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த பழைய பேப்பர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த பேப்பருக்குள்ள அந்த பைபிளை வச்சு அந்த பழைய பேப்பரில் தூக்கி போட்டுட்டேன். இந்த பைபிள் இருந்தால் தானே இவர் படிப்பார், என் வீட்டில் எப்படி பைபிள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவன் கூட ஒருவேளை பைபிள் பார்த்து பயபக்தியோடு அவன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவனுக்கு கூட தெரியாமல் பேப்பருக்குள்ளே அப்படியே மறைச்சி வச்சு அந்த பைபிளை நான் அந்த பேப்பர்காரனுக்கு போட்டுட்டேன். என்னுடைய வீட்டில் வேத வசனம் கேட்கக்கூடாது, ஆண்டவருடைய பாட்டு கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் நான் சண்டை போடுவேன். நான் ஒரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்திலே வைராக்கியமாய் இருந்து கொண்டிருந்தேன். என் கணவர் ஒரு புறம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருந்து கொண்டிருந்தார். என் கணவர் இஸ்லாமியனாக மாறவில்லையே என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு வெறி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே எங்கள் குடும்பத்திலே நாங்கள் முற்றிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து விட்டோம். அதுவரை 5 நேர தொழுகை செய்த நான் 6 வேளையாக தொழுக ஆரம்பித்தேன். எப்படியாவது என் கணவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தஹஜூத் என்று சொல்வார்கள், அதாவது அதிகாலையிலே 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தஹஜூத் தொழுகை செய்து நான் அல்லாவிடம் துவா செய்வேன், எப்படியாவது இவரை மாற்றுங்கள் என்று சொல்லி 5 நேர தொழுகை 6 நேர தொழுகையாய் மாறினது. எனக்குள்ளாக வைராகியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இஸ்லாமிய வைராகியம் ஒரு புறம் என்னிடத்திலே அதிகரித்து கொண்டிருந்தது, அவரிடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான வைராகியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனக்குள்ள அநேக கேள்விகள் எழ ஆரம்பித்தன, என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எழ ஆரம்பித்தன. என் கணவரோ கிறிஸ்தவராய் அவர் வேகம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானோ இஸ்லாமியலாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய வாழ்க்கை என்னாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற ஒரு கேள்விகள் பயங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. தேவைக்கேற்ற பணம், அன்பான கணவர், அழகான 2 பிள்ளைகள் இருந்தும் என் வாழ்க்கையை சந்தோஷமாய் என்னால் வாழ முடியவில்லை. காரணம் எனக்குள்ளாக இருந்த மத வைராக்கியம், என் கணவரை இஸ்லாமியனாக மாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம், அது எனக்கு கோபமாக மாறினது. கோபம் வெறியாக மாறினது. அந்த வெறி என்னை கொடுமைக்காரியாக மாற்றினது. ஆதலால் என் குடும்பத்திலே முற்றிலுமா எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. என் இருதயத்திலே அநேக கேள்விகள் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும், என்னுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற கேள்விகள் எனக்குள்ளாக இருந்தது. இந்த காரியம் எனக்குள்ளாக எப்பொழுதும் மனதிலே சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியான சூழ்நிலையிலே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை என் கணவர்
ஒரு ஜப கூடுகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். நான் சென்று வழக்கமாக என்னுடைய சண்டையை ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை கூட மனைவியோடு பிள்ளைகளோடு நேரம் செலவிடாமல் அப்படி என்ன ஆண்டவர், அப்படி என்ன ஜபம் என்று சொல்லி அவரிடத்துல நான் சண்டை போட ஆரம்பித்தேன். போகவே கூடாது என்று சொல்லி அவரை நான் தடுத்தேன். ஆனால் என் கணவரோ நான் போயே ஆக வேண்டும், என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டார். அதனால் கோபம் அடைந்து அந்த அறையில் இருந்த காரி அந்த அறையில் பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடைத்து என் வெறுப்பை வெளிப்படுத்தினேன். போகக்கூடாது என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தேன். ஆனால் என் கணவரும் மறுபடியும் சொல்லிவிட்டார், என்னை தடுக்காதே, நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி அதோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டும் என்றால் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி. இது எனக்கு நன்மையான ஒரு யோசனையாய் இருந்தது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜபம் என்ற பெயரிலே இப்படி கூடுவார்கள், நடனம் ஆடுவார்கள், குடிப்பார்கள், வெறிப்பார்கள், இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கணவரும் இதற்காகத்தான் கடந்து செல்லுகிறாரா என்று சொல்லி எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆகவே அவர் என்னை என்னோடு கூட வா என்று என் கணவர் என்னை அழைத்த போது, சரி நானும் போய் இந்த நாளிலே என்ன நடக்கிறது, என் கணவர் அந்த இடத்திற்கு எதற்கு செல்லுகிறார் என்று சொல்லி பார்த்து விட வேண்டும் என்ற யோசனையோடு அந்த வஞ்சக எண்ணத்தை என் இருதயத்திலே வைத்து கொண்டு என் கணவரிடத்திலே சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி. என் கணவருக்கோ ஒரே சந்தோஷம், நிஜமாவா நீ வர்றியா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய வஞ்சக எண்ணம் அவருக்கு தெரியவில்லை. அவர் சந்தோஷத்தோடு இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை சந்தோஷமாய் அந்த கூடுகைக்கு அழைத்து சென்றார். அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கூட அப்போது எனக்கு தெரியாது. நான் சென்று அந்த கூடுகையிலே அமர்ந்தேன். ஆண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள், பெண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். நான் சென்று பெண்கள் இருந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டேன். ஜபம் ஆரம்பித்தது, பாடல் நேரம் நடந்தது, ஆராதனை நேரம் நடந்தது, ஜப நேரம் நடந்தது. நான் எதிர்பார்த்த எந்த காரியமும் அங்கே நடக்கவில்லை. எனக்கு போர் அடித்து விட்டது. நான் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே இங்கே நடக்கவில்லையே, இவர்களெல்லாம் உண்மையாகவே கூடி அவர்களுடைய ஆண்டவரிடத்துல ஜபித்து கொண்டிருக்கிறார்களே, துவா செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருப்பது பிடிக்கவில்லை. எப்பொழுது இது முடியும், எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி நான் அந்த இடத்துல யோசித்து கொண்டு வேண்டா வெறுப்போடு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரை எட்டி எட்டி பார்த்து போகலாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லி செய்கை காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கணவரும் அங்கிருந்த எல்லோரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கோ வெறுப்பாய் இருந்தது. எப்பொழுது வீட்டிற்கு போகலாம், எப்படி வந்து இங்கே மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி. நான் பெங்களூர் பட்டணத்துக்கு புதிதாக இருந்ததுனால எனக்கு வழி கூட தெரியாது. ஒருவேளை எனக்கு வீட்டிற்கு வருவதற்கு வழி தெரிந்திருந்தால் என் கணவரை அங்கே விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு கூட வந்திருப்பேன். ஆகவே அதற்கும் வழி இல்லை, இங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த ஜப நேரத்தில், அந்த ஜப கூடுகையில் நான் அந்த இடத்துல வேண்டா வெறுப்போடு நேரத்தை பார்த்து கொண்டே எப்பொழுது முடியும், எப்பொழுது வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஜப நேரம் முடிந்தது, ஆராதனை நேரம் எல்லாம் முடிந்த பிறகு செய்தியின் நேரம் வந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதர் எழுந்து நின்று, அந்த பிரசங்கியார் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். என் இருதயத்துக்குள்ளோ, ஐயோ இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டு இப்போ திருப்பி யாரோ ஒருத்தர் எழுந்து நிற்கிறாரு, இவர் வேற இனி எவ்வளோ நேரம் எடுப்பாரோ, எப்போ முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி என் மனசில் நான் புலம்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பிரசங்கியார் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை என் காதிலே விழுந்தது. இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் என் காதில் பட்ட உடனே, விழுந்த உடனே, நான் உடனே அந்த பிரசங்கியாரை பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வேண்டா வெறுப்போடு எப்பொழுது முடியும், எப்பொழுது போகலாம் என்று அமர்ந்து கொண்டிருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் சிந்தனைகளை அந்த வார்த்தைக்கு நேராக செலுத்த ஆரம்பித்தேன். இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் கேட்ட உடனேயே எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது, நான் எப்படி பாவியாய் இருக்க முடியும்? என் குடும்பம் என்னை நிராகரித்த போதிலும் கூட, என் இஸ்லாமிய சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்த போதிலும் கூட, நான் என்னுடைய அல்லாஹ்வுக்காக வைராக்கியமாய் இருக்கிறேனே,
என்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தனி மனுஷியாக போராடி கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பிரசங்கியா தொடர்ந்து இப்படியாக பேசிக்கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வாசித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் என் இருதயத்திற்குள்ளே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்த பயம், கடந்து சென்று கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை ஆறுதலை தந்ததை போல நான் உணர்ந்தேன். அதற்கு பின்பதாக ஜபக்கூடுகை முடிந்து நாங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம். மறுநாள் திங்கட்கிழமை காலை என் கணவர் அலுவலகத்திற்கு கடந்து சென்ற பிறகு என் வாழ்நாளிலேயே முதன் முறையாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. முதல் பக்கம் திருப்பின எனக்கு ஒன்றுமே புரியல, திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி நான் படிக்கிறேன், எது படிச்சாலும் எனக்கு சரியா அது அர்த்தம் கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லூக்கா சுவிசேஷத்தை நான் எடுத்தேன். என் கரத்துல இருந்தபோது வேதாகமம் என் கரத்துல இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் பேஜ் அந்த முதலாவது அதிகாரத்தின் அந்த பகுதி அந்த காகிதம் வந்தது. அப்பொழுது லூக்கா சுவிசேஷத்தை முழுவதுமாக நான் வாசித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் வரப்போகிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக இன்று பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்ற சத்தியத்தை உணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த அறையிலேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவியாகிய என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு நான் எல்லளவும் தகுதியுள்ளவள் அல்ல. அவரை வெறுத்த என்னை, அவரை இயேசுவை வெறுத்த என்னை என் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹலேலூயா. இன்று என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை வெறுத்த நான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நானும் என் கணவரும் என் இரண்டு ஆண் பிள்ளைகளும் இணைந்து எங்களால் இயன்ற ஊழியங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம். அநேக சபைகளிலே கடந்து செல்ல ஆண்டவருடைய தேவன் கொடுத்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள, தேவ வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை எழுப்ப ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பயன்படுத்தி வருகிறார். வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே தேவ கிருபையினாலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் தேவ ராஜ்ய பணிக்காக எழும்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் ஒரு அருமையான சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தார். அந்த திருச்சபையிலே போதிக்கப்படுகிற வேத வசனங்கள் மூலமாக நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் வளர எனக்கு தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்கள் போதகர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலேயே அவர் ஒரு அந்தமான் பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர், பல வருடங்கள் அந்த பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஆகவே அவருடைய மிஷினரி தரிசனத்தின் தேவ வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னும் வேகத்தை ஊட்டியது, அதனால் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உருவாக்கியது. ஆகவே நாங்கள் திருச்சபையோடு கூட இணைந்து பல்வேறு ஊழியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு குடும்பமாய் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல,
அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கிறிஸ்துவுக்காக எழுப்புகிற, தேவராஜ்ய பணிக்காக எழுப்புகிற தரிசனத்தோடு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செயல்பட்டு வருகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை வெறுத்த என்னை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக உழைக்கும்படி, கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றும்படி ஆண்டவர் என்னை வணைந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினது. எல்லா கனமும் மகிமையும் என்னை ரட்சித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் இந்த வேளையிலே செலுத்துகிறேன். கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாகிவிட்டேன் என்பது அநேகருடைய கருத்தாய் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாக மாறவில்லை, கிறிஸ்து என்னை நேசித்ததால் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே ஒரு தவறான ஒரு கூற்று இருக்கிறது. இன்று சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களை மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரும் எனக்கு பணம் கொடுத்ததினாலே நான் மாறவில்லை, பொருள் கொடுத்ததினாலே மாறவில்லை, கிறிஸ்து இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்ததினாலே நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட என் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த தருணத்துக்காக மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக, என் குடும்பத்திற்காக, என் குடும்பத்திலே நாங்கள் இணைந்து செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவநாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். கர்த்தர் தாமே உங்களை அவ்வளவு விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுதே தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

தேவ சமூகத்தின் அடையாளமான தேவனுடைய பெட்டியை ஆடலோடும் பாடலோடும் இசை கருவிகளோடும் எருசலேமு கொண்டு வருகிறார். ஆம், இங்கே சர்வ வல்லவர் இருக்கிறாரோ அங்கே சந்தோஷ பாடல்களும் ஸ்தோத்திர கீதங்களும் உண்டு.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: பிரைஸ் பீ அன்டு ஹிஸ் ஹோலி நேம்.
0: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைனா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
1: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
0: அல்ல, முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
1: Then they start message at 11.
0: நேரா வரணும்.
1: Let us come straight.
0: அவர் மெசேஜை கேட்கணும்.
1: Hearing the message.
0: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
1: Then we have to go.
0: அது புரியுதோ புரியலையோ,
1: whether we understand it or not.
0: அது விளங்குதோ விளையங்களையோ,
1: whether we grasp it or not.
0: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
1: whether we have relation or not.
0: போனோ.
1: We have to go.
0: ஒரு செய்தியை கேட்டோம்.
1: Listen to the message.
0: போயிட்டே இருக்கலாம்.
1: Let me go.
0: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
1: Many come at after 11.
0: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: Then there won't be any use at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேலே எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் பிரயோஜனம் இல்லை.
1: When you close the vessel, when you pour the water,
0: அதே போலதான்.
1: Same way.
0: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தால் அந்த செய்தி உள்ளே போகாது.
1: And when you try to do that, it will not enter.
0: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
1: Lord's word is not like worldly.
0: அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
1: You understand?
0: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போகலாம்.
1: You can just sit and relax.
0: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
1: but when you want to hear the word of God,
0: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
1: Your heart should be prepared.
0: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
1: You have to wait at the feet of the Lord.
0: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
1: You have to prepare your heart.
0: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
1: All dirt should come out from your heart.
0: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
1: all the stony heart be broken.
0: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்,
1: when
0: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
1: என்று. And it has to be
0: நல்ல நிலம் என்று சொன்னால்,
1: the good land means
0: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: And there should be preparation, the stones
0: அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
1: our heart should be broken,
0: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
1: all the stones should be removed,
0: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
1: Then it has to be shown.
0: பிறகுதான் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்.
1: Then it will give yield 30, 60, and 100.
0: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
1: They listen here and there.
0: அது செவிக்கணையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
1: It may be good for your ear, but
0: பலன் கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give any fruit.
0: பலன் வராது.
1: No fruit at all.
0: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
1: It has to be shown in your heart.
0: அப்பதான் அது பலன் கொடுக்கும்.
1: Then only it can give fruit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க?
1: How many of you ready to listen?
0: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
1: we don't say hallelujah,
0: ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
1: You are not yet prepared.
0: அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, you are listening.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, then hallelujah, that means you are listening.
0: Amen.
1: Amen.
0: உங்க சிந்தனை வேற எங்கேயும் போகல.
1: Your mind is not going anywhere.
0: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
1: you sit with the Bible.
0: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்கார்ந்துருக்க வேண்டியது.
1: You may be imagining so many things.
0: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God. Abomination.
0: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
1: When you come to the presence of God, our mind should be set with the
0: presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரி அவருக்கு சொந்தம்.
1: The soul, spirit and body, it belong to him.
0: அவருக்கு ஒப்படைச்சிரணும்.
1: You have to surrender.
0: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
1: Not to the world and to the God.
0: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
1: And fully you have to surrender to him.
0: அப்பதான் கர்த்தர் உங்களோட இடைப்படுவார்.
1: Then the Lord will intervene.
0: Hallelujah. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
1: We have good Friday service.
0: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
1: We will be meditating the sufferings of the Lord on the cross.
0: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
1: We are going to have the fasting prayer from Sunday.
0: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
1: You participate and be blessed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
1: on Sunday
0: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
1: The resurrected day.
0: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
1: We are going to meditate the Easter message.
0: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
1: The Lord is preparing us to receive the higher experiences.
0: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
1: on this Sunday
0: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
1: as they celebrate good Friday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
1: And they keep as the Palm Sunday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
1: When Jesus was going in Jerusalem, everyone received
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
1: Palm Sunday
0: இதை தியானிப்பார்.
1: They meditate.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
1: Before Jesus was crucified on the cross,
0: அவர் கடந்து சென்ற பாதை
1: The way of him
0: அதுதான் மிக முக்கியமானது.
1: That is very important.
0: Hallelujah. அது ஒரு சவால்.
1: It's a challenge.
0: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
1: after the crucifixion it is different.
0: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு.
1: Before crucifixion it is different.
0: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
1: Before he took the cross how was his mind?
0: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால்
1: If you want to do something importantly
0: அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குமானால்
1: If it is very tough job
0: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
1: It will be a great trial.
0: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
1: How I am going to accomplish?
0: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
1: How I am going to overcome?
0: எனக்கு பயமா இருக்குதே.
1: I have fear.
0: எனக்கு சக்தி இல்லையே.
1: No power.
0: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
1: No wisdom to do that.
0: எப்படி நான் தாங்க போகிறேன்?
1: How I am going to bear it?
0: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
1: Lot of thoughts will be flowing in our hearts.
0: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
1: Before we face all the trials,
0: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
1: There will be struggle in us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யலாமா வேண்டாமா?
1: Whether we can do it or not.
0: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
1: Shall I go here or not?
0: இது நல்லா நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய்விடுமா?
1: Whether it is good or bad.
0: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
1: Lot of confusions and
0: Hallelujah.
1: Be there.
0: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
1: We cannot accept as it is.
0: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போய்விட்டார்.
1: Many disciples they all disappeared from Jesus.
0: ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
1: They had fear how to bear that such a cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: The Lord Jesus Christ
0: அதை அறிந்திருந்தார்.
1: The Lord knew it.
0: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
1: When I take the cross.
0: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
1: It's not ordinary experience.
0: அது ஒரு கோரமான பாடு.
1: It's a very cruel sufferings.
0: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
1: Very very painful experience.
0: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
1: Sufferings before death is different and sudden death is different.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
1: Jesus Bible says Jesus tasted
0: ருசி பார்த்தார்.
1: He tasted the death.
0: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
1: He tasted the
0: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
1: And the death is really bitter experience.
0: அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
1: But Jesus had to.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக் கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
1: Why should the Lord Jesus Christ surrender to the cross?
0: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்,
1: Father God, if he had loved the Lord
0: ஏன்
1: Jesus, ஏன்
0: தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
1: Why did he give such a cross upon him?
0: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
1: And God is powerful.
0: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
1: Without it, he could have done something.
0: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
1: The world is talking like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
1: Whatever he commands, it will
0: இந்த சிலுவையெல்லாம் எதற்கு?
1: Why this cross?
0: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
1: Many are hindered because of the cross.
0: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And because of this cross, people are living in unbelief.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்,
1: in this morning when we want
0: பவுல் சொல்லுகிறது போல,
1: as Paul says,
0: சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்,
1: other than cross I will not boast anything else.
0: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்,
1: if we want to say like Paul,
0: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should we boast about that?
0: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
1: It really made him to
0: suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
1: Very cruel cross, it suffered, it made him to suffer.
0: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சிலுவை தானே.
1: That cross not unforgiving
0: people. அந்த சிலுவையை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should I boast that cross?
0: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
1: We may be having a lot of questions.
0: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
1: Beyond everything, I will boast the cross.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
1: That cross is the center of my life.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
1: The cross is everything for me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
1: I am not living.
0: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
1: Christ lives in me.
0: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவைதான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
1: And the Christians means it, the sign is cross.
0: கிறிஸ்தவர் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
1: And for Christians and not the star,
0: அடையாளமா இருக்கு.
1: The cross is the sign.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
1: And with a great assurance, and Jesus was traveling towards Jerusalem.
0: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
1: In few days I am going to be crucified on the cross.
0: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
1: At the time of Passover there was a feast. He is participating in.
0: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
1: And she brought the very costly oil.
0: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
1: The disciples said, and you are wasting.
0: இதை ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
1: We can sell it and we can give it to the poor.
0: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
1: What Jesus said?
0: அவளை விட்டு விடு.
1: Leave her.
0: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
1: The poor is always with you.
0: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
1: The oil it is applied.
0: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
1: It is a sign for my burial.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
1: At the time of Passover and he was thinking about his death.
0: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
1: I am going to die soon.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், அதுக்கு நேரம் கிடையாது.
1: We don't have time. We can see many things.
0: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
1: In coming days we can meditate.
0: ஆனால் இன்றைக்கு,
1: but today,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்களில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
1: before he was crucified on the cross,
0: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
1: And to Jerusalem he did not walk.
0: அவர் அநேக இடங்களிலே நடந்து கொண்டு வந்தார்.
1: In many places he walked around.
0: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
1: From Bethania he was walking.
0: நடந்து போகவில்லை.
1: He didn't walk.
0: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
1: What did he say?
0: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: And he go and bring the donkey.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
1: And he asked to bring the colt and he was traveling on it.
0: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியால இருக்கிறார்.
1: And Jesus was in Bethania.
0: அங்கேதான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
1: And they had a supper.
0: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
1: And after that the Lord is leaving.
0: அப்படி புறப்படும் பொழுது தான்,
1: when he started,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
1: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
0: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்.
1: And Jesus asked to bring that colt.
0: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
1: And he said a word.
0: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
1: You will see the colt.
0: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
1: Nobody traveled on it so far.
0: அது குட்டி.
1: It's a colt.
0: ஒருவனும்,
1: no one,
0: ஒரு காலம்,
1: no time,
0: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
1: And no one traveled on it so far.
0: Hallelujah. ரெண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
1: It was binded.
0: அது கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
1: You come loose it and bring it.
0: சொன்னார்.
1: He said so.
0: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கல்ல,
1: if anybody ask,
0: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவன் சொல்லுங்க.
1: It is needed to the Lord, you just say,
0: அவ்வளவுதான்,
1: that's all.
0: அவன் விட்டுருவான்.
1: He will leave.
0: ஆண்டவருக்கு தேவை.
1: It is needed to the Lord.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
1: that's a colt, is needed for the Lord Jesus.
0: அது கட்டப்பட்டிருந்தது.
1: It was
0: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
1: Nobody traveled on it.
0: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
1: This is needed to the Lord.
0: இதுல என்ன இருக்கிறது?
1: What is it?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
1: And nothing is needed to the Lord.
0: பூமி எல்லாம் அவருடையது.
1: Entire earth belongs to him.
0: சமுத்திரம் அவருடையது.
1: The ocean belongs to him.
0: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
1: We belong to him.
0: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
1: Everything belongs to him.
0: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
1: And he is the almighty God.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
1: What is the need for him?
0: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
1: If he shake his hand,
0: Hallelujah,
1: millions of angels will come.
0: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
1: Such a son of God he
0: is. Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
1: But there was a need.
0: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
1: If it is horse,
0: மதிப்பா இருந்திருக்கும்.
1: It is really honorable.
0: என்ன பெரிய ராஜா,
1: the kings,
0: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
1: They go by cross.
0: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
1: Nobody will travel on the donkey.
0: இவர் பெரிய ராஜா.
1: He is the great king.
0: இவர் குதிரையில தான் போகணும்.
1: He has to go on the
0: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
1: But he is going on the colt.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுது குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
1: He had to travel on the horse, but
0: குதிரையின் மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
1: He should have the sword,
0: இருக்க வேண்டும்.
1: The spear, spear.
0: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யாரிடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
1: If he goes on the horse, he has to fight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எருசலேமுக்குள்ளே குதிரையின் மேல் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
1: In Jerusalem, if he takes the weapons, that means he is going for
0: a
1: fight.
0: Now
1: he is going on the colt.
0: கையில ஆயுதங்கள் இல்லை.
1: No weapons in his hand.
0: ஒன்றுமே இல்லை.
1: Nothing in his hand.
0: அது அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
1: It's not at all even a donkey, it is a colt.
0: குட்டியான கழுதை.
1: It's a little donkey.
0: Hallelujah. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
1: And it is bearing the Lord Jesus.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதல்ல தேவ செய்தி.
1: This is not the message today.
0: ஒரு முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I just give an introduction.
0: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும் பொழுது,
1: when Jesus was traveling on the colt,
0: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
1: Multitudes watching.
0: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
1: What did they do?
0: 12th வசனம், 13 யோவான் 12th அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கும் பொழுது,
1: John 12:12-13.
0: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
1: ஓசன்னா, பிளஸ்ட்
0: அல்லேலூயா,
1: இஸ் ஹி ஹூ கம்ஸ்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: இவர் யார்?
1: ஹூ இஸ் ஹி?
0: யாருக்கு ராஜா?
1: ஃபார் ஹூம் இஸ் த கிங்?
0: இந்தியாவின் ராஜாவா?
1: இஸ் கிங் ஃபார் இந்தியா?
0: எந்த ஊர் ராஜா இவர்?
1: அண்ட் ஹூஸ் கிங்?
0: இஸ்ரவேலின் ராஜா,
1: கிங் ஆஃப் இஸ்ரேல்.
0: இங்கே இஸ்ரேல் யாராவது இருக்கிறீங்களா?
1: எனிபடி இஸ்ரேல் ஹியர்?
0: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோப் இல்ல, நீ யார்? இஸ்ரேல் தான் மாத்திட்டார்.
1: நோ மோர் ஜேக்கப் அண்ட் யூ ஆர் இஸ்ரேல். அப்போ
0: நாம் இஸ்ரேலராக இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
1: அண்ட் இஃப் யூ ஆர் இஸ்ரேல்,
0: தேர் இஸ் எ
1: கிங் ஃபார் அஸ்.
0: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
1: மை காட் இஸ் ஜீசஸ்.
0: ஒரு ராஜா இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
1: இஃப் தேர் இஸ் எ கிங் அண்ட் தேர் ஷட் பீ கிங்டம்,
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom.
0: அவர் ராஜாவா இருக்கிறார்.
1: He is the king.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom for him.
0: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
1: The Pilate is asking the Lord Jesus.
0: 18th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: John 18.
0: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
1: Are you the king of Jews?
0: எல்லாம் ஒன்னு நீ ராஜான்னு சொன்னு சொல்றாங்க.
1: All say you are.
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: அவர் என்ன சொன்னாரு?
1: What did he reply?
0: Na raja da.
1: Yes, of course I am king.
0: Hallelujah. Na yaaru? Na raja da.
1: I am king, of course.
0: Aana
1: but
0: 36th vasathula vaasikkum bodhu
1: 36
0: en rajyam ivulagathukuriyadu alla, en rajyam ivulagathukuriyadanal yudharadathil oppukodukadavadi en uliyakarana seipaanga போராடி இருப்பார்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா. மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
0: நான் ராஜா தான்.
1: ஆஃப் கோர்ஸ் ஐ அம் எ கிங்.
0: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: தேர் இஸ் தி கிங்டம்.
0: ஆனால்
1: பட்
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் தி வேர்ல்ட்.
0: நான் இஸ்ரவேலின் ராஜா.
1: ஐ அம் தி கிங் ஆஃப் இஸ்ரேல்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
1: Lord Jesus Christ as the king when he was entering,
0: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
1: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
0: Hallelujah.
1: The King of Israel.
0: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
1: They put the branches.
0: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
1: They spreaded the clothes.
0: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
1: blessed is he who comes in the name of the Lord
0: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
1: They were all praising God.
0: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
1: That's what the Lord is expecting.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மளை, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
1: You are putting prices after one hour.
0: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
1: I am not asking prices. Alleluia. For me.
0: நீ ஸ்தோத்திரம் போடலனா இங்க ஆண்டவர் வர மாட்டார், அதுக்காக தான்.
1: When he don't Alleluia. Price the Lord won't
0: ஸ்தோத்திரம்
1: come.
0: ஸ்தோத்திரம் போட்டாதான் அவர் உலாவுவாருங்க.
1: He will come only when Alleluia. You praise him.
0: யானா நான் பெரிய பிரசங்கியா கிடையாது.
1: I am not a good preacher.
0: ஸ்தோத்திரம் போட்டாதான் என்னாலே பேச முடியும்.
1: When we praise when Alleluia. We can talk to him.
0: ஆகவேதான் ஸ்தோத்திரம் போடணும்.
1: That's why we give praises.
0: Alleluia சொல்லணும்.
1: I have to say Alleluia.
0: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
1: They lifted the Lord.
0: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They said
0: தேவ சபை என்று சொன்னால் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம்,
1: there should be shout in the church.
0: தேவனின் சத்தம்,
1: there should be shout.
0: அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்
1: all the time.
0: சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால்,
1: if the Satan has to tremble,
0: தேவ ஜனம் ஸ்தோத்தரித்தால்,
1: when you praise him,
0: தேவ ஜனம் துதித்தால்,
1: when you praise him,
0: தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால்,
1: when you shout,
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான்,
1: Satan will flee away.
0: அவனால் நிற்க முடியாது,
1: he cannot stand.
0: Alleluia.
1: Alleluia.
0: அதனால்தான் பிசாஸ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
1: what the devil does,
0: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக, ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
1: If he prays, it is a problem for him.
0: அதனால உங்க உள்ளத்துல வந்து,
1: he comes to your heart,
0: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி,
1: he keeps all vain thoughts.
0: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
1: you just keep quiet
0: அப்படின்னு உங்களை அமைதியா, நீங்க பிசாசுக்கு கீழ்படுறீங்க.
1: He obeyed to the devil.
0: ஆண்டவருக்கு கீழ்படியல.
1: You are not obeying to God.
0: ஆண்டவருக்கு கீழ்படுவீர்களானால்,
1: if you obey to the Lord,
0: வாயில துதியின் சத்தம்,
1: the praises,
0: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
1: praises
0: வந்து கொண்டே,
1: it keeps coming from your mouth,
0: வந்து கொண்டே,
1: it keeps coming.
0: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
1: how much more you praise.
0: Alleluia. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
1: how much you praised,
0: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
1: how long you had life.
0: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
1: The Lord will look at the percentage of praises.
0: பாக்கும்போது,
1: when he looks at it,
0: உங்க வாழ்நாள்ல 100%ல,
1: in 100%
0: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
1: 20% only you praised, 80% you did not praise.
0: அப்ப உங்க வாழ்நாள் 80% waste.
1: Then 80% of your life will become
0: waste. நம்ம வாழ்க்கை கொஞ்சமானது, a short life.
1: Our life is very short.
0: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be meaningful,
0: துதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: You keep praising God.
0: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
1: All the praises going to the golden vessel.
0: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
1: The Lord is keeping the account.
0: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட,
1: when he praises him,
0: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
1: It is not just like that.
0: ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு.
1: Jesus keeps account.
0: Alleluia.
1: Alleluia.
0: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்.
1: The devil is stopping you.
0: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்.
1: Giving fleshly thoughts.
0: முரட்டாட்ட சிந்தையை கொடுக்கறான்.
1: Rebellious thoughts.
0: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்.
1: Disobedience.
0: நீ அவனை எதிர்த்து நில்.
1: Resist him.
0: ஸ்தோத்திரி.
1: Praise him.
0: கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
1: Why Jesus has to choose the cross?
0: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
1: Why the Lord should die?
0: ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
1: Why should he shed the blood?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
1: It's a big question.
0: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
1: many ask this question,
0: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
1: the very cruel death,
0: இவ்வளவு பெரிய பாடு,
1: suffering,
0: எதனால வந்தது,
1: why did it come,
0: என்றால்,
1: because,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: amen,
1: amen.
0: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்.
1: The Lord created the man perfect way.
0: ஆனால் அவன் பாவம் செய்தான்.
1: But he committed sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை,
1: the wages of sin, the death,
0: யாராலும் ஜெயிக்க முடியாது.
1: Nobody can overcome.
0: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
1: The sin brought death.
0: அந்த பாவத்தை போக்குவதற்கு,
1: in order to remove that sin,
0: விமோசனமே கிடையாது.
1: No redemption at all.
0: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: Any millions, no redemption.
0: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: No redemption for that.
0: என்ன பாவம் கொடிது.
1: The sin is so cruel.
0: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
1: It takes to the hell.
0: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
1: that kind of sin,
0: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
1: How to destroy?
0: அது நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
1: How long you close it?
0: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
1: if you close the
0: பாவத்தை
1: sin,
0: மறைக்கிறவன்,
1: if those who hide the sin,
0: வாழ்வடைய மாட்டான்,
1: they cannot live.
0: வாழ்வடையவே மாட்டான்.
1: They cannot live at all.
0: அது மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
1: No use of covering.
0: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
1: No use of hiding it.
0: அது ஒழிக்கிறது தான் ஒரே வழி.
1: You have to destroy.
0: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது?
1: How to destroy?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் தான் அந்த கல்வாரி சிலுவை.
1: In order to destroy the sin,
0: Alleluia.
1: The Lord has chosen the cross.
0: Alleluia.
1: Alleluia.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ரோமருக்கு எழுதின 6 முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்களா?
1: When you read complete Romans 6,
0: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
1: we are crucified with the Lord Jesus,
0: அவருடனே கூட மரித்து,
1: we die with him,
0: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
1: we are being raised.
0: Hallelujah.
1: Through him,
0: பாவத்துக்கு மரித்து,
1: we dead to sin,
0: நீதிக்கு நாம் பிழைத்துக் கொண்டோம்,
1: we live for righteousness.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God, the Lord Jesus Christ,
0: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடும் என்ன?
1: Why did he commit for this death?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த பாவ மரணமாகிய அந்த ஆக்கினை தீர்ப்பு,
1: the condemnation.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அது சாதாரணமானது அல்ல.
1: It's not ordinary one.
0: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது.
1: The condemnation should not come upon us.
0: புத்தகம் 53,
1: Isaiah 53.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
1: He accepted the condemnation upon him.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
1: He accomplished great thing on the cross.
0: அவர் சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
1: He did it on the cross.
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
1: How did he bear that cross?
0: ஒரே நேரத்தில்,
1: the same time,
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
1: He did two things on the cross.
0: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
1: He undergone pain in the cross.
0: சொல்லொண்ணா வேதனை.
1: Unspeakable pain.
0: சகிக்க முடியாத வேதனை.
1: Nobody could endure.
0: தாங்க முடியாத வேதனை.
1: Unbearable.
0: பாடுபட்டார்.
1: He suffered.
0: அதே நேரத்தில் அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
1: But he was rejoicing on the cross.
0: எப்படி ஒரே நேரத்துல பாடுபட்டுகிட்டே ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்?
1: How is it possible suffering in the midst of prayer?
0: அதுக்கு பதில் தான் எபிரேயர்கள் நிருபம் 12:2 நாம் வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:2 he
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பாருங்க. அவமானம்,
1: ஷேம்,
0: அதை சகிக்கிறார். ஒரு பக்கம்
1: ஒன் சைடு இஸ் என்டியூரிங்,
0: இன்னொரு பக்கம்
1: அதர் சைடு
0: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
1: விச் ஒன் இஸ் அண்டர்
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
1: ஒன் சைடு ஜாய் இஸ் கெப்ட்,
0: இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை,
1: அனதர் சைடு ரிப்ரோச் அண்ட் ஷேம்.
0: அவமானத்தின் பொருட்டு,
1: பிகாஸ் ஆஃப் ஷேம்,
0: சிலுவை சகித்து,
1: என்டியூர்,
0: Hallelujah.
1: He is sitting on
0: the ரகசியம்.
1: That is the mystery.
0: இதுதான் சிலுவையின் ரகசியம்.
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne which
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது.
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: Throne what it tells.
0: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: As Jesus overcome the death and we have to overcome the
0: Hallelujah.
1: Sin and death.
0: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: Jesus said, my kingdom is not of the world.
0: Hallelujah. இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: என் ராஜ்யம் வேற.
1: My kingdom is different.
0: என் ராஜ்யம் எது?
1: Which is my kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
1: My kingdom is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து,
1: Jesus said to Israelites,
0: யாக்கோபு புத்தகத்தில் 19 வாசிக்கும் பொழுது,
1: Exodus 19,
0: அங்கே என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆசாரிய ராஜ்யம்.
1: And the kingdom of priests.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
1: We don't belong to this world.
0: நாம் யார்? படிங்க, 19:6 எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்தர் ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதனாலதான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
1: And he made us kings and priests.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா திருச்சபை புத்தகம் 43:15 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43:15,
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்.
1: One king may be 10 or 20 years
0: இருக்கலாம்,
1: or 30 years.
0: 100 வருஷம் இருக்க முடியாது.
1: It cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா.
1: Eternal king.
0: எரேமியா 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10:10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்,
1: the Lord is true God,
0: அவர் ஜீவனுள்ள தேவன்,
1: is the living God,
0: அவர் நித்திய ராஜா,
1: is the eternal king,
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: எபிரேயர்கள் நிருபம்
1: Hebrews
0: 7:2 அங்கே வாசிக்கிறோம்,
1: there we read,
0: அவர் நீதியின் ராஜா,
1: is the king of righteousness,
0: அவர் சாலேமின் ராஜா,
1: is the king of Salem,
0: அவர் சமாதானத்தின் ராஜா,
1: is the king of peace.
0: அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ராஜா.
1: He is our king.
0: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா.
1: He came to make
0: அவர்
1: peace.
0: அவர் நீதியின் ராஜா.
1: He is the king of righteousness.
0: அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
1: The people were singing and his Hosanna and
0: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
1: Why we keep
0: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Alleluia?
0: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Hosanna?
0: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
1: He is king.
0: சாதாரண ஒரு மனுஷன் வரா,
1: ordinary man,
0: அவனுக்கு வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
1: They all shout and praise him.
0: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
1: If they give biryani, they shout.
0: கொடுத்தா கத்துறான்.
1: If they give,
0: ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல.
1: Our God is not giving
0: anything. நமக்கு ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு.
1: He has given his own life.
0: அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு நீ எவ்வளவு யோசிக்கிறாய்?
1: And you are thinking how to say hallelujah.
0: செலுத்த மாட்டேங்கிற.
1: You are not giving praises.
0: ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிற.
1: You are not praising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
1: You don't have eyes to see.
0: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
1: You should have the eyes to see.
0: யார் ஒருத்தர் கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ,
1: whoever looks at God as king,
0: அவன்தான் தேவ சமூகத்திலே Hallelujah உண்மையான கிறிஸ்தவன்.
1: And he is the true Christian.
0: ஏசாயா தீர்க்கதரிசி,
1: Isaiah prophet,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
1: Of course he is a great prophet.
0: ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில்
1: 6th chapter
0: அவர் சொல்றார் பாருங்க.
1: He says
0: 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 6:5 Isaiah,
0: அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: My eyes have seen the king, the Lord of hosts.
0: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
1: How did he see that king?
0: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: The Lord of hosts.
0: Children
1: of God,
0: என்ன சாட்சி சொல்ல போற?
1: What kind of testimony you are
0: going to say? ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
1: How did your eyes look at that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தானியல் ராத்திரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
1: And Daniel has seen.
0: நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் பொழுது கெட்டகன வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தா அவன் வந்தான்லாம் சொல்றாங்க.
1: The Christians have very bad dreams. Did Jesus come?
0: இல்ல.
1: No.
0: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
1: You are not thinking about king.
0: வேற ஏதோ நினைச்சிருக்கா, அதான் வருது உனக்கு.
1: You are thinking something else, it is coming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
1: How do you look at the Lord?
0: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
1: not only eternal king,
0: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
1: not only king of peace,
0: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
1: What kind of king?
0: மகிமையின் ராஜா.
1: It's a glorious king.
0: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
1: Psalm 24
0: 8th வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
1: who is this glorious king?
0: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
1: The Lord.
0: 7th வசனத்தில்,
1: in 7,
0: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா.
1: Glory shall come.
0: ஹல்லேலூயா. நீ துதித்தால்,
1: when you praise,
0: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
1: The king of glory.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
1: The king of glory will come.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
1: When you praise, the glory.
0: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
1: உன்னை
0: தொடுவாரு.
1: He will touch you.
0: மகிமையின் ராஜா,
1: king of glory.
0: உராகாபா சந்தாரலி அந்தரபாரா.
1: ஆனா
0: இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
1: You are despising the king of glory.
0: Hallelujah. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
1: You are not giving that glory.
0: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
1: He has to
0: அவர்
1: be glorified.
0: தக்கவர்.
1: He has to be
0: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be.
0: யார் இந்த மகிமையின் ராஜா?
1: Who is this king of glory?
0: சொல்ல முடியும், அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
1: He is my king of glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா.
1: The king of Israel.
0: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம் தான் பார்த்தார்கள்.
1: ஆண்டவர்
0: தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக, சமாதானம் உள்ளவராக, உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
1: He is moving in your midst.
0: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
1: You cannot go to the worldly king.
0: ஆனால் இந்த ராஜாவினிடத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
1: What those people are doing?
0: குழந்தைகளை தூக்கி வந்து,
1: they bring babies.
0: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
1: they bring.
0: ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே என் குழந்தையை தொடுங்க.
1: Lord,
0: என் குழந்தையை தொடுங்க.
1: Please touch the baby.
0: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
1: The Lord is touching everything.
0: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல. அவர் என்ன? சாந்த குணம் உள்ளவர்.
1: Because he is the full of meekness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததனால,
1: since they saw the king of,
0: thank you Jesus,
1: meekness.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
1: as per Zechariah
0: 9:9 வசனத்தில்,
1: 9:9,
0: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதிக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. இப்போ
1: Now there is a name.
0: மரி. Hallelujah.
1: Riding.
0: Hallelujah. Amen.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before him.
0: தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do that?
0: எதுக்கு?
1: What for?
0: எதுக்குன்னா,
1: to
0: ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
1: Lord, we accept you.
0: நாங்க உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்க வேற என்ன செய்யிறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்க விதிக்கு அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
1: if you have accepted the Lord,
0: hallelujah,
1: Jesus,
0: hallelujah,
1: hallelujah,
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல,
1: the donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை,
1: no one
0: ridden
1: on that,
0: hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த சொந்தக்காரன், அந்த கழுதின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்,
1: maybe the owner of donkey,
0: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்,
1: it is only for
0: me, யாரும் ஏறக்கூடாதுன்னு
1: வச்சிருப்பான். Nobody should take it.
0: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கியோ,
1: whatever you lock it,
0: உனக்கு மட்டும் வச்சிருக்கிற பாரு,
1: you keep it only for
0: you. அதை எடுத்து வந்து ஆண்டர் கொடுத்துரு,
1: come on, bring it and be
0: prepared. Hallelujah. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது,
1: that is commitment.
0: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு,
1: come on, you take,
0: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு,
1: give all that,
0: ஒப்பு கொடுத்துரு,
1: commit yourself.
0: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை,
1: that is the respect.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்,
1: that is commitment.
0: அதுதான் தாழ்மை,
1: that is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்,
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை,
1: that is the glory of the
0: Hallelujah.
1: cross.
0: Hallelujah. சிலுவையை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா,
1: why did he choose the
0: அது
1: cross?
0: சிறுமை,
1: it is affliction,
0: sirumai
1: affliction,
0: and the siluvai or avamanam,
1: it is a shame,
0: and the siluvai or kevalam,
1: and it is really
0: hallelujah, and the siluvaiyila da andar marithar,
1: and Jesus died on that cross,
0: and the siluvaiyin marana paryantham,
1: till the death of the cross,
0: avar keelpadindavaragi,
1: and he obeyed,
0: thammai thaame verumaiyaaki,
1: he emptied himself,
0: deva pillaye,
1: children of God,
0: hallelujah,
1: hallelujah,
0: verumaiyaakittu,
1: emptied himself,
0: தன்ன பெருமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்,
1: he has given himself,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேக்கல,
1: he didn't ask to give.
0: சிலர் பாட்டு பாடுவாங்க,
1: some they sing,
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்,
1: the Lord may not ask such a way.
0: என்ன
1: தெரியுது,
0: நீ யார் தெரியுமா,
1: who are you,
0: நீ நல்ல கழுதை தான்,
1: you are good donkey,
0: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை,
1: but you are bound,
0: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்,
1: they bound you,
0: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்,
1: binding and
0: உன்னை கட்டி வச்சி,
1: and he is binding and
0: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்,
1: he is making us slavery, he is binding you,
0: உன்னை வேதனைப்படுத்துறான்,
1: he makes you painful, certain
0: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்,
1: he is using you.
0: ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல,
1: not for anyone,
0: எனக்கு தேவை,
1: you are needed for
0: hallelujah,
1: me, hallelujah,
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்,
1: you are loose,
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்,
1: you have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
1: through the message,
0: கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage,
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage,
0: உன்னுடைய மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage,
0: உன்னுடைய பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he is
0: உன்னுடைய வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage of sickness.
0: சபூரா பரபாலா கீரா பரா தூரா நாமாஷ,
1: thank you Lord,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு,
1: the Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்,
1: you keep praying,
0: மகனே,
1: my son,
0: இன்னைக்கு போய்
1: go,
0: ஒரு கூட்ட மக்களை கட்ட அழுத்துறியாப்பா,
1: will you lose the people,
0: கட்ட அழுத்துறு,
1: come on, lose,
0: கட்ட அழுத்து கொண்டாந்துரு,
1: bring them,
0: கட்ட அழுத்து கொண்டு வந்துரு,
1: lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோடு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்,
1: with that zeal I'm
0: talking. இன்னைக்கு இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல,
1: when you go from here,
0: உன்னை வியாதியிலே கட்டி வைத்து இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவேன், இன்றோடு அந்த கட்டை அவிழ்ந்தது, கைவிடப்பட்ட வியாதி,
1: any sickness,
0: மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி,
1: the sickness to
0: இயேசுவின் நாமத்தினாலே,
1: in the name of Jesus,
0: உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன்,
1: I lose your body right now,
0: in the name of Jesus, amen. In the name of Jesus. Shabura bala bara bakala.
1: Thank you Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே,
1: dear children of God,
0: உன்னை கர்த்தர் கட்டவிழ்த்து,
1: the Lord will lose you.
0: இனிமேல் நீ யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற
1: you should not be slavery for the world
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற
1: you are slavery to the blood relations
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற
1: you are slavery for the fleshly relationships
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்
1: if you are the spiritual
0: child யாருக்கு அடிமையா இருக்க கூடாது
1: you should not be slavery to anyone
0: நான் ஒருத்தருக்கு அடிமை இல்ல
1: I am not slavery
0: என் சங்கிலிகள்
1: my chains
0: உடைந்து விட்டது
1: it is broken
0: என் கட்டுகள்
1: my bondages
0: அறுக்கப்பட்டது
1: broken
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்
1: I belong to the Lord
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்
1: I belong to the Lord
0: எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ
1: how many times
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய ஜனமே
1: dear children of God
0: இந்த காலவேளையிலே
1: in this morning
0: hallelujah
1: hallelujah
0: இதோ உன் ராஜா வருகிறார்
1: your king is coming
0: இதோ உன் ராஜா வருகிறார்
1: king is coming
0: hallelujah எவ்வளவு பேர் in the news ஏரோது கிட்ட போது
1: the news is going to
0: பிலாத்து கிட்ட போது
1: goes to the pilot
0: பிலாத்துக்கும் இயேசுவ பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது
1: the plot pilot is
0: ஏரோது இயேசுவ பார்த்த உடனே பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்
1: ஹீரோட் வாஸ் திங்கிங்
0: ஐ வாண்ட் டு சீ வந்துட்டீங்களே
1: you have come to the palace
0: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா
1: it was joyful to him
0: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்
1: both of them had joy
0: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டு பகைஞர்களா இருந்தார்கள்
1: and Herod and Pilate were fighting ஆனா
0: இயேசுவ ரெண்டு பேரும் சிநேகிதரா மாறிட்டாங்களா
1: because of Jesus became friends
0: amen அவர் சமாதானத்தின் ராஜா
1: he is the king of peace
0: அவர் போறதெல்லாம் சமாதானம் தான்
1: wherever he goes there is
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவ ஜனமே
1: dear children of God
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: my lord jesus christ
0: அவருடைய ராஜ்யம்
1: his kingdom
0: hallelujah
1: hallelujah
0: ஆமென் அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்
1: and how he is guiding us
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்
1: glory to god
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது
1: the world is going to be perished
0: hallelujah ஆம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது
1: all the kingdoms will be perished one day
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்
1: the kingdom of god
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: தேவனுடைய ராஜ்யம்
1: the kingdom of god
0: hallelujah அழியாதது
1: it will never perish
0: என் ராஜ்யம்
1: my kingdom
0: உலகத்துக்குரியது அல்ல
1: not of the world
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்
1: you are the kingdom of priest
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக
1: what for god has chosen you
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல
1: not to just come to church and go
0: சும்மா ஜோமணி ஆண்டவரே இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல
1: not to ask something else
0: தெரிந்து கொண்டது எதுக்காக
1: what for he has chosen
0: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க
1: you have to inherit the kingdom
0: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்
1: james
0: 2வது அதிகாரம்
1: 2
0: 5வது வசனத்திலே
1: 5
0: என் பிரியமான சகோதரரே
1: my beloved brethren listen
0: தேவன் இவ்வுலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
1: has of the kingdom which he had promised to them
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவ ஜனமே
1: dear children of god
0: இந்த உலகத்தை अनेक அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்
1: unrighteous people are ruling the world
0: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது
1: the world is perishing
0: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது
1: unrighteous ruling
0: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்
1: my lord's kingdom
0: சங்கீதம் 45:6
1: psalm 45:6
0: பாருங்க தேவனே
1: oh god
0: உமது சிங்காசனம்
1: your throne
0: என்றென்றைக்கும் உள்ளது
1: is there all the time
0: உமது ராஜ்யத்தின் செங்கோல்
1: the sculptor
0: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது
1: it is righteous
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்
1: the lord has called us
0: 1 தெசலோனிக்கேயர்
1: 1 தெசலோனிக்கேயர்
0: 2வது அதிகாரம்
1: second chapter
0: 11வது வசனத்தை பாருங்க
1: 11
0: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும் ஹalleluya
1: ஹalleluya you have to be worthy for that kingdom
0: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு
1: that's why he called you
0: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு
1: he called you for his kingdom
0: ஆயத்தமா இருக்கறாயா
1: are you ready
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்
1: what kind of kingdom it is
0: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்
1: hebrews 12:25
0: அழிவில்லாத ராஜ்யம்
1: unperishable kingdom
0: ஆதலால் அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்
1: unshakable kingdom
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறளாகிய நாம்
1: unshakable kingdom
0: பயத்தோடும்
1: with fear
0: பக்தியோடும்
1: with devotion
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க, பற்றிக்கொள்ளுங்க.
1: With a zeal let us worship.
0: Hallelujah.
1: With a grace.
0: Amen.
1: Amen.
0: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்
1: Daniel 4
0: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 2
0: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
1: So powerful.
0: அவருடைய ராஜ்யம்
1: His kingdom.
0: நித்திய ராஜ்யம்
1: Eternal kingdom.
0: அவருடைய ஆளுகை
1: His ruling.
0: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்
1: Generation after generation.
0: Hallelujah.

0: அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
1: His kingdom generation after generation it will stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே.
1: Yes dear children of God.
0: இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
1: all great things,
0: அதிகாரங்கள்,
1: all authorities,
0: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: It will be perished.
0: ஆனா
1: but
0: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றாருன்னா,
1: what the Lord says,
0: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு,
1: for the poor,
0: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு.
1: He has given the
0: நீங்க ஆளுங்க,
1: ruling, come on rule.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சங்கீத புத்தக தானியேல் புத்தகத்துல,
1: Daniel
0: 7 அதிகாரம்
1: 7
0: 27வது வசனத்துல,
1: 27
0: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள்.
1: அல்லேலூயா.
0: ஒரு ஊருக்கு இல்ல,
1: not for
0: ஒரு தேசத்துக்கு இல்ல,
1: not for one
0: சகல ஜனங்களும்,
1: all dominions,
0: சகல ஜாதியாரும்,
1: all nations.
0: 14வது வசனத்தை பாருங்க, தானியேல் 7:14ல,
1: 7 and 14,
0: சகல ஜனங்களும்,
1: all people,
0: ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்.
1: Hallelujah.
0: Hallelujah. இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
1: That is our kingdom.
0: இந்த ராஜ்யம் வேணுமா?
1: Do you need this kingdom?
0: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
1: Sufferings are little.
0: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிரமப்பட்டு கிடப்ப.
1: You are going to have only little affliction.
0: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
1: The world may despise you.
0: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
1: It will mock at you.
0: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
1: It may just mock at
0: you. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
1: They will come.
0: கர்த்தர் உன் கையில ராஜரிகத்தை கொடுத்து,
1: God will give the kingdom.
0: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
1: He will ask you to rule.
0: அப்பொழுது சகல ஜாதியாரும்,
1: all nations,
0: சகல பாஷைக்காரரும்,
1: all languages,
0: கீழ கடப்பார்கள்.
1: They will be under
0: Alleluia.
1: You.
0: ஏனென்றால்
1: நம்முடைய
0: ராஜ்யம்,
1: our kingdom,
0: அது அசைவில்லாத ராஜ்யம்,
1: unshakable,
0: அது அழிவில்லாத ராஜ்யம்,
1: unperishable,
0: அது தேவனுடைய ராஜ்யம்,
1: God's kingdom,
0: அது பரலோக ராஜ்யம்,
1: heavenly kingdom,
0: அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்.
1: And for the saints,
0: தானியேல் 7 அதிகாரம்
1: Daniel 7
0: 18வது வசனத்தில்,
1: 18,
0: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 27வது வசனத்தில்,
1: கிங்டம் ஃபார் எவர்,
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யரீகமும், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். அல்லேலூயா.
1: The kingdom is an everlasting kingdom.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: ஆச்சரியமா இருக்கு.
1: So amazing.
0: ரட்சித்தார்.
1: He saved us.
0: பரிசுத்தமாக்கினார்.
1: Made us holy.
0: உன்னதங்களை அவர் உட்கார வச்சார்.
1: Made us to sit with him.
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே,
1: ஓ ஃபியர் நாட்,
0: நான் ராஜ்யத்தை உன் கொடுத்துறேன்.
1: ஐ ஹேவ் கிவன் மை கிங்டம்.
0: நீ ஆளுகை செய்.
1: கம் ஆன், யூ ரூல்.
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: டே வில் கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த நாள்ல,
1: ஆன் தட் டே,
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
1: அன்ரைச்சஸ்
0: எல்லாரும் அடிந்து போவார்கள்.
1: ஆல் தி விக்கெட் வில் பி பெரிஷ்.
0: தேவ ஜனமாகிய நாம்,
1: God's people,
0: வான்களின் ராஜ்யத்தில்
1: நாம்
0: ஆளுகை செய்ய போகிறோம்.
1: We will rule.
0: உனக்கு ஒரு பெரிய பதவி,
1: there is a big
0: ராஜரீக பதவி,
1: and kingly,
0: காத்து கொண்டிருக்கிறது.
1: It is waiting.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா?
1: Are you ready to receive?
0: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
1: Come on, catch the Lord. Catch the Lord.
0: விடாதே.
1: Don't leave.
0: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்.
1: The Lord will write your
0: name. அந்த ராஜரீக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்.
1: He will bring it.
0: அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி விட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
1: He will rule.
0: அந்த மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார்.
1: The glorious king is
0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
1: He has come.
0: அவருடைய ராஜ்யம்,
1: His kingdom,
0: பரிசுத்தமான ராஜ்யம,
1: Holy kingdom,
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: He has given that kingdom.
0: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.

0: Come on, seek the kingdom of God and His righteousness. Seek the kingdom of God and His righteousness. It will be given unto you.
1: அறிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
0: Not the perishable.
1: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
0: I need the kingdom.
1: ராஜரீகம் வேண்டும்.
0: I need the ruling.
1: தேவன் அளிக்கிற ராஜரீகம்.
0: The ruling.
1: தேவன் அளிக்கிற ஆளுகை.
0: The ruling of God.
1: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
0: God is giving.
1: எதை வைத்து கொடுக்கிறார்?
0: For which?
1: அவருடைய கிருபை.
0: His grace.
1: அவருடைய இரக்கம்.
0: His mercy.
1: அவருடைய தயவு.
0: His favor.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு.
0: The love upon me.
1: அல்லேலூயா. கர்மியார் தேவனுடைய பிள்ளையே. நீ யார்?
0: Who are you?
1: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
0: And you are the donkey.
1: கழுத குட்டி.
0: It's a colt.
1: உன்னை தெரிந்து கொண்டு.
0: Has chosen you.
1: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு.
0: And he is traveling upon you.
1: இதோ ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
0: He is traveling.
1: எங்க போனாலும் எங்க வந்தாலும்.
0: Wherever you go.
1: மறந்து போகாதே.
0: Don't forget.
1: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
0: Jesus is sitting.
1: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
0: Jesus is sitting.
1: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
0: You are bearing.
1: மறந்து விடாதே.
0: Don't forget.
1: மறந்து விடாதே.
0: Don't forget.
1: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord.
1: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord.
1: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord.
1: Hallelujah. கர்த்தருக்குனை ஒப்பு கொடுத்து விடு.
0: Commit yourself.
1: ஒப்பு கொடுத்து விடு.
0: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர்கள். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒழிந்து போகாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்ரம் பா ஆண்டவரே ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்ரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரம் பா பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது நீங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அதற்கேற்ற பாக்கியவான்களாக நீங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்ரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்ர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் உம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவரோடு பேசுவதற்கும் ஈடிணையாக இருக்கவே முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, நம்மில் பலரும் ஏதோ ஒன்றிற்காக கருத்தோடு ஜெபித்து வந்தும் அதற்கு பதில் கிடைக்காததால் சோர்வடைந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் ஜெபத்தின் வல்லமையை குறித்து